நேர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பி. சுசீலா அவர்கள் பாடியுள்ள லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 17 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 22 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: பெருமை பண்பு பிறர் மீது தோன்றும் குறைகளை கூறாது நிறைகளையே கூறும். சிறுமை பண்போ பிறர் மீது தோன்றும் குணங்களை மறைத்து குற்றங்களையே கூறும். குறள் எண் 980 அதிகாரம் பெருமை.
1: அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும்.
0: பெருமை பண்பு பிறர் மீது தோன்றும் குறைகளை கூறாது நிறைகளையே கூறும். சிறுமை பண்போ பிறர் மீது தோன்றும் குணங்களை மறைத்து குற்றங்களையே கூறும். குறள் எண் 980 அதிகாரம் பெருமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி.வி. சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

நாள் 9/10/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நேரம் காலை 6:03 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஏ எம் ராஜா பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுஷீலா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கருமாரி தாயே என தொடங்கிய பாடல் நித்யஸ்ரீ மற்றும் பிரபாகர் குரலில் கேட்டு முடித்தோம். நேரம் காலை 6:17 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலி 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கும்பகோணம் சகோதரர்கள் சந்திரிகா மற்றும் மல்லிகா இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

உன்னிகிருஷ்ணன் குரலில் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் சரியாக 6:38. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:48 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தீய மனதை என தொடங்கும் பாடல், ஏ.எம். ராஜா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஏஆர் ஷேக் முகமது மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள அறப்பளி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பெண்மணி தாய்மை அடைகிறாங்க திருமணமான பிறகு. தொடர்ந்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று பார்த்துக்கிறாங்க. பிரசவ காலம் நெருங்குது. அவங்க போயிட்டு இருந்த மருத்துவமனை கிராமப்புறத்தில் இருக்கிற சின்ன மருத்துவமனை. பிரசவ காலம் நெருங்கும் போது அங்கிருந்தவர்கள் அந்த பெண்மணியை அருகிலுள்ள நகர்ப்புற மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து காண்பிக்கிறாங்க. மழை பெய்யறதும் புள்ள பிறப்பும் எப்போன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, கணிக்க முடியாது. திடுதுப்புன்னு நடைபெறக்கூடியது இவ்விரண்டும். அதுபோல அந்த பெண்மணிக்கு பிரசவ நேரத்தில் சில சோதனைகள்லாம் செய்து பார்த்ததில் ப்ரெஷர் அழுத்தம் குறைவாக இருந்திருக்கு. லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருந்தால் கூட குறைச்சிடலாமா? அறப்பளி ஐயா, அந்த பெண்மணிக்கு லோ பிபி வந்ததுனால அந்த நகர்ப்புற மருத்துவமனையில் உடனடியாக அந்த பெண்மணியை ஓர் அறைக்கு அழைச்சிட்டு போய் கேட்பதற்கு இனிமையான இசையை போட்டு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் இந்த இசையை கேட்டுக்கிட்டுருங்க, வேற எதையும் மனசில் நினச்சி குழப்பிக்க கூடாதுன்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்படி நல்ல இனிமையான இசையை கேட்டதன் விளைவோ என்னவோ, அந்த பெண்மணிக்கு லோ பிபி சாதாரணமாகி நார்மல் என்ற நிலைக்கு வந்து அதன் பின் பிரசவமும் ஆயிருக்கு. அவங்க நல்லபடியாக தாயும் சேயும் நல்லபடியாக இருக்காங்கன்னு நம்ம நண்பர் தகவல் கொடுத்தார். இதில் ஆச்சரியமூட்டும் செய்தி, இந்த சம்பவம் நடந்தது திருச்சிராப்பள்ளி அரசு பொது மருத்துவமனையில் தான். பரவாயில்ல, அரசு மருத்துவமனையில் இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்களேன்னு உங்களுக்கும் ஆச்சரியம் வரும். இப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இசைங்கிற ஒன்று எல்லாருக்கும் இதமானது, பாரபட்சம் இல்லாதது, இசை கொண்டு பயிர் வளர்த்த போக்கு கூட உண்டு. அதை பற்றி கூட நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இசையை வைத்து சிகிச்சையும் அளிக்கப்படுது. இதற்கு நிறைய உதாரணங்களும் உண்டு. எல்லாவற்றையும் காலத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தணும். நல்ல மனிதர்கள் எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்காங்க. நல்ல விஷயங்கள் அங்கங்கே தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. இந்த மழை நீர், ஆற்றுல வர்ற மழை நீர் எல்லாத்தையும் வயலில் கொண்டு போய் சேர்க்கணும், வீணடிக்கக்கூடாது. நடவு வயல் தயாரிப்புக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும். அறப்பளி ஐயா, ஆற்று தண்ணிலாம் நம்மளை ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் வந்துக்கிட்டு இருக்கேன், என்னை யாரும் வரவேற்க தயாராக இல்லையா? என்னை பயன்படுத்தி விதைகளை விதைக்க போடலாம், நடவு வயலை தயார் செய்யலாம். எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் காடுகள் தான் காட்சி அளிக்குது. மரக்காடுகள் இருந்தால் என்னோட பயன் நல்லாயிருக்கும். நான் போய் சேர்ந்து நல்லபடியாக பயன்படுத்தப்படுவனாங்கிற ஏக்கம். இந்த தண்ணி நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நல்ல செயல்களை நாளும் நாமும் செய்ய முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மினிதானால் உலகம் மினிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. மேற்கு வடக்கு தெற்கின திசையிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வெள்ளிக்கிழமை. ஃப்ரைடேமா, பேர்லயே ஃப்ரை இருக்குமா, அந்த அளவுக்கு வெறுத்து எடுத்துட்டாங்கம்மா இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட சங்கடங்கள்லாம் தீர்க்கிற மாதிரியான ஒரு மாசம் தான் இது, அக்டோபர் மாசம். ஏன்னா புது கேலண்டர் திருப்பும் போது அதில் எத்தனை லீவ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. நான் அதில் ஒரு ஆள் தான். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அக்டோபர் மாதத்தில் வந்து அங்கங்கே நிறைய ரெட் ரெட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவு. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துருங்கப்பா, அடுத்த ரெண்டு நாள் லீவு அப்படின்னு இருப்போம். நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களை நீங்களே வந்து சமாதானப்படுத்திருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்து லாக் அவுட் பண்ணிட்டோம்னா சனி ஞாயிறு லீவு அப்படின்ட்டு. சனி ஞாயிறில் நிறைய வேலை இருக்கும், நிறைய பேருக்கு அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வெளி வேலைகள் வந்து கம்மியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆல் ரைட், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான உலக அஞ்சல் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. மற்றும் ஆனந்த் ரவீந்தாக்ஷன் இணைந்து பாடிய பாடல் விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்களோட வரிகள்ல சித்துக்குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதுள.

0: கேன்சல் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வர கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரி 7:08 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான உலக அஞ்சல் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கற Facebook பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழ வந்து கமெண்ட் பண்ணலாம். சோ இந்த வேர்ல்ட் போஸ்ட்

ஸோ இந்த வேர்ல்டு போஸ்ட் டே அப்படின்றது வந்து அக்டோபர் 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் வந்து கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அக்டோபர் 9ஆம் தேதி தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. 1874ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு யூனிவர்சல் போஸ்ட் யூனியன் யூபியூ என்ற உலகளாவிய அஞ்சல் ஒன்றியம் உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. வருஷம் கண்டிப்பா அந்த நாளுக்கு ஒரு கருப்பொருளும் இருக்கும். இந்த வருஷம் எதை வந்து நம்ம கருப்பொருளா வச்சிருக்கோம் அப்படின்றத தேடி கொண்டு வந்து நீங்க வந்து எனக்கு ஆன்சர்ல கொடுங்க. நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வச்சிருக்கேன். யூத் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாடல வந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசை அமைச்சிருக்காரு. கென் கருணாஸ் மற்றும் ஈஸ்வர் இணைந்து பாடிய பாடல், சாரி, கென் கருணாஸ் மற்றும் ஈஸ்வர் இணைந்து எழுதிய வரிகள் ஜிவி பிரகாஷ்குமாரே பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோள.

0: ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
1: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரியா 7:15 ஆயிட்டு இருக்கு. எஸ், உலக அஞ்சல் தினம் 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இது எப்ப தொடங்கப்பட்டது, யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1874 சுவிட்சர்லாந்தின் வந்து பெர்ன் நகர்ல ஜென்ரல் போஸ்ட் யூனியன் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது வந்து யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. 1969 பாத்தீங்கன்னா, ஜப்பானோட டோக்கியோ நகர்ல நடைபெற்ற யூபியூ மாநாட்டில் அக்டோபர் 9 வந்து நம்ம வந்து உலக அஞ்சல் தினமா கொண்டாட முடிவு செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் இந்த நாள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான கேள்விதான் வந்து நம்மளுமே இன்னைக்கு வந்து கேட்டிருக்கோம். அதாவது உலக அஞ்சல் தினம் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நம்ம மக்களும் நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. வீரதுரை, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசுவாமி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்ங்க அப்படின்னு போட்டு பதில் அனுப்பியிருக்காரு. சின்னக்கண்ணூர் கருப்பண்ணசுவாமி ரங்கசுவாமி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. சமணி குமணஞ்சாவடியில இருந்து அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, ஐ மீன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நிறைய பேர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எங்க இருந்து சொல்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. வித் லவ் திரைப்படத்திற்காக தான் ஆதித்யா ஆர்கே இணைந்து பாடிய பாடல். மதனோட வரிகள்ல ஷான் ரோல்டோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களுக்கு இது ரெயின்போ 91.4 எங்க எல்லாமே சமதுள.

செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.

எடுத்துரைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறையோட பங்களிப்பு வந்து அங்கீகரிப்பதற்காகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. அஞ்சல் அப்படின்னா கடிதம் மட்டும் அப்படின்னு கிடையாது. ஒரு வேலைக்கான நியமன கடிதமா இருக்கலாம், ஒரு அரசு ஆவணங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு பார்சல், முக்கியமான பார்சலா இருக்கலாம், ஒரு சேமிப்பா இருக்கலாம், இந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு காப்பீடு திட்டம் அதை பத்தின ஒரு விஷயமா இருக்கலாம், எது வேணா உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து உங்க கைக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது அஞ்சல் மூலமா மட்டும்தான் கிடைக்கும். பள்ளப்பாளையம் கோவை மாவட்டத்தில் சிவன் அருண் அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. நரேஷ் குமார் வைஷு, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அப்படின்னு ஹாய் ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் தர்மபுரியில இருந்து நரேஷ் பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ஹீராமணி வர்மா அவங்க வந்து இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து தத்தரங்கி பாத்தாபரா சத்தீஸ்கர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு இருக்காங்க. நன்றி. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. இன்பா இலக்கியா பதில் அனுப்பியிருக்காங்க. ரங்கராஜன், நான் தியாகராய நகர்ல இருந்து பேசுறேன். தித்திக்கும் இனிய

நாளை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து மருமை தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் வந்து அனுப்பியிருக்காரு. பால ஜெயச்சந்தர் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. தேனியிலிருந்து ஹரிராம் அவர் வந்துட்டு இனிய காலை வணக்கம்ங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பூனகிரி சுமதி பாபு அவங்களும் வந்துட்டு பதில் இதுதான் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. மந்திரமூர்த்தி நாகர்கோயிலிருந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி தோழியரே அப்படின்னு சொல்லிட்டு நிலையதாரர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நன்றிகளுக்கு தாண்டி நடுவுல பதிலும் சொல்லியிருக்காரு. நந்து ஜெயா திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படியாவது நந்து ஜெயான்றது ஐடி, ஆனா அவர் வந்து திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. முத்து தான் அவர் வந்து குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஜெய் கிருஷ்ணா வணக்கம் அன்பு சகோதரி, ஓ மை காட் என்னோட பழைய பேரை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஜெய் கிருஷ்ணன் அவர்களே சொல்லிட்டு நான் வந்து டாக்டர் ஜெய் கிருஷ்ணன் பேசுறேன், வளசரவாக்கம் சென்னையில இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தேனா மணிகண்டன் தென்பொன்முடியில இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஷேகா காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நாள் வாழ்த்துக்கள், நான் விஸ்வநாதன் பேசுறேன் அம்பத்தூர்ல இருந்து அப்படின்னு இருக்காரு. ராமானுஜன் அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. வை ராஜா அப்படின்றவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்ட்டு வந்து பதில வந்து நான் டைப்லாம் பண்ண மாட்டேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் நீ பார்த்து படிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள் பதில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கற Facebook பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழ வந்து கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணும்போது உங்களோட பேரு ஊரு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்க வந்து அதாவது விலாசம் ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற எல்லா பேரும் அப்படிலாம் கேட்கல, உங்க பேரு ஊரு பதில் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா போட்டு அனுப்பலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல இருந்து அடுத்ததான் வந்து உங்களுக்காக பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. எஸ், இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திர பாடியிருக்காரு, அனந்த கிருஷ்ணன் இணைந்து பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவனோட வரிகள்ல அனிருதோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ ஃபேன் மத்தியோட புள்ளினால இங்க எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 7:30. சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்க சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரான் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊராக சுற்றினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து

0: நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. எஸ், நீங்க கேட்டிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான உலக அஞ்சல் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அது கூடவே இந்த நாளோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இந்த நாள்ல வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் அப்படின்றதை இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம். அஞ்சல் தலை கண்காட்சி வந்து நடக்கும். அதாவது பழைய மற்றும் அரிய அஞ்சல் தலைகளை வந்து காட்சிப்படுத்துவாங்க. அஞ்சல் தலைகளை சேகரிக்கும் கலைன்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து பிளாட்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க. பிளாட்டலிஸ்ட் அப்படின்னு நிறைய பேரை சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சல் தலைகளை சேகரிக்கும் மற்றும்

ஆய்வு செய்யும் நபர்களை. ஃபிலாட்டலி அப்படின்னா அஞ்சல் தலைகளை சேகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட வரலாறு, அது தொட்ட கலாச்சார முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து ஆய்வு செய்கிற ஒரு கலையை தான் வந்து ஃபிலாட்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நிறைய பேர் வந்து படிப்பே படிப்பாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கும் ஸ்டாம்பை வந்து சேகரித்து வச்சுக்கிறதுக்காக. ஸோ ஆனால் ஸ்டாம்பை சேகரித்து வச்சு மட்டும் இல்லாமல் அது எந்த வருஷத்துக்குரியது, அதில் இருக்கிற ஃபோட்டோ இல்லை அதில் இருக்கிற நபர் யார், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுமே வந்து ஒரு கலை தான். அதைத் தொடர்ந்து அஞ்சல் ஊழியர்களுக்கான பாராட்டு நடக்கும். இன்னைக்கு மக்களிடம் வந்து அஞ்சல் சேவையை சிறப்பா வந்து கொண்டு சேர்க்கும் ஊழியர்களுக்கு அந்த பணியை வந்து பாராட்டுவாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவைப்படுறப்பதான் வந்து அவங்களை வந்து நம்ம ரொம்ப தேடுவோம். நம்ம ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றோம்னா பின்னாடி வீடு முன்னாடி வீடு எந்த வீட்டுக்கு இப்போ இந்த போஸ்ட்மேன் போஸ்ட் உமனா இருந்தாலும் எனக்கா எனக்கா எனக்கா அப்படின்னு நம்ம பேரை சொல்லி நம்ம கேட்டே இருப்போம். நமக்கு லெட்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைத்துல நம்ம அவங்களை கண்டுக்க கூட மாட்டோம். பட் ஜென்ரலாவே வந்து ஒரு வெயில் டைம்ல எல்லாம் நம்ம வந்து அவங்கள பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன குட்டி கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் கேட்கலாம். இல்ல நான் வச்சிருக்கேன்னா ஃபைன், பட் நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க சிலர் வந்து கேட்கறது கூச்சப்படுவாங்க. அதே சமயம் எங்கேயாவது தேடிட்டு இருந்தாங்கன்னா என்ன நம்பரு என்ன பேரு அப்படின்னு தெரிஞ்சு உங்க நெய்பரா இருந்தா நீங்க அவங்களை கைட் பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து கடிதம் எழுதும் போட்டிகள் நடக்கும். குழந்தைகளிடம் வந்து எழுத்து திறன், வாசிப்பு பழக்கம் மற்றும் படைப்பாற்றலை வளர்க்கும் போட்டிகள் வந்து இன்னைக்கு நடத்துவாங்க. புதிய சேவைகளை கண்டிப்பா எப்பவுமே வருஷம் வருஷம் அறிமுகப்படுவாங்க. அஞ்சல் அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய சேவைகள், ஒரு தொழில்நுட்ப வசதி மற்றும் இல்லை வாடிக்கையாளரோட விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் நடத்தப்படலாம். இந்த நிகழ்ச்சி வந்து நாடுகளுக்கும் அஞ்சல் நிர்வாகங்களுக்கும் வந்து ஏற்ப வந்து மாறுபடும். ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆல்ரைட், நம்ம நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் சரியான விடையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் யார் எங்கிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பாபு முள்ளக்காடுல இருந்து இனிய காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வருஷம் வந்து அனுப்பியிருக்காரு. நம்ம கேட்ட கேள்வி வேற, ஆனா ஒரு வருஷத்தை வந்து அனுப்புறாரு.

எஸ் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம நேயர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு மன்னிச்சுக்கோங்க, இனிய காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அவர் வந்து பதிலும் வந்து சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி, மயிலை பட்டாபி, அவரும் வந்துட்டு பதில் வந்து சொல்லியிருக்காரு. இதுதாங்க பதில் அப்படின்ட்டு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநின்றவூர் தமிழன் ஜெயராம் அப்படின்றவர் வந்து வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஆனந்த முருகன், இனைய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் கோபி, அவர் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பத்மா சௌந்தரராஜன், வணக்கம், பாடல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி மனோஜ், அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணார்பேட்டையில இருந்து பேசுறேங்க, எல்லாருக்குமே காலை வணக்கம், பதில் வந்து இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. தென்கட்சி சுவாமிநாதனோட தகவல் அருமையா இருந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ ஹரிஹரன் அவர் தான் சொல்லியிருக்காரு. இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. ஆர் ரமா தியாகராய நகர்ல இருந்து கேசவன், கேசவன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் சந்தியா அவர்களை இனிய பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், வழங்கும் பாடல்கள் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கு, இந்த காலை வேளையில தென்றலாய் தவழ்கிறது அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நல்லது. ஹேமலதா அவங்களும் வந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்காரு. பத்மா சௌந்தரராஜன் மறுபடியும் பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து தென்கட்சி சுவாமிநாதனோட தகவல் ரொம்பவே அருமையாக இருந்ததுன்ட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க, நன்றி. ஜெயார் சந்திரசேகரனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியன், இன்பா இலக்கியா, நரேஷ், வைஷு எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நாகர்கோயிலிருந்து சுதன் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு

காலை வணக்கம் பதில் வந்து இதுதான் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. சண்முகவேல் வில்லிவாக்கம்ல இருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து என்னோட ஃபேவரட் ஹாபி, அது வந்து என்னோட லவ்வபிள் ஜாப் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நீங்களே வந்து ஒரு ஃபிலாட்டலிஸ்ட் தான் சார் பதிலும் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. எஸ் பசங்க அப்படின்னாலே நமக்கு ஸ்பெஷல் தான், அதுவும் பொம்பளை பசங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுது. அப்படியாப்பட்ட ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு, விஜய் பாடிய பாடல், விவேக்கோட வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு ஜனநாயகன் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே தூள்.

லட்சுமிகாந்தோட வாய்ஸ்ல, விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகள்ல, சித்துக்குமாரோட மியூசிக்ல ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. 2026 ஆண்டிற்கான கருப்பொருள், வேர்ல்டு போஸ்ட் டேயோட கருப்பொருள் என்ன, தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் போஸ்டல் நெட்வொர்க் இன்ஃபர்

பாசிபிலிட்டிஸ், அதாவது ஒரே ஒரு அஞ்சல் வலையமைப்பு, எண்ணற்ற சாத்தியங்கள் அப்படின்றதுதான் இதோட கருத்து. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் முழுசா இருக்கிற உலக அஞ்சல் சேவைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைந்து மக்களுக்கும் வணிகங்களுக்கும் பல்வேறு வாய்ப்புகளையும் சேவைகளையும் வழங்குகின்றன அப்படின்றதுதான் இதோட பொருள். இருக்கிற தேதிக்கு நம்ம என்னதான் வந்து பட்டன் சிஸ்டம்ல இம்மீடியட்டா வந்து நம்ம வந்து மெசேஜஸை பாஸ் பண்ண ஆரம்பிச்சாலும், இன்னமும் லெட்டர்ஸா இருக்கட்டும், எவ்வளோ போஸ்டா இருக்கட்டும், நமக்கு தேவையான பொருட்களா இருக்கட்டும், இந்த போஸ்டல் நெட்ஒர்க் மூலமா தான் உலகம் முழுக்க நம்ம நினைச்சவங்களுக்கு நம்மளால வந்து அனுப்ப முடியுது, நம்ம பெற முடியுது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னாலே நம்ம அந்த போஸ்ட் கார்டு வந்தாதான் உண்டு. இப்ப வந்து காலையில சரமாரியா வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம், நல்ல கருத்தா இருக்கே உடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபார்வர்ட் பண்றோம்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சில்லமோ நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எஸ், போஸ்ட் கார்டு மூலமாவதான் வந்து தீபாவளி விஷஸ், பொங்கல் விஷஸ், இதெல்லாமே நியூ இயர் விஷஸ் எல்லாமே அனுப்புவாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒருத்தர் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கூட வந்து கார்டுல வந்து நான் இந்த நாள்ல வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இப்ப மாதிரி கால் பண்ணிட்டு வீட்டில் அவைலபிளா இருக்கீங்களா, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைம்லாம் இல்லை. அப்போ வந்து போஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நம்மளால மெசேஜஸ்லாம் ஈஸியா பாஸ் பண்ண முடியுது, ஃபோன் பண்ணி பேச முடியுது. பட் அதை தாண்டி லெட்டர் மூலமா ஒரு போஸ்ட் மூலமா ஒரு பார்சல் மூலமா பண்ணக்கூடியதை இன்னைக்குமே நமக்கு போஸ்டல் நெட்ஒர்க் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 10 மணிக்கும் இது சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கோட தான் வரேன். உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க 10 மணி ஷோல வந்து கண்டிப்பா கலந்துட்டு பேசலாம். 8 மணிக்கு ரஷா ரெயின்போல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Tadaba Bye from Sandhya. Yes, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக டிராகன் திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் பாடிய பாடல், சஞ்சனா கல்மோஞ்சை இணைந்து பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவனோட வரிகள்ல லியோன் ஜேம்ஸோட மியூசிக்ல தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ ஃபன் மத்தியான புலினால இங்க எல்லாமே சமதுள்ள

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை சற்றுமுன் தொடங்கியது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: காலை வணக்கங்கள், வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி வெள்ளிக்கிழமை. என்னது, வேர்வை சிந்தி உழைக்கிறதா அப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல ஊசி அது கூட இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க, அதெல்லாம் இல்ல. அவங்க ரெண்டு பேருமே பண்ணக்கூடிய காமனான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் பண்றது, அதாவது வெட்டுறது. கட் பண்ணுவாரு, அவங்க துணியை கட் பண்ணுவாங்க.

புதிய இதய முரளி பழைய இதய முரளியில தீரஜ் வந்து பாடிய பாடல், விவேக்கோட வரிகள்ல தமனோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 91.4 இங்க எல்லாமே சமதுல இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கொஞ்சம் சீக்கிரம்
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ என்னதான் நீங்க வந்து பரபரப்பான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட்டு, ரெக்கார்ட் நோட்டு, ஹோம் ஒர்க் அதெல்லாம் இல்லையே, நாங்களே லீவில் இருக்கோமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாமோட முடிவில் இருப்பீங்க, சிலர் வந்து ஆல்ரெடி லீவ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருப்பீங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் முடிச்சிருங்க. வீட்டில் இருக்கிறவங்க நான் வேலையை பார்ப்போனா உன்னை பார்ப்போனா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, எல்லா பக்கமும் கண்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்காக தான் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் அடுத்த பாடல் கூலி திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இந்த பாடியிருக்காங்க. அறிவோட வரிகளில் அனிருத்தோட மியூசிக்கில் ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதோல.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: சபா, என்ன வெயில்?
2: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
1: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
2: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
1: என்ன சொல்ற குயில? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
3: என்ன குருவி பேசுது?
1: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
3: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
1: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

24 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மழை வர வேண்டிய நேரத்தில் மழையை மட்டும் காணும் அப்படின்னு தான் இருக்கு. இது அக்டோபரா இல்ல மே மாசமோ அப்படின்ற கன்ஃபியூஷனோட தான் இருக்கும்.

என்ன இருந்தாலும் அதாவது அந்த மாசத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாசத்தை வந்து நம்ம யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றத எங்க பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட இருந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தா முரத்துல என்னையோ காய வச்சுட்டு இருந்தாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வடா காய போடுறேன் அப்படின்னாங்க. இந்த வத்தல் வடாலாம் வந்து மே ஏப்ரல்ல தானே பண்ணுவாங்க, எப்ப காய வச்சா என்ன வெயில் இருக்குல்ல அப்படின்னாங்க. அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்தை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அக்டோபர் மாசம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை, வெயில் இருக்கா நம்ம வேண்டியதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சேஃப்டிக்கு அதுக்கு மேல இன்னொரு ஒரு போர்வை ஒன்று போத்தி தான் வைக்கிறாங்க. மழை கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயமும் தான் இருக்கு. நான் தான் சொன்னேன் வேணா ஒரு கொடை ஒன்று வைங்களேன் அப்படின்னு ஒரு டைப்பாக பார்த்தாங்க. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஓகே அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாஸ்க் திரைப்படத்தில் வந்து அடுத்ததான் வந்து உங்களுக்காக பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனிதாசன் மற்றும் சுபலாஷினி இணைந்து பாடிய பாடல். ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. மணிமாறன் அவர்களோட வரிகள்ல, கருமத்தூர் மணிமாறனோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுள.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரில் நேரம் சரி 8:30 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. வெயில பத்தி பேசணும், அப்படியே மழையை பத்தியும் பேசிடுவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். மழை மழையை பத்தி என்னமோ பேச போறீங்க, மழைனா மழையை பத்தி இல்ல, மழை வந்துச்சு அப்படின்னாலே பொதுவா வந்து இந்த வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. தெரிஞ்சவங்க வந்து இந்த பிரிட்ஜு கீழே போய் நின்றுவாங்க மழை விட்டுரும் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போல. சிலர்லாம் வந்து ஏதோ இங்க தானே வீடு அப்படின்னு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வீலர் ஓட்டுறவங்க தான். ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து அந்த வைப்பர் வச்சு கொஞ்சம் வைப் பண்ணிடுவாங்க. கார் ஓட்டுறவங்களும் அந்த வைப்பரை வச்சு வைப் பண்ணிட்டு ஓட்டிட்டு போயிருவாங்க. சரி இப்போ என்ன அப்படின்றீங்களா, அந்த வைப்பரை பார்த்தோட என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மலை மாதிரி ஃப்ரண்டில் கண்ணாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதாவது வந்துச்சுன்னா, அதாவது உங்கள் வழியை மறைக்கிற மாதிரி எதாவது இருந்தால் தொடச்சி போட்டு போயிடணும். இல்லைப்பா நான் ஓரமாகவே வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பைக் வச்சுருக்கவங்க ஓரமாக வெயிட் பண்ணலாம். அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி போகிறதோ தொடச்சி போட்டு போகிறதோ அது உங்களோட கையில் இருக்குது. ஏன்னா எல்லா கருத்தும் எல்லாருக்கும் வந்து செட் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பார்த்தீங்களா. ஆல்ரைட், நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வந்து அறிவு மற்றும் வேடன் நினைந்து பாடிய பாடல். நிவாஸ் கே பிரசன்னாவும் இணைந்து பாடியிருக்காரு. அறிவோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் ஆக மொத்தம் இவங்களோட காம்பினேஷனில் கலந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பைசன் காலமாடம் திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியம் மக்களை எதிரையும் எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதோடு.

கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே நேரம் சரி 8:41 ஆயிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் நினைச்சிருக்கீங்க. எஸ் மார்னிங் டைம் எல்லாருமே வந்து பரபரப்பாக கிளம்பிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து மறதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மறதியை வந்து நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா நீ என்ன எப்போவுமே வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். நிறைய பொருள் கொண்டு போகிறவங்களா இருந்தால் இந்த பொருள்லாம் என் பேக்கில் இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டிசைன் டிசைனாக பேக் கொண்டு போகும்போது நிறைய விஷயங்கள் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைம்மா நான்லாம் எப்பவுமே ஒரே பேக் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பேக்கை மாற்றுறது, பர்ஸை மாற்றுறது, கலர் கலராக வந்து அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட திங்ஸ் மாற்றுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டீங்களோ அப்படிங்கிறத பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுபலாஷினி இணைந்து பாடிய பாடல். விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் தான் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: டேய் இங்க பாடுறா, இந்த குடிக்குள்ள ஒரு குட்டி நாய் விழுந்திருக்கு.
4: பாவம் எல்லாம், அதுக்கு காலெல்லாம் அடிபட்டு இருக்கு.
5: உடனே எடுக்கலாம், வாங்க.
3: அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க.
5: அப்படிதான், பொறுமையா தூக்குங்க.
1: அப்பாடா எப்படியோ தூக்கியாச்சு.
4: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.
5: யே சூப்பர்.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: ஐயோ ஏண்டா இப்படி கத்துற, என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
2: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
1: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அத வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
2: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
1: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: மா தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
5: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
4: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
5: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
4: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
5: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

101.4 இங்க எல்லாமே தூளு. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்து அரண்மனை 2 திரைப்படத்திற்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. அந்தோனிதாசன் பாடியிருக்காரு. விவேக்கோட வரிகள்ல ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்ல தான் வெயிட்டிங்ல இருக்கு. எஸ் மறதி பத்தி தான் குட்டி குட்டியா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே மறக்க கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையுமே வந்து லைனா எழுதி வச்சுப்பேன். அப்பதான் நம்ம வந்து மறக்காம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோன்ட்டு ஒரு கட்டத்துல என்ன எழுத வந்தேன் அப்படின்றத மறந்துடுவேன், ஒரு கட்டத்துல எழுதி வச்சதை மறந்துடுவேன், ஒரு கட்டத்துல எழுதின நோட்டையே மறந்துடுவேன், ஒரு கட்டத்துல அப்படி ஒரு நோட் இருந்ததையே மறந்துடுவேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. பட் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எதையுமே ப்ராப்பரா பண்ணிருந்தோம் அப்படின்றது, அதுவும் மார்னிங் டைம்ல எதையும் மிஸ் பண்ணிருக்கூடாது அப்படின்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுதான் சந்தோஷம். நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.

கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எங்கம்மா போற அப்படின்றீங்களா? எஸ், ஏற்கனவே நான் சொல்றதுதான், இட்லியோட ருசி வந்து இட்லியில இல்லை, அதை தொட்டுக்கிற சட்னிலையும் சாம்பார்லையும் தான் இருக்கு. இதம்மா மறுபடியும் தத்துவமான்றீங்களா? தத்துவம்லாம் இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு இட்லியை பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டு நான் வந்து 10 மணிக்கு கெட்செட் கோ நிகழ்ச்சியில வந்து ஆஜராயிடுறேன். எஸ் 9:00 ஆர்ஜே உங்களுக்கு ரெடியா இருக்காரு சூப்பர் புராண சாங்ஸ் எல்லாம் போடுறதுக்காக. 10 மணிக்கு வந்து நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல டாபிக்கோட வந்து உங்ககிட்ட பேசுறோம். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் சந்தியா ஸ்டேடியம். மக்களே, இது ரெயின்போ ஃபேம் மத்தியான புள்ளினால இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்கு

எண்ணப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகவான் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பிவி சிந்து இன்று தாய்லாந்தின் ரத்னாங் இன்டோனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03 ஆயிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரம் வித் மீ ஆர்ஜே பிரகதீஷ். என்னடா நீயே பேசிட்டு இருக்க? சரி, இப்போ பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்துடலாம். முத்து திரைப்படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

வென்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி உலகில் வந்தவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் அதற்கு, உப்பளிக்க கோட

கற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே வாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உற்பறிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலமுனைக்கு.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க நாட்டாம.

0: அரண்மனைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டு நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான்
2: இருக்கும். பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் நல்லா கேட்டுட்டு வந்த ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போயிட்டுருக்கேன், எல்லாருக்கும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸை போகிறது தான் இந்த ரெயின்போ ரேப். இந்த மொத்த 1 hour நம்ம கேட்க போகிறது. நடுவில் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம். சரி, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் எண்டா சொன்னுன்னு யோசிக்கும் போது சின்ன சின்ன சந்தோஷங்கள், இது நம்ம எப்போ வந்து நம்ம யோசிச்சு நின்று பார்த்துருப்போன்றது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வந்து இங்கே இருப்பீங்க, காலையில் எழுந்துச்சுனா காஃபி குடிக்கிறது ஒரு சின்ன சந்தோஷம், வேலைக்கு கிளம்பி தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகும்போது பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது குழந்தைங்க சிரிக்கிற சிரிப்பு ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன கேள்வியோடு நம்ம உரையாடலை ஆரம்பிக்கலாம். உங்களை சந்தோஷப்படுத்த பெரிய விஷயங்கள் தேவையா இல்லை சின்ன விஷயங்கள் தேவையான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பாருங்கள். காலையில் எழுந்ததும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கலாம், வீட்டில் இருக்கிற அம்மா நமக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளை தேடி இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நாளாக பேசாத ஒரு நபர் ஒருத்தர் திடீர்னு பேசினா எப்படி பேசுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு சந்தோஷங்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லலாம். சரி, இன்னைக்கு கருத்தோடு ஆரம்பித்தாச்சு. சரி, போக போக கருத்தோடு நம்ம ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கலாம். சரி, அடுத்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து என் பேர் படையப்பா என்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 90.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

தாய் வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னல்லூர் படையப்பா, யுத்தம் கொண்டு வருகையில் பத்து வீரல் படையப்பா.

எல்லாம் இளஞ்சிங்க படையப்ப நெஞ்சில் ஆறு படையப்ப பின்னால் 100 படையப்ப யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரர் படையப்பா.

0: FM 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:20 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 1 ஹவருக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம்னா, சின்ன சின்ன சந்தோஷங்களை பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். சரி நண்பர்களை, இப்போ கொஞ்சம்

பின்னோக்கி போவோம். நம்ம குழந்தை பருவத்தை நினச்சி பாருங்கள். அந்த காலத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்க எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே காரணமாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் திடீர்னு லீவ் விட்டால் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் நமக்கு பிடிச்ச சாப்பாடுகள் பலகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களோடு விளையாடுற நேரம் நல்லாயிருக்கும். அம்மா வந்து ஊட்டி விடுற நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வரம்மா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சரி போய் விளையாட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காலையிலே விளையாட போகிறேன்னா கூட சரி காலையிலே போய் விளையாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிற நேரம் அந்த நேரம் நல்லாயிருக்கும். விளையாடி முடிச்சுட்டு களைப்பாக வந்தோடனே அம்மா நமக்கு பிடிச்ச விஷயத்த சமைச்சு வச்சுருப்பாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வயசில் நம்மக்கிட்ட பெரிய வீடு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கார் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பணம் இருந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சின்ன விளையாட்டு, நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல விடுமுறை நாள், இவ்வளவே வந்து அந்த காலத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாக இருந்துச்சு. வளர வளர நம்ம சந்தோஷத்தை காரணம் காட்டி பெருசாகிக்கிட்டே போகிற நேரம் இப்போது. பெருசாகிட்டே போகிறதுனால நம்ம சந்தோஷங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு இப்போ நம்ம எல்லாமே தள்ளப்பட்டுட்டோம். சரி, இந்த கருத்தோடு நம்ம அடுத்த பாடல் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடலாம். ரெயின்போ ராம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் இசையில் வாளியின் வரிகள் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:27 ஆயிட்டிருக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யூ திரைப்படத்திலிருந்து முட்டைக்கலக்கி என்ற பாடல், கென் கருணாஸ் பாடியது. கென் கருணாஸ் எழுதி பாடிய ஜீவி பிரகாஷ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:31 ஆயிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, சரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இந்த சந்தோஷத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசணும். சரி, இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொன்னோம் என்னென்னா, நிறைய பெரிய பெரிய கோல்ஸை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம், பெரிய பெரிய கனவுகளை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். கனவுகளை நோக்கி ஓடுற தப்பு கிடையாது, ஆனால் கனவுகளை நோக்கி ஓடும் போது நம்ம இன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ண தவறிடுறோம், அதுதான் பெரிய தப்பு. ஸோ இன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நாளைக்கான தேடல்களை தேடணும்னா நம்ம வந்து என்ன கோல் நோக்கி ஓடுறோமோ அந்த கோல் நமக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போது வீட்டில் நடந்த சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது வீட்டில் காலையில் எழிஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து செய்தி ஓடும், சில வீட்டில் வந்து பக்தி பாடல் ஓடும், சில வீட்டில் வந்து சினிமா பாடல் அந்த மாதிரி ஓடும், இன்னும் சில வீடுகளில் உங்கள் சாவி எங்க அப்படின்னு தேடுற சத்தம்லாம் கேட்கும். சரி, இப்போது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் சில நேரம் அவங்க இல்லாத போது தான் அந்த சின்ன சின்ன விஷயங்களோட அருமை எல்லாமே புரியும். அம்மா தினமும் கேட்குற அதே கேள்வி, சாப்பிட்டியா? அப்பா எப்போ சொல்கிற கேள்வி, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்ட்டு நம்ம அவங்களோட வார்த்தைகள், அந்த சின்ன சின்ன அக்கறைகள், கவனிப்புகள், அதெல்லாம் வந்து நமக்கு அப்போ சந்தோஷத்தை கொடுத்து இப்போயும் அது சந்தோஷம் கொடுக்கும். ஆனால் இப்போது நம்ம அதை யார்கிட்டயே கேட்குறோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிற அர்த்தமில்லாத சின்ன சின்ன விஷயங்கள், நான் அதை பார்த்தேன், நீ என்னை திட்டினேன்னு ஒரு குழந்தாளும், எப்போ திட்டினேன்னு கேட்டால் நீ நாளைக்கு என்னை திட்டின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடலையான ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அதனால் நண்பர்களை இன்றைக்கி வீட்டில் இருக்கிற உறவினர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நேரம் சிரித்து பேசி இன்றைக்கி இருக்கிற தருணங்களை, இன்றைக்கி இருக்கிற பொழுதை சந்தோஷமாக மாற்றி இருக்கிற வாழ்நாளையும் சந்தோஷமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. சரி, அடுத்த பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து சும்மா கிழி என்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் விவேக் இசை வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 줌마 키.
1: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பத்திக்கிச்சு ஒரு ராட்சஸ்திரி என்ற பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் யோகி சேகர் இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 9:41 ஆகிட்டுருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் கேட்ட சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நல்லா சந்தோஷங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டே போட்டோம். பழையசு புதுசு எல்லாத்தையுமே நம்ம கணக்கு போட்டோம். சரி, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இருக்கட்டும், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் சந்தோஷம் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இந்த சமையல் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அம்மா இது இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்றது, கேட்டு வாங்கி சாப்பிட்றது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி அப்பா கிட்ட, அப்பா இந்த வேலையை முடிச்சிட்டப்பா, அவர் ஒன்று சொன்னால் நம்ம 10 வேலையை செஞ்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்கள், ஸோ நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களில் வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு முக்கியமான ரத்த சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள்கிட்ட சில நேரம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா மணிக்கணக்காக பேசுவோம். என்ன பேசுவோன்றது தெரியாது, ஆனால் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது அது எங்கே போய் முடியுன்றது நமக்கே தெரியாது. பழைய சம்பவங்கள் நினச்சி சிரிப்போம், ஒருத்தரை ஒருத்தர் நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டது, சில நேரங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த சிரிப்புக்கு நடுவில் நம்ம கவலையை கொஞ்சம் நேரம் காணாமல் போயிடுங்க. சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் தினமும் இருக்க மாட்டாங்க, ஆனால் வேறு ஊரில் இருப்பாங்க, வேறு நாட்டில் கூட இருப்பாங்க, ஆனால் வேலை காரணமாக அடிக்கடி பேச முடியாமல் கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, ஆனால் இவ்வளோ வருஷங்கள் அந்த ஒரு இடைவெளியே இல்லாமல் பல வருஷங்கள் முன்னாடி நம்ம எப்படி பேசணும் அதே மாதிரி அந்த நண்பர்கள்கிட்ட பேசுவோம். டேய் வாடா போடான்னு பேசுவோம், டே என்னடா பண்ணுற, டே ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உரிமையாக நம்ம மேலே எடுத்து சண்டையே போடுவாங்க. அது சண்டை மாதிரியே தோணாது, நம்மக்கிட்ட வந்து ஒரு அபரிவிதமான அன்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். நம்ம வந்து பழைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சோமா அப்படின்ற விஷயத்த உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்க நேர்களே, உங்கள் மனசுக்கு பிடிச்ச நபர் ஒருத்தவங்க ஞாபகம் வந்தாங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடுங்க. பெரிய விஷயம் எதுவும் பேச வேணாம், எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு பேசினா போதுங்க. சில நேரம் சின்ன ஃபோன் கால், அதாவது நம்ம நல்ல நண்பர்களாக இருப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் ஈகோனால் பிரிஞ்சுட்டு இருப்பாங்க, நீ என்னை கூப்பிடலடா, அதுங்க நீ என்னை இது கூப்பிடலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் திடீர்னு நம்ம ஒரு கால் பண்ணும் போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து, டேய் நான் இருக்கண்டா உனக்கு, நமக்கு ஒரு கவலைனாலும் அவங்க வந்து தோல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கவலைனா கூட நம்ம போய் ஒரு தோல் கொடுக்கலாம். சில நேரம் சின்ன ஃபோன் கால் தாங்க ஒரு பெரிய பெரிய சந்தோஷத்தை வந்து அதிகமாக்குதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரி, அடுத்த பாடல் எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேட்டையன் திரைப்படத்திலிருந்து ஹண்டர் வண்டார் என்ற பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், அறிவு வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் இப்போ 9:48 ஆயிட்டு இருக்கு. என்னடா இது, அக்டோபர் மாசத்துல சம்மர் டிப்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருக்குங்க. எங்கெங்க அக்டோபர் மாசம் மாதிரி எல்லாம் இந்நேரம்லாம் பாதி மழை அடிச்சிருக்கணும், பாதி குளிர் அடிச்சிருக்கணும், பட் இருந்தாலும் வெயில் பொல பொல பொலன்னு சென்னையில் பொலந்துக்கிட்டே இருக்கு. சரி, உங்களுக்கெல்லாம் வந்து இதுவே சம்மர், எனக்கு இது சம்மர் மாதம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சம்மர் மாதத்துக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் தேவையோ எல்லாருமே அதை பயன்படுத்துங்க, அப்படின்னு உசிதமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து சாப்பாடு. இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்டதுமே சில பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் உணவு இருக்கும். சில பேருக்கு இட்லி, சில பேருக்கு சாம்பார், சில பேருக்கு தோசை, சில பேருக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். சில பேருக்கு வீட்டில் அம்மா செய்கிற ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அந்த உணவோட சுவை மட்டும் இல்லைங்க, அதை சேர்ந்து வர்ற நினைவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடையில் இவங்க கூட இதை சாப்பிட்டேன், என் ஃப்ரெண்டு கூட அங்கே டீ கடையில் டீ குடித்தேன், இங்கே இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். இந்த உணர்வு ரொம்ப முக்கியங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒருத்தன் கொண்டு வரலாம், டே புடிறா நீ கொஞ்சம் சாப்பிட்றா, அவன் கொண்டு வரது டே புடிறா நீ கொஞ்சம் சாப்பிட்றா, இப்படிலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா. அதெல்லாம் ரொம்ப சுவையான நினைவுங்க. அது மட்டும் இல்லைங்க, அது ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா வீட்லேயுமே. சரி, இன்றைக்கி வந்து எல்லாருமே லீவு, எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும், சரி டிவி மட்டும் பார்த்துட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நேரில் ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச உணவை மட்டும் சாப்பிட்லான்னு சொன்னால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரி, அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் 24 திரைப்படத்திலிருந்து காலமென் காதலி என்ற பாடல், வெண்ணிதையால் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசைகள் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

9:55 ஆகிட்டுருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சி, ரெயின்போ ராப்போட நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதுன்ற விஷயங்களை நம்ம பேசணும். ஸோ இப்போ நம்ம கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நமக்கு என்னென்ன சந்தோஷமாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து தினமும் அதை தேடி நம்ம போனால் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயங்கள், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கு சந்தோஷம் கொடுத்தோம், ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன கிஃப்ட்டு, நம்மளால் முடிஞ்சது என்னென்ன சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கோன்ற விஷயத்த நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரெயின்போ ரேப்பாக ரேப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடல் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து பூம் பூம் என்ற பாடல், சாதனா சர்க்கம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல், வாலியின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகாவன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது.

பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபுஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொது சபையில் தற்போதைய உலக நிலைமைகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 12 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரஷ்னாக் இன்டானோனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: மனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேரத்தை சிலிருந்து கேட்டுட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங் விஷிங் ஆல் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. சொல்றது நான் ஒருத்தி மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் இங்க இருக்காரு. தேர்வு முடிவுகளா
1: வந்து ஹாய் எப்படி இருக்கிறேன்னு கேக்குறதே லெட்டர்ல தான் கேட்டாங்க.
0: ஆமா, சோ இது ஒரு அரசு ஆவணமா இருக்கலாம், ஒரு பார்சல் நமக்கு வர்றது, இது எல்லாமே அந்த அஞ்சல் மூலமா தான் வருது. இப்போ நம்ம வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களை வந்து அஞ்சல் வந்து நம்ம கிட்ட வந்து கொண்டு சேர்த்திருக்கு. சோ மக்கள் கிட்ட நம்ம என்ன வந்து ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம்னா, உங்க வாழ்க்கையில அஞ்சல் மூலமா வந்த மறக்க முடியாத செய்தி எது இல்ல பொருள் எது அப்படின்றதா இன்னைக்கு டாபிக். சோ உங்களுக்கு அதுமே ஏதாவது அனுபவம் இருக்கா?
1: எனக்கு அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணப்போ அது போஸ்ட்ல வந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்னடா அது, சரி நமக்கு ஒரு பார்சல் யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது திடீர்னு ஓபன் பண்ண பாஸ்போர்ட். சோ அது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ். அது
0: எவ்வளவு விஷயம் இப்ப நமக்கு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கிடைச்சாலும் இது இன்னமும் நமக்கு வந்து,
1: ஆமா அது எப்போ வந்ததுன்ற ஒரு ஆவல், அது பிரிக்கும் போது இருக்கிற ஒரு ஆவல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப உணர்வு பூர்வமானது. அது
0: எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, ரொம்ப அற்புதமா வந்து பிரகதீஷ் வந்து அவரோட கமெண்ட்டை சொல்லி ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நேயர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 298600038 2952055554 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, லெட்டர் பத்தி பேசிட்டோம், இந்த பாட்டு இல்லனா எப்படி அப்படின்றதுக்காக தான். ஜோடி திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. உன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே
1: கேட்டு இணைந்திருங்கள், இது FM 101.4 எல்லாமே சமதுலம்.

0: வாழ்க்கையில அஞ்சல் மூலமா வந்து மறக்க முடியாத செய்தி அல்லது பொருள் என்னன்னு கேட்டேன். இப்போ நம்ம சொல்றோம் உடனே பாஸ்
1: பண்ணுங்க. அஞ்சலோட மெயின் பர்பஸ் என்னன்னா தன்னோட கருத்தை வந்து இன்னொருத்தங்களுக்கு தெரிய வைக்கிறது. சோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து புறாக்கால இருந்து நம்ம கிளாசிக்கா சொல்லுவோம் புறா கூது விட்ட அப்படின்னு. புறாக்கால எழுதி கட்டி அனுப்புறது, சரி புறா யாரோ வந்து என்னமோ பண்ணிடுறாங்க புலிகேசி படத்துல சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் புறாவை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனே வந்து இன்னொரு பர்சனுக்கு தூத ஆரம்பிச்சாங்க. சோ மாடர்ன் டைம்ஸ் வளர வளர ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் போது, சோ இது இன்ஸ்டிடியூஷனா கொண்டு வந்தாங்க இந்த லெட்டரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் தெளிவா சேர்க்கறது, இதுல எந்த ஒரு கோளாறும் குளறுபடியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம அது அடுத்தடுத்து கொண்டு வர்றது மணி ஆர்டர் கொண்டு வந்தோம், அடுத்து பார்சல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க.
0: கண்டிப்பா.
1: ஸோ பெரிய பெரிய லக்கேஜஸும் இப்போ வேற கண்ட்ரியில இருக்கிற ஒரு பெரிய ஹெவி மிஷினரி, ஒரு ரூம் சைஸ் இருக்கிற ஹெவி மிஷினரியே இன்னைக்கு ஈஸியா இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ அதோட இது இன்னொரு விஷயங்கள் பார்த்தோம்னா, வேகமாக கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் இப்போதைக்கு மெயிலா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர் மணி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தபால்ல இருந்து வந்ததுன்னே சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு ஒரு மணி ஆர்டர் வந்துச்சுனாலே பையன் சம்பாரிச்சு காசு போட்டு விட்டுருக்கான்ற அந்த ஹாப்பினஸ் போய், ஒரு யூபிஐல டக்குன்னு பேமெண்ட் வந்துருச்சு, சாலரி வந்துருச்சு போல, உடனே பணத்தை அடிச்சு விட்டான் அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மாறி இருக்கு.
1: சோ வெயிட் பண்ணாதீங்க, எங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான். சோ டைம் லிமிட்ஸ் கிடையாது, ஜியோகிராபிக்கல் பேரியர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ அந்த அளவுக்கு இது இன்னும் அடுத்த லெவலுக்கு எங்க போகும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியல, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம நேயர்கள் கிட்டயும் கேட்டுருவோம் அவங்க வாழ்க்கையில வந்து அஞ்சல் மூலமா வந்து மறக்க முடியாத செய்தி அல்லது பொருள் என்ன அப்படின்ட்டு. கால் பண்ணுங்க 298-60-0038 அப்படி இல்லைனா 295-2-0554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
1: வணக்கம் சந்திரசேகர் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? நல்லா இருக்கோம்
2: சார். நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: எஸ் சார், சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில அஞ்சல் மூலமா வந்தா மறக்க முடியாத செய்தி அல்லது பொருள்.
2: எனக்கு பொருள் தான் சொல்லணும், மறக்க முடியாத ஒரு பொருள். என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து எனக்கு ஒரு பார்சல் அமைச்சிருந்தா. சோ அவங்க ரெண்டு கூலர்ஸ், அதுக்கப்புறமா ஜர்கின் எனக்கு கொடுத்து விட்டுருந்தான். என்னடா அது, வெளிநாட்டுல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு வந்து இந்த கிஃப்ட் அப்படிங்கறத இந்த பார்சல பொருள் மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்தது, ரொம்ப கியூரியஸா இருந்தது. அயல் நாடுங்கிறாங்களே யாருடா யாருடான்னு யோசிக்கும் பொழுது அப்புறமா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இவனாதான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அரவிந்தன் பேரு, அவன் எனக்கு அமைச்ச அந்த ஒரு பொருள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட close heart and அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி ஒரு thanks அப்படிங்கறது பண்ணேன். கடிதங்கள் அப்படிங்கறது என்னுடைய பாட்டி எனக்கு போடுவாங்க, அது வந்து யூஸ்வலாக கிஃப்ட் மாதிரி எல்லாம் நிறைய அமைச்சிருக்காங்க.
1: மணி
2: ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா பர்த்டேவா இருக்கட்டும், நம்ம வீட்டுல விசேஷமா இருக்கட்டும், அது குட்டிய ஒரு பார்சல் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுல ஒரு கிஃப்ட் வரும். அதெல்லாம் ரெண்டு மூணு தருணங்கள்லாம் போய் மெய் செலுத்திருக்கு.
0: சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு வந்து அப்படியே தேங்க்ஃபுல்லா ஒரே மாதிரி ஹாப்பி ஆயிட்டீங்க. நன்றி நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி.
3: அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனா கூட அந்த ஊர்ல உள்ள போஸ்ட்மேன் வந்து அவர் கையில இருந்து காசை கொடுத்துட்டு நான் அனுப்பும் போது எடுத்துக்கிடுவாரு. அப்படி ஒரு நல்ல நட்பா இருந்தது.
1: சூப்பர் சூப்பர்,
0: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. போஸ்ட்மேன் எதிர்பார்த்து வெயிட் பண்ற டைம் எல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்ப அந்த கடுதாசியில் என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு, எனக்கு அதை படிச்சு சொல்லுங்கனாலே நிறைய பேர் அந்த மாதிரி

0: ஒரு ஊர்ல வந்து படிச்சு சொல்றதுனாலயே அவர் வந்து அவ்வளவு பெரிய மனுஷங்களா பார்ப்பாங்க.
1: அதாவது அது ஒர்க்கா இல்லாம அது வந்து ஒரு சர்வீஸா பார்த்தாங்க. அந்த போஸ்ட்மேன் படிச்சு சொல்றவருக்கு வந்து ஒரு தன் உறவினர் மாதிரி அந்த வீடோ அந்த குடும்பமோ அந்த ஊரே வந்து நம்ம வீட்டுல ஒரு ஆள்ப்பா, நம்ம ஊர்ல ஒருத்தருப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு இணக்கமான ஒரு நட்பும் அந்த உறவு முறையும் அந்த காலத்துல இருந்துச்சு.
0: கண்டிப்பா போஸ்ட்மேன் கிட்ட கேளுங்க யார் வீட்டுல என்ன விஷயம், அவருக்கு தெரியும் அந்த பொண்ணு படிக்குது, அது வேலைக்கு போகுது, இது சம்பாதிக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவோம். எனக்கு படத்தோட காமெடி தான் ஞாபகம் வருது, அருமை பச்சை கிளிக்கு சட்டை வாங்கி கொடுத்து இதையும் வாங்கி கொடுத்து பாத்துக்கொள்ள மாதிரி அப்படியே போட்டிருக்கு, அப்படித்தானே போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காமெடிகளும் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எஸ், மக்கள் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளும் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கண்ணா லட்டு தின்னா ஆசையா திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு, முகேஷ் பாடியிருக்காரு வாலியோட வரிகளை தமனோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4,
1: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் இப்போ 10:25 ஆயிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, போஸ்டல், அதாவது தபால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு தருணங்களை கொடுத்துருக்கு, என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். சந்தியா, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த தருணம் ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு, அதாவது நிறைய இருக்கும். ஆனா மெமரியில நின்றதுன்னு பார்த்தா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அப்ப நான் பிறக்கிறப்பே பட்டன் போன் தான், நான் லெட்டர்லாம் எழுதல, அதுக்கான வாய்ப்பு அமையல, கார்டெல்லாம் மெசேஜ்ல தான் பார்த்தேன். டிவியில் வந்து ஒரு கான்டெஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு பிராண்டுக்கு. நீங்கள் அந்த பிராண்டோட கவர்ஸை சேகரிச்சுட்டு அதை பற்றின லெட்டர் எழுதி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சாரி வந்து வீட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் நானும் அப்போ இருக்கிற தமிழ் ஹேண்ட்ரைட்டிங் வச்சு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ கோர்வையாக எழுதி மடித்து கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் வேறு நிற்கிறேன், அங்கே வேறு போய் கேட்குறேன் ஸ்டாம்ப் கொடுங்கன்ட்டு. அப்படி நான் ஒரு மாதிரி பார்த்தாரு, தப்பாக எதாவது கேட்டோமா? அப்புறம் தான் இந்த என் கையில் இருக்கிறதே அந்த என்வலப்பு தான், அதுலேயே ஸ்டாம்ப் இருக்குது. போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு மே மந்த் ஆனுவல் லீவ்லாம் வரப்போது, ஊருக்குலாம் கிளம்ப போகிற டைமில் ஒரு பார்சல் வருது, என் பேர் சொல்லி வருது. எங்கம்மா உடனே இந்த மாதிரி பேரில் இங்கே யார் இருக்கா, என் இனிஷியல் சொல்லி கேட்குறாங்க. ஏன் எத்தனை பேர் மாதிரி

0: இருக்கீங்க, அவங்க பேருக்கு தான் வந்திருக்குன்றாங்க. கீழே போயிட்டு வாங்கிட்டு கடகடன்னு பிரிக்கிறோம், கத்திரிக்கோலாம் வச்சு நமக்கு யாருப்பா அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா சாரி இருந்தது லெட்டர்.
1: அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே அந்த கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்.
0: அந்த கிரீட்டிங் கார்டோட வந்தது, நீங்க எழுதின லெட்டர் எங்களுக்கு கிடைச்சது, நீங்க சொன்ன வாசகம் நல்லா இருந்தது, அதனால உங்களுக்கு இந்த சாரி கிஃப்டா கொடுக்கணும்ட்டு. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா எவ்வளவு சாரி எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துருந்தாலும் லெட்டர் எழுதி போட்டு ஏன் பொண்ணு லெட்டர் எழுதி போட்டு கிடைச்ச புடவை அப்படின்றத வந்து பெருமையா எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. கட்டிட்டு போகும்போது கூட இது என் பொண்ணு லெட்டர் எழுதினால வந்த புடவை. இப்ப வந்து நம்ம எவ்வளவு சாரி எடுத்து கொடுத்தாலும் அந்த சாரி பீரோல அவங்க கையில பட்டுச்சுன்னா இது பத்தியா என்ன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு லெட்டர் எழுதி போட்டியே
1: அப்படின்னு. அதாவது பொருளை விட மெமரிஸ் மட்டும் தான் இங்க முக்கியமா இருக்கு.
0: ஆமா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் மொமெண்டா தான் இருந்தது. ஆல் ரைட், நம்ம நேயர்களும் வெயிட்
1: பண்ணுங்க, வெயிட் பண்றாங்க,
0: யார் எங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம்
2: பேசுறீங்க?
0: உங்க வாழ்க்கையில வந்து அஞ்சல் மூலமா வந்த மறக்க முடியாத செய்தி இல்லனா பொருள் என்னது?
2: பொருள்னா இந்த லெட்டர்ஸ் தான் வரும். நமக்கு அந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்புறதுக்கு இல்ல. இந்த பொங்கல் வாழ்த்து இது மாதிரி. அப்போ வந்து அப்பா வந்து ஒரு டூர் போயிருந்தாங்க. அப்ப போயிட்டு நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்போ மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் தான் படிக்கிறேன். அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக லெட்டர் போட்டிருந்தாங்க. அன்புள்ள மகளுக்கு என்னோட பேர் ஊர்ல வந்து பாப்ஜி, அன்புள்ள பாப்ஜி அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்து நமக்கே லெட்டர் போட்டுக்காங்க தெரியாது. அதை படிச்சு அந்த லெட்டர் வந்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் சேர்ந்து வருவோம், நீ பத்திரமா தாத்தாவோட பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர் ஞாபகம், நான் கல்யாணம் பண்ணி வந்து மெட்ராஸ்க்கு வந்து அப்பா அம்மாவுக்கு நான் லெட்டர் போட்டதுதான் ஞாபகம் வருதுங்க மேம்.
0: நைஸ் நைஸ், ரொம்ப அழகா, ரொம்ப அழகான உங்களோட மெமரி சொன்னீங்க. இப்ப இப்ப நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிடுறாங்க, ரெண்டு நாள் லேட் ஆகும் மெசேஜ் அனுப்புறாங்க. அப்ப அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸா இருந்திருக்கு கண்டிப்பா.
3: எனக்கு
0: அதுக்கப்புறம்
3: வேற
0: என்னவா வேணா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச ஒரு லெட்டர் இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: வாழ்க்கையை மாத்தக்கூடிய பல தருணங்கள் வந்து இந்த போஸ்டல்ல இந்த தபால் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் ரைட், நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. சுஜாதாவோட வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகரோட மியூசிக்ல தித்திக்குதே திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே சமதுலம்.

0: நேரம் 10:36 ஆயிட்டு இருக்கு. சரி, தபால் போஸ்டல் இதை பத்தின விஷயங்களை நிறைய பேசிட்டு இருந்தோம். பல பேர் சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது தன் வாழ்க்கைய மாத்தின தருணங்கள் எல்லாமே இந்த போஸ்டல் மூலியமா, இந்த லெட்டர் மூலியமா எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க முடிக்கும் போது ஒன்னு அழகா சொன்னீங்க, நான் தட்டி எல்லாம் பாத்துருக்கேன், திருவெற்றியூர் பத்மாவதி அம்மா சொன்னாங்க, நான் உள்ள வந்து எட்டி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் யோசிச்சிருக்கேன் சின்ன வயசுல இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து இங்க போற லெட்டர் எப்படி அங்க போகுது, பின்னாடி ஏதாவது வழி இருக்கா, கீழே ஏதாவது வழி இருக்கா, அது ஒண்ணு பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் எடுக்கிறது ஒரு நாள் பார்த்தேன், அவரு எடுத்த உடனே இவரே அங்க போய் கொடுத்துருவாரா, இல்ல வழியில தொலைச்சிருவாரா, இல்ல யார்கிட்டயா கொடுத்து கொடுப்பாரு,
1: எடுக்கிறாரே நம்ம லெட்டர் மட்டும் கடைசியில கீழே நின்று பாக்க போயிட்டா என்ன பண்றது, இப்படிலாம் யோசிச்சிருப்போம். எஸ், இப்படி வந்து போஸ்ட் அப்படின்னா நிறைய மெமரிஸ் அதுக்குள்ளது நமக்காக வந்துட்டே தான் இருக்கு. ஆல்ரைட், நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில அஞ்சல் மூலமா வந்த மறக்க முடியாத செய்தி அல்லது பொருள் என்னன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். கால் பண்ணுங்க 2986-0038-2952-5554 அப்படின்ற எங்களுக்கு.
2: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சார்,
2: அதாவது நான் வந்து அஞ்சல் கடிதங்கள் வந்து ஒரு நாள் 5 கடிதங்களாவது எழுதி அனுப்புவேன் வானொலி நிலையங்களுக்கு. அஞ்சல் பெட்டிக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு தொடர்பு. 2010 இந்த கடிதங்கள்லாம் எழுதி வர்றேன். எனக்கு வானொலியிலிருந்து வந்த பரிசுனா வானொலி பெட்டி எனக்கு 2 தடவை வந்து டெல்லி நிலையத்திலிருந்து எனக்கு வானொலி பெட்டி பரிசா
0: வந்திருக்கு.
1: அருமை அருமை சார். அப்ப எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வானொலி பெட்டி இன்றளவும் கூட நல்லா சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. வாக்காளர் ஜங்ஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் தாண்டி இந்த 2 சீசன்லயே நான் வெற்றி பெற்றிருந்தேன்.
1: நன்றி நன்றி. சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: கார்த்திக் இஞ்சம்பாக்கம்.
0: கார்த்திக் நீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் கார்டு தான் வரும், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாஸ் வந்து ரொம்ப சந்தோஷம்.
1: அவரே ஒரு கார்டுல எழுதி அனுப்புவாங்க கரெக்டா? நீங்க பாஸ்
3: ஆமா போஸ்ட் கார்டுல வரும்.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
3: அது அது ரிசல்ட் காத்துட்டு வரும், ரிசல்ட் போஸ்ட் கார்டுல வரும்.
1: ஓகே,
3: அதுக்கு அந்த பாஸ்ங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: சோ போஸ்ட் கார்டு பார்த்த உடனே ஹாப்பி, சரி சூப்பரா நல்ல செய்தி தான் வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு
1: உடனே நம்ம வீட்ல போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க அப்படினு சொல்லுவாங்களே.
3: ஆமா,
0: கையில கார்டோட கொண்டு போன் கூட சில வீட்ல சொல்லுவாங்க.
1: ஆமா, கார்டு கொண்டு போய் அப்படியே காட்டிட்டு வந்திரு பாஸ் ஆயிட்டு.
3: ஆமா, கார்டு தான் வரும் அப்பலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. எனக்குமே ஞாபகம் இருக்கு, கார்டு வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு சின்ன வயசுல கார்டு தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல போட்டுருவாங்க, ஆன்லைன்ல வந்துரும், எஸ்எம்எஸ்ல வந்துரும், கார்டு தான். அத்தான் பாஸ் ஆயிட்டே அப்படின்ட்டு எத்தனையோ நாள் ஓட்டினேன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் கார்டு எல்லாம் வந்திருக்கா பிரதீஷ்?
0: இல்ல, எனக்கு வந்து கார்டு பேசுவாங்க இல்ல, எனக்கு மெசேஜ்லயே எனக்கு வந்துருச்சு. பட் கார்டு வந்து நான் இது போட்டிருக்கேன் சில சாக்லேட் கம்பெனி, சரி இந்த கம்பெனிக்கு சாக்லேட் இதோட போட்டா நமக்கு ஏதாவது gift வரும் அந்த மாதிரி எல்லாம் நான்
1: ஆமா அப்பள ரிட்டர்ன் gifts அனுப்புவோம், கவர் சேர்த்து வச்சு
0: அனுப்புவோம், ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவோம். சோ ஸ்டிக்கர் ஃபுல்லா பீரல ஒட்டி வைப்போம், இந்த கார்டு போட்டா நமக்கு ஸ்டிக்கர் வரும், பீரல ஒட்டி வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்காக எல்லாம் பண்ணிருக்காங்க.
1: ஆல் ரைட், நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. விஜய் பிரகாஷ், ரணினா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். நான் முத்துக்குமாரோட வரிகள்ல சத்யாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்னு வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பஃபர் 101.4,
0: இங்க எல்லாமே சமதூரம்.

0: இருக்குது சோனியர்களே. நேரம் சரியா 10:51 ஆயிட்டு இருக்கு. கெட்செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நானும் பிரகதீஷும் சேர்ந்து உங்கள்ட்ட என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சல், அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் அஞ்சல் மூலமா வந்து மறக்க முடியாத செய்தி இல்லைன்னா பொருள் என்ன அப்படின்னு தான்.
1: செய்தி பொருள் மட்டும் இல்லாம நினைவுகள் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம்.
0: கண்டிப்பா நினைவுகள். அதுல இந்த இத்தனை லெட்டர்ஸ் பத்தி பேசணும், அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர், இந்த லெட்டர், அந்த லெட்டர். நிறைய பேர் இந்த கல்யாண பத்திரிக்கை வந்து தபால்ல போட்டுடுவாங்க, போட்டுட்டு வந்து கண்டிப்பா வந்து
1: கண்டிப்பா வந்துடணும்
0: அப்படின்ட்டு வந்து போட்டு அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய வரும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ்வலா அதெல்லாம் பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ அப்படின்னு நேரில் போய் வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடது வரப்போ நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாயிரும். நம்ம கூடயே இருந்தவங்க
1: நம்மள மறக்காம

0: ஓ வருஷம் கழிச்சு நமக்கு அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதாவது யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்ற ஃபர்ஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ், இவங்க கிட்ட இருந்து வந்திருக்கா என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும்.
1: ஆமா, இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா நமக்கு ஆப்ல மெசேஜ் வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு யாரா மெசேஜ் பண்ணா தெரிஞ்சு போச்சு கல்யாணம் சொல்ல போறாங்க அப்படிதான் வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரைட், நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன். ஆன் பண்ணிட்டு வணக்கம் வணக்கம் எங்க கூடுவீங்கன்னு தெரியல.
1: மாலினி தேவி மேம் சொல்லுங்க.
2: இல்ல இப்ப நீங்க சொன்னோடனே நான் வந்து 8th வரைக்கும் படிக்கும் போது அப்படியே கிளாஸ்ல கிளாஸ் கிளாஸ் தான் மாத்துவாங்க. 9th படிக்கும் போது ஹைஸ்கூல் வெளியூர்ல பக்கத்து ஊர்ல படித்தோம். அப்ப வந்து ப்ரோமோட் கார்டு தான் அனுப்புவாங்க, பாஸ் ஃபைல் இருந்து கார்டு தான் அனுப்புவாங்க. அப்ப கார்டு வந்தது, ஏன்னா நான் வந்து 9th படிக்கும் போது இங்கிலீஷ்ல ஒரு நாளும் பாஸ் ஆனதே கிடையாது. அதனால அந்த கார்டு வரும்போது போஸ்ட்மேன் வந்து குழந்தை குடுக்கறாரு, அவரு இப்படி மாத்தி வச்சுட்டு குடுக்கறாரு, தேடி தேடி தேடு பாஸ் அப்படின்னு சொன்னது அப்படியே ஒரு சந்தோஷம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: முக்கியமான தபால் வந்திருக்கும் இல்லையா, அத பத்தி சொல்லுங்க.
1: சின்ன வயசுல எந்த தபாலுமே வந்தது இல்லையா?
0: சார் நீங்க போட்டிருக்கீங்களா?
3: நானே போட்டுட்டேன்.
1: நீங்க யாருக்கு லெட்டர் அனுப்பிருப்பீங்க சின்ன வயசுல?
3: வாழ்த்துக்கள் போட மாட்டோம், வராது.
2: அப்போ அவர் அங்க வந்து தபால் மூலியமா தான் கடிதம் வரும். நாங்க இங்க இருந்து ரிட்டர்ன்,
0: நீங்களும் இங்க இருந்து தபால் போடுவீங்க அப்பாக்கு?
2: இங்க இருந்து தபால் போடும். அப்ப வந்து அந்த ஃபாரின் அந்த இங்கிலாந்து மாதிரி ஒரு கவர் வரும், நீட் கவர்.
0: அது ஒரு வேற மாதிரி கவர் இருக்கும், பாத்திருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர்.
2: கொஞ்சம் நீட்டா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி சார். நன்றி.
2: இங்கிருந்து அனுப்பிச்சு விடுவோம். அதே மாதிரி அவரு அங்கிருந்து எங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப மறக்க. அந்த கடையில எல்லாம் இன்னும் நான் வச்சிருக்கேன்.
1: நன்றி நன்றி சார், நன்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
2: திரும்ப வச்சிருக்கேன். இந்திரா காந்தி நம்ம கைப்படையாது.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரோட மெமரி ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த டைம் தேடிக்கே டிராவல் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. அந்த
0: 9th கார்டு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க பாருங்க. அந்த ஸ்கூல் டைம்லயே போயிட்டாங்க
1: அவங்க. அவங்களோட அந்த டைம் தேடிக்கு போய் கையில கார்டு வாங்கிட்டாங்க. அந்த வரதா இருந்தது. ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் பெனிதயாலோட வாய்ஸ்ல, நாமத்துக்குமாரோட வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல பையா திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. நான் கிளம்ப வேண்டிய தருணம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். உங்களோட வந்து பிரகதீஸ்வரன் கண்டினியூ பண்ணுவாரு.
0: கண்டினியூ பண்ணிர வேண்டியதா.
1: எஸ் ஸ்டேடியம் மக்களே, ரெயின் எஃப்எம் மத்தியானம் புள்ளினால
0: இங்க எல்லாமே சமதுல.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னிலையில் உள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவை தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ளார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லகானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின் ரச்சனக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் இப்போது 11:03 ஆகிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஷ். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி கால் பண்ணி எந்த மாதிரி விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட குழந்தை பருவத்துக்கு திரும்பி போக முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் கால் பண்ணி பகிர்ந்துக்க போகிறீங்க. கால் பணி தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் குழந்தை பருவத்துக்கு போக நினச்சிங்கன்னா என்னவா போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். சரி, நிகழ்ச்சியை வந்து தொடங்கிறதுக்கு ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து மஞ்சள் வெயில் மாலையில் என்ற பாடல். ஹரிஹரன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். ஆரி ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சம்மதுள்ள

0: நேரம் 11:10 ஆயிட்டு. உங்களுடன் ரேட்மோ நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் குழந்தை பருவத்துக்கு திடீர்னு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்கள் குழந்தை பருவத்துக்கு போய் என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் நம்மளோட குவஷன். ஸோ இது நம்ம ஃபேஸ்புக்கோட பேஜ்லேயும் பகிர்ந்துருக்குறோம். யாருக்கு என்ன கமெண்ட்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் சொல்லலாம். நேர்கள் தன்னோட கருத்தை பகிர்ந்துக்க வேண்டிய எண் 298-6-00-38 மற்றும் 295-2-0-554 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் மார்த்தன் டெய்லர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரிங்க சார், நீங்க சொல்லுங்க.
1: குழந்தை பருவத்துல வந்து இப்ப எனக்கு 57 வயசு ஆகுது. அதாவது 1.5 வயசு

0: அந்த அளவுக்கு போயிடுறேன் நானு. தள்ளு வண்டி வச்சு தள்ளி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில போகணும். ஏன்னா பிடிச்சு பிடிச்சு எந்திரிச்சு முயற்சி பண்ணி கீழே உளுந்து உளுந்து எந்திரிச்சு நடப்போம் இல்லையா, அந்த இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன்.
1: அந்த மழை பருவத்துக்கு, அதாவது நம்ம நம்மளே அறியாம நம்ம எல்லா செயலும் செஞ்சிட்டு இருப்போம், அந்த மழை பருவத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க?
0: ஆமா, முயற்சி பண்ணி எந்திரிச்சு எந்திரிச்சு வண்டி

ஸோ அழகாக சொன்னார். அதாவது குழந்தை பருவத்தில் மழலை பருவத்துக்கு போனோம், குழந்தைன்ற விட அவர் மழலை பருவத்துக்கே சொல்லிட்டாரு. ஸோ விடாமுயற்சியாக வந்து நம்ம ஃபுல்லாக உடம்புல எனர்ஜியோடு செஞ்ச செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் எல்லாருக்குமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஹொசோனா என்ற பாடல், விஜயபிரகாஷ் மற்றும் சூசன் பிளேஸ் பாடிய பாடல். பிளேஸின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலியமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் சார், இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல?
2: இல்ல, இப்பதான் கால் பண்ண, ரொம்ப நாள் கழிச்சு, அதனாலதான் கேட்டேன், பேசலாமான்னு.
1: சரி, சொல்லுங்க. குழந்தை பருவத்துக்கு போக முடிஞ்சா நீங்க குழந்தை பருவத்துக்கு போய் என்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க?
2: எனக்கு யூஷுவலா ட்ரெயின்ல டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் சார்.
1: ஓகே.
2: அப்போ சின்ன வயசுல நமக்கு அந்த ஜன்னல் பக்கம் சீட் அப்படிங்கறது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு குடுத்துருவாங்க. இப்ப கூட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, என்னடா ஜன்னல் பக்கம் அப்படின்ட்டு. அதனால எனக்கு சின்ன வயசுக்கு போனேன் அப்படின்னா ட்ரெயின்ல அந்த சின்ன பக்கத்துல உட்காந்து டிராவல் செய்யறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் அதெல்லாமும் பிடிக்கும் சார். இப்போ ஒரு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சின்ன குழந்தை மாதிரி நீ வந்து சாக்லேட் சாப்பிட அப்படின்ட்டு. உண்மையாலுமே நம்ம சின்ன குழந்தையா மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கூச்சப்படாம ஒரு கைக்கு ரெண்டு கை ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு அப்படியே ஜாலியா சாப்பிட்டு அந்த டே எல்லாம் என்ஜாய் பண்ணலாம்ல, அதெல்லாம் என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத அனுபவமா இருக்கும்ல, அதுதான் பண்ணோம்னு நினைக்கிறேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கால் பண்ணதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
1: நன்றி. ஸோ அழகாக சொன்னார், சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் பண்ணோம். ஒரு சில பேருக்கு பயணங்கள் பிடிக்கும், சில பேருக்கு காரில் பயணம் செஞ்சது, பைக்கில் வந்து இறுக்கி அப்பா பிடிச்சிக்கிட்டு பயணம் செஞ்சது, ட்ரெயினில் ட்ராவல் செஞ்சது, அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். ஸோ அது பகிர்ந்துக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், நீங்கள் சொல்லுங்க. கேள்வி என்னன்னா, நீங்க சின்ன வயசுக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ திடீர்னு சின்ன வயசுக்கு போகணும்னு முடிஞ்சதுன்னா என்ன விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க?
3: அது என்ன விளையாடணும், அது என்ன விளையாடணும், அதுக்கு தான் சார் அதுங்க வேற எதுக்கு ஆசைப்படுவான். சின்ன வயசுல வந்து பம்பரம் திரும்ப அந்த கோழி குண்டு வச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா?

0: மகிழ்ச்சியா இருக்கும் சார். யாரும் வீட்டுல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சிறிய வயதுக்கு விளையாட்டு பருவம் எல்லாம் அவ்வளவு ஒரு நல்லா விளையாடும் போது அவ்வளவு ஒரு நேரமே போறது தெரியாது சார், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தான் சார் விளையாட்டு நம்ம தோணும்.
1: நேரம் போறதே தெரியாது எப்படா அது, அதாவது சூரியன் வந்து மறையவே கூடாது, விளையாடிட்டே இருக்கலாம்னு தோணும்.
0: நிச்சயமா சார், நிச்சயமா. ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வருவோமா, நாலு மணிக்கு விடுவாங்க. அது வந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு மணி, அதுக்கெல்லாம் இப்பதான் விளையாண்டது மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் மணி வந்து 7 மணி ஆச்சு, இன்னும் இருக்கு விளையாண்டு. மணி 7 மணி 6:30 அப்ப கோழி குண்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அந்த கண்ணெல்லாம் விளையாண்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, நேரம் போறதே தெரியாது சார், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதனால விளையாட்டு பருவம் தான் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுவோம் சார்.
1: விளையாட்டு அதுவும் நண்பர்களோட இருந்த தருணம், அதை கத்துனது ஓடுனது எல்லாமே
0: சார். சொல்லவும் அதான் அந்த நினைவு தான் எங்களுக்கு வந்து போகுது.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி
0: கால் பண்ணதுக்கு, நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஸோ அழகாக சொன்னார், விளையாட்டு விளையாடின பருவத்துக்கு திரும்ப போனால் விளையாடிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, ஃபேஸ்புக்கில் இருந்து புவனகிரி சுமதி பாபு அவங்க சொன்னது, சரியாக படிக்கவில்லை, இப்போ படிக்கிறது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்க. உங்கள் கருத்து இங்கே பதியப்படுதுமா? சீக்கிரம் இப்பயும் படிக்கலாம் நீங்கள். ஸோ படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு வயசே கிடையாது, இருந்தாலும் அந்த நினைவுகள் பள்ளி பருவங்கள் அந்த நினைவுகள் வராது, ஆனால் படிப்பை இப்பயும் கண்டினியூ பண்ணலாம். வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வாரியங்காவல் எஸ் கொளஞ்சிநாதன்.
1: சொல்லுங்க சார்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கு சார் நிகழ்ச்சி, நல்ல டாபிக். பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, ஒரு 50 வயசுக்கு முன்னாடி 5 வயசு ஆகிட்டீங்க கொண்டு போய் எல்லாருமே.
1: சொல்லுங்க சார், நீங்க வந்து அங்க போய் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பருவத்துக்கு போய் என்ன செய்வீங்க?
2: அதாவது அந்த பருவத்துக்கு போய் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால அந்த நேரத்துல என்ன செய்ய முடிஞ்சதோ அதான் செய்ய முடியும்.
1: இது எப்படி, அவர் விளையாடுவீங்களா இல்ல இது பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா வேணும், அதுக்காக கேக்குறேன்.
2: இல்ல இல்ல, நேர்களை கூட ஒரு குழப்பத்திலே விட்டு அந்த நினைவுகளை பிடிக்கிறீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது விளையாட்டு தான் விளையாட்டு, ஏன்னா அரியா பருவம்ல.
1: ஆமா, எல்லாமே விளையாடுவோம் நம்ம அரியா பருவத்துல, இந்த மழை பருவத்துல, இது அதுன்னு கட்டுப்பாடே கிடையாது. எல்லாமே ஓடி பிடிச்சி விளையாடுறதுல இருந்து, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாரு பம்பரம் விட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே விளையாடுவோம்.
2: அதுல பாத்தீங்கன்னா நானும் அந்த கிட்டி புல்லு தாங்க.
1: ஓ,
2: கிட்டி புல்லு, அடுத்தது என்ன, இந்த கபடி, ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிறப்பா விளையாடுவாங்க.
1: இப்பயும் விளையாட கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க, வாய்ப்பு கிடைச்சா.
2: எங்கப்பா ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் ஓட்டு 1 கிலோமீட்டர் போக முடியும்னு நடக்க முடியல, இறங்கியது.
1: பள்ளி பருவங்கள் மழை பருவங்கள்னாலே நமக்கு எல்லாருக்கும் தோன்றது விளையாடு, விளையாடுறதுலயே நம்ம பாதி நேரங்களை செலவழிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சக்கர கட்டி திரைப்படத்தில் இருந்து சின்னம்மா சின்னம்மா என்ற பாடல், பெண்ணிதையால் மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல், பா விஜயின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: நேரம் 11:30:35. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. எஸ், நேரம் 11:35 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, திடீர்னு ஒரு குழந்தை பருவத்துக்கு போகணுன்ற ஒரு விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா குழந்தை பருவத்துக்கு போய் என்ன செய்வீங்கன்ற விஷயத்தை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நேர்களும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: ராஜேஸ்வரிமா, நலமா?
1: நலமா இருக்கோங்கப்பா, எந்த குறையும் இல்ல. மழைதான் பெய்யும், மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் கூடுதலா எல்லாரும் நலமா
0: இருக்கும். கண்டிப்பா நான் பெய்யுமா? சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. குழந்தை பருவத்துக்கு போய் ஒரு விஷயத்த செய்யணும்னா எந்த விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுவீங்க?
1: குழந்தை பருவத்துல செய்யணும்னா பரதமும் பாட்டு கிளாஸுக்கும் போவேன்ப்பா. குழந்தை பருவம்
0: அப்ப போவீங்க?
1: ஆமாங்க பையனா, எனக்கு நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது எனக்கு பரதம் ஆடணும்னு ரொம்ப ஆசை. எங்க பார்த்தாலும் பரதம், எங்க கோயிலுகள்ல ஆடுனா ரொம்ப கண்ணை முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க ஊர்ல வந்து வசதிகளோ அதுக்கு வாய்ப்புகளோ எங்களோட ஏழ்மை நிலையே வந்து என்னை பரதம் உள்ள போக விடல. கலைகள் வந்து ரொம்ப சிறப்பு இல்லையா தமிழ்நாட்டு கலைகள்னா, அதனால பரதம் ஆடணும்ங்கிற ஆசை வந்து அவ்வளவு மனசு நிறைய இருந்துமே என்னால கத்துக்க முடியல. அதனால குழந்தை பருவத்துல என்னை அழைச்சிட்டு போனா பரதமும் பாட்டு கிளாஸுக்கும் போவேன்ப்பா.
0: பரதம்
1: ஆடுவேன், பாட்டு கிளாஸுக்கு போய் நல்ல பாட்டு பாடுவேன். இந்த ரெண்டையுமே எல்லாருக்கும் நல்லதாவே எடுத்து கடத்திக்கிட்டு போவேங்கப்பா.
0: சூப்பர் சூப்பர். இப்ப ஏதாவது பாடுவீங்களா?
1: ஆமா பாடுவேன், இப்ப பாடுவேன். வானொலி நேயரா இருந்திட கொடுத்து நாமும் வைக்கணும், தொடர்ந்து நான் கேட்டிட நினைக்கணும், உள்ளதை சொல்லிடும் உண்மையான ஊடகம் வா.

0: சூப்பர்மா
1: நல்ல மனிதர்கள் சொல்லும் தர்ம சிந்தனையாவும் சிவியில் வாங்கி மனதை நிறுத்தி கொள்ளலாம் உலகை
0: வெல்லலாம். இப்ப இப்ப யோசிச்சீங்களா இல்ல ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தீங்களா?
1: 100-200 பாட்டு எழுதி
0: வச்சிருக்கேன்
1: பத்தி, இயற்கைகளை பத்தி, நம்ம ஊறுபாடு விளைவிக்காம எப்படி வாழ்றது அப்படிங்கறத பத்தி, குழந்தைகள் நலத்தை பத்தி, பள்ளிக்கூடம் இப்ப அரசு பள்ளியில படிச்சா என்ன நன்மை அப்படிங்கறத பத்தியும், நூலகத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன நன்மை, இப்படின்னா ஏகப்பட்ட பாடல் எழுதியிருக்கேன். அதை வானொலி மூலமாவே என்னோட ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றிக்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்ப வானொலியை நீங்க வந்து எவ்வளவு வந்து மதிக்கிறீங்க, எவ்வளவு வந்து அது உங்க வாழ்க்கையோட அங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல என்னால புரிஞ்சிக்க முடியுது.
1: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா. வானொலி வந்து அதாவது எல்லாமே வந்து உழைப்பை கெடுக்கும், ஆனா வந்து வானொலி வந்து உழைப்பை கெடுக்காது.
0: சரியா சரியா
1: சொன்னீங்க. வேலை பார்க்க வைக்கிங்கப்பா வானொலி. நான் அவங்க தையல் தொழில் கத்துக்கிறப்போ ரேடியோ கேட்டுக்கிட்டேதான் நான் தையல் தப்பேன், எல்லாருக்கும் கத்து கொடுத்து இன்னைக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கும் ஒரு தெளிவான வாழ்க்கைக்கும் சான்றோர் சிந்தனைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால எல்லாத்தையுமே நான் சிறப்பா பண்றதுக்கு காரணமே வானொலி தான்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிமா, கால் பண்ணதுக்கு
1: நன்றி. நன்றிங்கப்பா வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: ஸோ அழகாக சொன்னாங்க, வானொலி வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படிலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அந்த மாதிரின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு இருந்த நிறைவேறாத ஒரு சில விஷயங்கள் அது இப்போ நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு பாடல் கேட்டலாம்.
2: பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
3: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shinanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 11:46 ஆயிட்டு இருக்கு. நியூ படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நீங்க குழந்தை பருவத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தை பருவத்துக்கு போய் என்ன செய்வீங்க, என்ன செய்ய ஆசைப்படுவீங்க அப்படின்ற விஷயத்தான் சொன்னீங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து நாட்டியம் பரதநாட்டியம் கற்றுக்குவேன், ஒருத்தர் வந்து விளையாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருந்தாங்க, பள்ளி படிப்பை வந்து நான் மீண்டும் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி இன்னொருத்தங்க சொல்லியிருக்காங்க, நான் ரெடி. பிரபுதேவி சொல்லியிருக்காங்க, நான் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ரெடின்னு சொன்னீங்கன்னா ஓகே. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். சரி, இணைப்பில் கோளாறுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச சாரி உங்கள் சின்ன வயசுக்கு போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. இது செஞ்சால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லன்னா நாட் ஆவது போடு.
3: ஹே, இவ்ளோ அழகா டிரஸ் பண்ணிட்டு வர்றதே துப்பட்டா வசுமா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
2: ஹே, அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை

0: ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, உங்களோட குழந்தை பருவத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் பலதரப்பட்டு அவங்க உணர்வுபூர்வமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து நான் பரதநாட்டியம் கற்றுக்கணும், ஃபேஸ்புக்கில் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னொருத்தவங்க உடல்நல ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னொருத்தர் குழந்த மாதிரி வந்து விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லார் கருத்தும் இங்கே வரவேற்கப்படுது. அடுத்த நிகழ்ச்சி நிறைவு பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை என்ற பாடல், மலேசியா வாசுதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியிலும் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவை தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றடைந்தார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்தநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலராக திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த IAS அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஹோசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 39.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் என்பது இந்திய அரசால் 2015 தொடங்கப்பட்ட ஒரு விபத்து காப்பீட்டு திட்டமாகும். குறைந்த வருமானம் கொண்ட மக்கள்

மக்களும் எளிதில் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வங்கி கணக்கு வைத்திருக்கும் தகுதியான நபர்கள் இதில் சேர முடியும். மிக குறைந்த வருடாந்திர பிரீமியத்தில் விபத்தால் ஏற்படும் மரணம் அல்லது இயலாமைக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. சுரக்ஷா பீமா திட்டம் மக்களுக்கு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக விளங்குகிறது. விபத்து ஏற்பட்டால் குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த காப்பீடு உதவுகிறது. மேலும் இந்த திட்டம் மக்களிடையே காப்பீட்டின் அவசியம் மற்றும் நிதி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை வழங்குவதால் அனைவரும் இந்த திட்டத்தின் பயனை எளிதாக பெற முடியும். இது ஒரு வருட காப்பீடு ஆகும். ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிக்கத்தக்கது. காப்பீட்டில் சேர பிரீமியம் ஆனது 20 ரூபாய் ஆகும். இருப்பினும் வருடாந்திர உரிமைகோரல் அடிப்படையில் பிரீமியம் திருத்தப்படலாம். இந்த திட்டம் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நேரத்தில் கொடுக்கப்பட்ட விருப்பத்தின்படி ஒரு தவணையில் தானியங்கி டெபிட் வசதி மூலம் கணக்கு வைத்திருப்பவரின் வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கிலிருந்து பிரீமியம் கழிக்கப்படும். இருப்பினும் ஜூன் 1 தேதிக்கு பிறகு தானியங்கி டெபிட் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தால் பிரீமியத்தின் தானியங்கி டெபிட் தேதியிலிருந்து காப்பீடு தொடங்கும். 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட அனைத்து தனிப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்களும் இதில் சேர முடியும். 1 அல்லது வெவ்வேறு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் ஒரு தனிநபர் பல கணக்கு வைத்திருந்தால் அந்த நபர் ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு மூலம் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர தகுதி பெறுவர். காப்பீடு செய்யப்பட்ட நபர் விபத்து காரணமாக இருந்தால் ரூபாய் 2 லட்சமும் இயலாமை ஏற்பட்டால் 1 லட்சம் ரூபாயும் செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய 2 முறைகள் உள்ளன. நீங்கள் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளைக்கு சென்று PMSBY திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து பதிவு செய்து கொள்ள சமர்ப்பிக்க வேண்டும். PMSBY திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://jansuraksha.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். படிவங்கள் என்பதை கிளிக் செய்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் விண்ணப்ப படிவம் மற்றும் கோரிக்கை படிவம் என 2 விருப்பங்கள் கிடைக்கும். விண்ணப்ப படிவத்தை தேர்ந்தெடுத்து கீழ்தோன்றும் மெனுவிலிருந்து உங்கள் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். விவரங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்க போது இணைக்க வேண்டும். படிவத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒப்புகை சீட்டு மற்றும் காப்பீட்டு சான்றிதழ் வழங்கப்படும். PMSBY திட்டத்தின் விண்ணப்ப நிலையை சரிபார்க்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்: முதலில் வங்கி இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும். PMSBY பகுதிக்கு செல்ல வேண்டும். தேவையான இடங்களில் உங்கள் வங்கிக் கணக்கு எண் மற்றும் PMSBY விண்ணப்ப எண்ணை உள்ளிட வேண்டும். நிலையை சரிபார்க்க சமர்ப்பி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் மூலம் விண்ணப்ப நிலையை சரிபார்த்து கொள்ள முடியும். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டமானது பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவினரின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஒரு சான்றாக விளங்குகிறது. குறைந்த பிரீமியம் மற்றும் கணிசமான காப்பீட்டு பலன்களுடன் இந்த PMSBY திட்டம் விபத்துகளால் ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து குடும்பங்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. விழிப்புணர்வை நோக்கிய தொடர் முயற்சிகளும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகளும் நாடு முழுவதும் இந்த முன்னெடுப்பின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: ഹായ് സ്നേഹിതിയെ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:07 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து சாயந்தரம் என்ன பண்ணேன்னா, ஒரு கடையில போயிட்டு செவ்வாழைப்பழம் 4 வாங்கினாங்க. அந்த 4 வாங்கும்பொழுது 4 எவ்வளோன்னா 60 ரூபா கொடுத்து வாங்கினேன். அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு பழம் 15 ரூபா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நடுவில் இருக்கிற பழத்துல வந்து இடையில அப்படியே கோடு மாதிரி இந்த தோல் அப்படியே கிழிஞ்சிருக்கு, உள்ள இருக்கிற வாழைப்பழம் அப்படியே வெளியே தெரியுது. ஐயோ 15 ரூபா போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல அப்பப்போ நடக்கும். நமக்கே தெரியாமல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே ஏமாந்து வந்துடுவோம். அதைத்தான் வந்து நான் கேட்க போகிறேன். அதாவது நீங்கள் திட்டமிட்டு யாரும் உங்களை ஏமாத்தியெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீங்களாவே ஏமாந்துருவீங்க செக் பண்ணாமல். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல, அதைத்தான் வந்து இன்றைக்கி நாம் முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரீசன்ட் டைமில் எந்த விஷயத்தை இல்லை எந்த பொருள் வாங்கும்பொழுது ஏமாந்தீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஸ்நேகிதிகள் மட்டும்தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ 2986000038 2952055054 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். காதலில் விழுந்தேன் படத்திலேருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: செம்ம ஜாலியாக இந்த மாதிரி மங்களகரமான மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நான் வாழைப்பழம் வாங்கி ஏமாந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை வாங்கி இல்லை என்ன ஒரு நடக்கும்பொழுது ஏமாந்துறீங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2980603 8 அப்படி இல்லைனா 2952055 4 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வணக்கம் ரெயின்போ
2: சார். கலா பேசுறேன்.
1: கலா பேசுறீங்களா? புரியல என்ன
2: சொன்னீங்க?
1: சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன பொருள் வாங்கி நீங்க ஏமாந்தீங்க? திடீர்னு எப்படி ஏமாந்தீங்க சொல்லுங்க.
2: நான் வேற மிஷின் 5 மணி போதும் சார், ட்ரெயின் வந்து அங்கி பத்து அந்த ட்ரெயினா வேற மிஷின் சார் வீட்டுக்கு வருவாங்க சார். நானு
1: ஓகே
2: ஒரு அம்மா சொல்லுவாங்க தெரியலமா அது மாதிரி ஏமாத்துறேன் சார். எல்லாத்தையும் அவங்கதான் குடிக்கிறாங்க, நம்ம பாட்டு வாங்கிட்டு நாலு பேர் ஏமாத்துட்டேன். அதுல தான் நான் உஷா நீங்க பண்ண முடியும் நினைச்சீங்க, அதை பார்த்து எந்த பொருளையும் பார்த்து வாங்கிடுறேன்.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கால் பண்ணதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம், எந்த விஷயத்தில் ரீசெண்டாக ஏமாந்தீங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஸ்நேகிதி என்னை வச்சில் 2986 0038 அப்படி இல்லைனா 2 9

5205554 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக்கில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஒரு அழகான பேஜ் இருக்கும். அந்த பேஜில் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்டும் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஆண்கள் வந்து அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய நேயர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய நேயர்கள் வந்து கொஞ்சம் புது நேயர்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல

0: நான் ஒட்டன்சத்திரத்துல இருந்து ராதிகா செல்வன் பேசுறேன்.
1: ராதிகா செல்வன், ஒட்டன் சத்திரம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எங்க என்ன வாங்குனீங்க? ஒட்டன் சத்திரம் மார்க்கெட்ல வாங்கி ஏமாந்துட்டீங்களா? இல்ல
0: இல்ல, நீங்க ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டுக்கு போறதெல்லாம் நம்ம காயத்த இருக்கும், அங்கெல்லாம் ஏமாற மாட்டீங்க.
1: ஏமாற மாட்டீங்க, சரி. என்ன ஏமாந்தீங்க இப்போ?
0: என்ன ஏமாந்தனா, ஒரு தடவை டீ வாங்கி ஏமாந்தேங்க ரயில்வே ஸ்டேஷன்.
1: டீ வாங்கி ஏமாந்தீங்களா? எப்படி இருந்துச்சு? டீன்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்துட்டாங்களா, இல்ல வந்து அரிசி களைஞ்ச தண்ணி மாதிரி இருந்துச்சா?
0: இல்ல இல்ல, இங்க சக்கரை போடாம கொடுத்தாங்க.
1: சக்கரை போடாம கொடுத்துட்டாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, வாங்கி திருப்பி போட்டுருக்கலாமே. ட்ரெயின்ல ஏறிட்டீங்களோ?
0: இல்லைங்க, அந்த ஸ்டாப் நிக்கும் இல்ல, அந்த ஜன்னல் வழியா வாங்குவோம்.
1: ஓகே ஓகே ஓகே, புரியுது.
0: ட்ரெயின் எடுத்துட்டு போயிருச்சீங்களே,
1: அதான் கேட்டேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஓகே மேடம், நன்றி மேடம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன் சார்.
1: சசிகலா மேடம், சொல்லுங்க மேடம், நீங்க எந்த விஷயத்துல ரீசெண்டா ஏமாந்தீங்க மேடம்?
2: நான் வந்து ஃபோன் வாங்கி ஏமாந்துட்டேன் சார்.
1: ஃபோன் வாங்கி ஏமாந்தீங்க, அப்ப பெரிய லாஸ் தான், பெரிய ஏமாற்றம் தான். என்ன நடந்துச்சு?
2: ஃபோன் வந்து வாங்குறது நல்லா இது வாங்குறது செக் பண்ணி தான் வாங்குனேன்.
1: ஓகே,
2: செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வரும்போது பார்த்தா ஃபோன் உடைஞ்சிருந்தது.
1: ஐயோ,
2: எடுத்து போய் கொடுத்தது இல்ல, அதெல்லாம் மாத்த முடியாதுமா, நீங்க வாங்கிட்டு போகும்போது நல்லாதான் இருந்துச்சு. இல்லையே, நாங்க வாங்கும் போது நல்லாதான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்படி உடஞ்சது, உடஞ்சது நீங்க குடுத்துட்டு இருக்கிறீங்களே, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாத்தி குடுத்துட்டாங்க சார்.
1: ஓகே, மாத்தி குடுத்துட்டாங்க.
2: ஆமா,
1: சரி, ஓகே, மாத்தி குடுத்த வரைக்கும் மகிழ்ச்சி. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்கள் லைனில் இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் வாய்ஸை எனக்கு கேக்குது. சரி, ஓகே, மியூசிக் போட்டுருக்காங்க, அவங்க பேச மாட்டாங்க. நம்ம வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் பாட்டு கேட்டு வந்துடும். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதோடு.

எத்தனை பேர் இப்படி இயங்கிட்டு இருக்கீங்க? பன்னெண்டு மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இப்படி மங்களகரமா மியூசிக் போட்டுட்டு நம்ம கேட்டிருக்க விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நீங்க எதுல ஏமாந்தீங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று சாயந்தரம் 4 செவ்வாழைப்பழத்தை வாங்கி நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் எதில் ஏமாந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு? நான் ரீசெண்ட் டைமில் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். 2986-00-38 அப்படி இல்லைனா 2952-05544. மறுபடியும் சொல்கிறேன், 2986-00-38 2952-05544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேஸ்புக்கை எட்டி பார்த்தோம் அப்படின்னா, ரஹீனா கான் பக்கர் வந்து என்னமோ மெசேஜ், குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. ஹேமலதா வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. எனக்கா? சரி சரி, ஓகே, நன்றி நன்றி. ஓகே, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கால் பண்ணுறதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள். சொல்லுற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரீசெண்ட் டைமில் எந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்பொழுது இல்லை என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ஏமாந்தீங்க, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சா? இப்படி பண்ணிட்டோமே, யாரும் திட்டம் போட்டு உங்களை ஏமாற்றிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்களாவே வாண்டடாக போயிட்டு கவனிக்காமல் ஏமாந்துருப்பீங்களே, அதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். கால் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்க்கலம் படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த பாட்டை தான் கேட்க போகிறோம். ஸ்டேடியூன் ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

கவனிச்சிங்களா, குயில் பாட்டு, சித்ரா, அதுக்கப்புறம் வந்து ஹலோ ஜானகி ஆண்டி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஷாலினி மன்னிப்பு கேட்ட ஒரு பாட்டு. இது ஏன் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டு பாடுறாங்களாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி வைரமுத்து எழுதியிருக்காரு. ஆனால் இதுக்கு தாண்டி இந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். எப்படின்னா, காட்டிலேறி பாட்டு பாட போகிறேன், ஒரு காணம் பாடி வானம் பாடி ஆகிறேன், வெண்ணிலாவில் தண்ணீர் ஒன்று கேட்கிறேன், நிலாவில் சென்று நீரிருந்து போகிறேன் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதில் வைரமுத்து எழுதியிருப்பாரு. ஸோ வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் மியூசிக்கில் அமர்கலம் படத்தில் அந்த பாட்டுக்கு முடித்தோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ஹாய் ஸ்நேகிதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசென்ட் டைமில் எந்த விஷயத்தில் ஏமாந்தீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுவோம், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், லட்சக்கணக்காக இல்லை ஆயிரக்கணக்கில் வச்சுங்க, அவ்வளோ பணக்காரம் கிடையாது நான், நீங்கள் யாராவது இருக்கலாம். ஸோ இப்போ ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணும்பொழுது, நம்மளாக தெரிஞ்சு போயிட்டு செலவு பண்ணும்பொழுது, 100 ரூபா பொருள் 1000 ரூபா கொடுத்து வாங்கினா கூட நம்ம வந்து ஹாப்பியாக

போயிட்டு போயிடும். ஆனால் சின்னதாக ஒரு 10 ரூபா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏமாந்துடும் அப்படின்னு வச்சிங்களேன், பயங்கரமாக நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, கார்டிசால், அட்ரலின், ஆக்சிடோசின், அதுக்கப்புறம் டோப்மைன், இதெல்லாம் இருக்குது. இதில் ஆக்சிடோசின் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நம்பும் பொழுது ஆக்சிடோசின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குமா, அப்போ நம்ம வந்து அந்த நம்பிக்கை துரோகம் நமக்கு இழைக்கப்படுது, அதுதானே ஏமாற்றம், அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் ரெடியூஸ் ஆகிடுமா, அப்படி ரெடியூஸ் ஆகிறதுனால நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அது வந்து அட்ரலின் சுரப்பை அதிகப்படுத்தி கோபத்தை வந்து உண்டு பண்ணுது. அப்படி கோபத்தை உண்டு பண்ணுறதுனால டக்குன்னு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சே, நாம் யாராவது போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணுறது அதுதான், ஓகேவா. அதே மாதிரி அந்த கார்டிசால் ஹார்மோன் இருக்குல்ல, அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏமாறும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ரசாயன மாற்றம் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ 12:29:22 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், 2986006038 அப்படி இல்லைனா 2952055549 எண்களுக்கு கால் பண்ணுங்கள். சமைச்சாலே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் ரீசெண்டாக எந்த விஷயத்தில் ஏமாந்தீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேட்டுருக்கேன். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமைக்கிறேன்.

0: பூக்களுக்கு பல் முளைத்தால் ஐயோ பாவம்.
1: ஷாலினி யாராவது கோச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த பாட்டை நீங்க பிளே பண்ணி காட்டுங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்தபாட்டு வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் மியூசிக்கில் தான் கேட்டு முடித்தோம். பூவேலி திரைப்படத்திலிருந்து 12:36 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக எதில் ஏமாந்தீங்க அப்படிங்கிறதான் கேட்டுருக்கேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார், நெல்லை மாவட்டத்துல இருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
1: இப்ராஹிமா பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார்.
1: ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க மேடம், எதுல ரீசெண்டா ஏமாந்தீங்க? ஆக்சுவலா என்ன பண்றீங்க நீங்க?
2: பெரும்ப நான் ஹவுஸ் வைஃப் தான்.
1: ஓகே மேடம் சொல்லுங்க.
2: இல்ல தரசி.
1: ஓகே.
2: ஆமா, இல்ல தரசி. சார், சமையல் பண்ணும்போது நம்ம கீரை வாங்கும்போது எப்படியுமே ஏமாந்துருவோம் சார். வாசம் வந்து தள தளான்னு தான் இருக்கும், ஆனா நல்ல அழகா வெளியே நல்லா கவர் பண்ணி பெரிய கீரையா வச்சுட்டு உள்ள பொடி கீரையா வச்சு ஏமாத்திடுவாங்க. நம்ம அழகா இருக்குன்னு கொண்டு வந்துருவோம். சில நேரங்கள்ல அதுல வந்து மருந்து தெளிச்சிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. சமையல் பண்ணி முடிஞ்சு சாப்பிடும்போது அந்த மருந்துடைய சுமல் வந்து நமக்கு தெரியும். அது நிறைய வந்து நான்லாம் அது பாத்துட்டு ஒரு நேரம் வாங்கியாச்சுன்னா அதை பார்த்துட்டு இந்த ஆட்கள்கிட்ட கேட்டு அது சொல்லிடுவேன், நீங்க மருந்து அடிச்சா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது மருந்து அடிச்சுக்கிற நம்ம ரெண்டாவது சாப்பிட முடியாது, அந்த மருந்து பேட்சும் தான் வருது. அதுல அந்த கீரை வாங்கும்போது பெரும்பாலும் எதுவுமே வாங்கும்போது நம்ம வந்து நம்ம எப்பவுமே நம்ம கணிச்சு ஒண்ணும் வாங்க முடியாது. இதுதான் வாங்கினா கட்டாய மாதிரி நம்மளாம் வாங்க வெளியே அழகா தான் இருக்கும், உள்ள இருக்க முத்துக்கு கொட்டி போவோம், அது ஒரு மாதிரி ஆயிரும். எலக்ட்ரானிக் ஐட்டமும் அப்படிதான், எலக்ட்ரானிக் ஐட்டமும் பார்க்க நல்லா, அதுவும் வாச்சாம வச்சான்னா வந்தா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாவே அது வந்து இதாயிரும். அந்த

0: நண்பர்கள். அதே மாதிரி காய்கறிகள்ல வந்து எல்லா காய்கறியுமே வெளியே பார்க்க நல்ல, இப்ப ரீசெண்டா வந்து எல்லாமே கவர்ச்சியா தான் சார் போட்டு விடுறாங்க அந்த காய்கறிகள்
1: உள்ள. இப்ப கடைசியா ரீசெண்டா ஒரு வாரத்துல போன வாரத்துலயோ இல்ல போன மாசத்துல
0: கீரை வாங்கிதான் சமையல் பண்ண வரவும் தான்.
1: என்ன கீரை?
0: ரெண்டு மூணு நேரம் அரைக்கிறேன்,
1: அரைக்கிறேன்
0: நல்லா வரும்.
1: சரி,
0: அது நல்லா வரும், நல்லா கழுவி நல்லா ரெண்டு மூணு நேரம் தண்ணி மட்டும்ல தான் வாஷ் பண்ணி தான் நான் வெட்டவே செய்வேன். ரொம்ப சுத்தமா தான் பார்ப்பேன். அதனால அது சாப்பிடும் போது அந்த மருந்து வாழை வந்துட்டு தாத்தா கொண்டு வந்தாருன்னு சொல்லி நினைக்கிறேன். மருந்து நான் கொண்டு சொல்லிட்டேன் நீங்க எப்ப வந்தாலும் கீரை வந்தா கொண்டு வாங்கன்னு மருந்து வாடா இருந்தோம்னு நான் சொல்லிட்டேன். நீங்க மருந்தே போட மாட்டேன்னு, மருந்து வாடா அது நாங்களும் சாப்பிட முடியல. நீங்க மருந்து எதுக்கு தொளிக்காம இல்லாட்டா அது பண்ணணும், இது இல்லாட்டா வேற எந்த மாதிரி மருந்தாலும் தொளிக்காம இருந்தா கொண்டு வாங்க, இந்த மருந்து தெளிச்சதா இருந்தா நீங்க கொண்டே வராதிங்க அப்படின்ட்டு சாப்பிட முடியல சார். அது வாங்கி எப்படி சாப்பிட முடியும்? கடைசியில் நான் அமர்ந்தது
1: அதுதான்,
0: பார்த்துதான் கீரை வாங்கினா வேற யார்ட்டையாவது இப்போ வாங்கிடுறேன் சார்.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அரைக்கீரை வாங்கும் பொழுது நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் முறைக்கீரைன்ற ரேஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 12:29 ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 2986-00-38 அப்படி இல்லைன்னா 2952-05-54 இரண்களை கால் பண்ணுங்க. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதேதான் ரெயின்போ எஃப்எம் தான் கேட்டுருக்கீங்க, ஆயுஷ் நீங்க தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வந்தவங்க எங்க போனாங்க? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜகிரி பேசுறேங்கப்பா.
1: சொல்லுங்க மேடம், என்ன ஏமாந்தீங்க லாஸ்டா?
2: அதாவது என் மகளோட தோழி ஒரு பொண்ணோட அம்மா வந்து மகனுக்கு திருமணம் வைக்கணும்னு பணம் வாங்கினாங்கப்பா.
1: சரி,
2: அந்த நேரம் என்ன பணம் வச்சிருந்தேன், எல்ஐசில போட்ட பணம் வந்துருந்துச்சு. அப்போ அவங்க இந்த பணத்தை தந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா குடுத்துருவேன், மொய் விழுந்த உடனே குடுத்துருவேன் சொன்னாங்க. அது பாத்துல அடிச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல,
1: மொய் விழல. தூத்துக்குடி பக்கத்துல
2: ஏமாற மாட்டேன். ஆனா அவங்க வந்து திரும்பவும் சொன்னப்ப கையில காசு இல்லாம செலவுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னப்ப குடுத்துட்டேங்கப்பா. அப்படியே அம்மாவுக்கு தூக்கி வீட்டுல கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்களுக்கு குடுக்கவே மனசு இல்ல. நானும் போய் போய் கேக்குறப்ப வீட கட்டுறாங்க, கடைய கட்டுறாங்க, ஆனா காசு இல்ல, ரொம்ப சிரமத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க. யோசிச்சேன், என்னடா கடைய கட்டுறாங்க, வீட்டை கட்டுறாங்க, மாடிய கட்டுறாங்க, நம்மகிட்ட போய் வாங்கின 1,00,000 குடுக்கறதுக்கு அதை கட்டுறதுக்கு மனசு வரும்
1: கூடிய சீக்கிரம் வந்துரும்னு நம்புவோம்.
2: வேக்காத அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், ஆனா பெருசா செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது. அந்த நேரம் ஒரு படிப்பினர் தான், வேற ஒண்ணும் கிடையாது.
1: நிச்சயமா நிச்சயமா, கரெக்ட்.
2: நன்றிங்கப்பா.
1: நன்றி மேடம், வந்துரும் வந்துரும், வெயிட் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார்.
1: சித்ரா மேடம், மேடவாக்கத்துல இருந்து பேசுறீங்களா?
3: ஆமா சார்.
1: ஓகே.

0: சொல்லுங்க மேடம், நீங்க எதுல ஏமாந்தீங்க ரீசெண்டா?
1: வேர்க்கடலை இப்போ வாங்குறேன்ல சார், பச்சை வேர்க்கடலை, அது வந்து பாக்கெட் பண்ணி விக்கிறாங்க, மொத்தமா போய் வாங்கிட்டு வருவாங்க எங்க பசங்க சாமா.
0: ஓகே,
1: அப்ப வாங்கினா ஒரு பிஞ்சு நம்ம தெருவுல விக்கிறாங்கன்னா அது நல்லா இருக்குது சார், நிறைய பிஞ்சு சார், அந்த பாக்கெட் பண்ணி அப்படியே பாக்கெட் பாக்கெட்டா பண்ணி அப்படியே எடுத்துக்கணும், அந்த மாதிரி பார்சல் பண்ணி வச்சிடறாங்க, அது தெரிய மாட்டேங்குது, வீட்டுல வந்து திருச்சி பார்த்தா பிஞ்சு நிறைய இருக்கு சார்.
0: வேர்க்கடையிலுக்குள்ள ஏமாத்துறாங்களே அப்படிங்கிறீங்களா?
1: ஏமாத்துறாங்கன்னு சொல்லல, அது மாதிரி இருக்கு. நம்ம நம்ம தெரு மேல விக்கிறோம் வித்தா, நான் அப்படி எல்லாம் போய் வாங்க மாட்டானுங்க பசங்க தெருவுல விக்கிறத, ஆனா நாங்க என்ன போய் வாங்குவோம், என்னால போக முடியாது சார். அதனால அந்த காய் எல்லாம் நல்லா இருக்கும் சார், நல்ல முத்தா முத்தி போய் நல்லா இருக்கும்.
0: சரி மேடம்,
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, இதுல எல்லாம் வந்து ஏமாறுறாங்க, வேர்க்கடலை வாங்குறதுல எல்லாம் இந்த மாதிரி ஏமாறுறோம், பிஞ்சுக்கள்லயே கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு பாவம் அந்த பிஞ்சு மனசு இந்த மாதிரி வந்து வேதனைப்படுது. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும், அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். 29860038 29552554 இது ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஏமாந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதை யார்கிட்டே சொல்லி புலம்பணும் அப்படின்னு தோணலை, அதுக்காக தான் ஷோ. ஸோ கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் புலம்புங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அலைவாய்தை படத்துலேருந்து அடுத்த பாட்டு கேட்க போகிறோம், சாதனா சர்க்கம் அண்ட் சீனிவாஸ் பண்ண பாட்டு ஏஆர் ரமான் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேக்கலையா?
2: ரெயின்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 12:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி கேட்டிருக்கும். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லை நேற்று முந்தா நேற்று போன வாரம் இல்லை போன மாதத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஏமாந்தீங்க, ஏமாந்துருந்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லி புலம்பணும் அப்படின்னு தோணலை, அப்படி புலம்பணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணி புலம்புங்க அப்படிங்கிறத அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள், அழகான எண்கள் இருக்குது. 298-6-00-38 மறுபடியும் சொல்கிறேன், 298-6-00-38 அப்படி இல்லைனா 295-2-5-5-4 எண்களுக்கு நீங்கள் அழைத்து சொல்லலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இந்த பக்கம் கமெண்ட்டு யாராவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் எட்டி பார்த்தா அதே 4 பேர் தான் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே ஃபேஸ்புக் பக்கம் எட்டி பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம வந்து ஜாலியாக பேசலாம். ஆக்சுவலாக 12:53 கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து பேசுறது அப்படின்னு கஷ்டம். ஸோ கண்ணுக்குள் நிலவு படத்துலேருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேஜே யேசுதாசன் அனுராதாம் ஸ்ரீராமுடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில், பழனி பாரதி வரிகளில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

நேயர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க என் நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடைய நிறைவுப்பகுதி வந்தாச்சு. நான் 12:58 நிமிஷத்துக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஏமாந்த விஷயங்களை அவங்க வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருத்தங்க 100,000 கொடுத்துட்டேன், இது வரைக்கும் திரும்பி வரல அப்படின்னாங்க. திரும்பி வந்துடும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு நான் வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்கேன். வேறு என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை மீறி நம்ம பாக்கெட்லேருந்து 10 ரூபா யாரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டே போனாலும் அந்த 10 ரூபா வச்சு அவங்க எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதனால் ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபா காணாமல் போச்சு அப்படின்னா நாளைக்கு அது 200 ரூபாயாக திரும்பி வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு அதே மாதிரி நடந்திருக்கு, அதனால் நான் வந்து அந்த விஷயத்தை பெருசாக அலட்டிக்கிறது கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த ஹார்மோன்கள் பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா கூட வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆகும், டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது உண்மை தான். பட் கூலாக இருங்க, நம்ம எஃப்எம்ஏ கேட்டே இருங்க, ஜாலியாக இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் 2 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

0: நேரம் 1 மணி. இனி தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப்.
1: ஆகாஷ்வாணி அன்னை பிலிம்ஸின் தாயின் மடியில் திரைப்பட ஒலிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், சரோஜா தேவி, எம் என் நம்பியார், எம் ஆர் ராதா, பண்டரிபாய், நாகேஷ், மனோரமா ஆகியோருடன் பலர். இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. இயக்கம் ஏ சுப்பாராவ். தொகுப்பில் உதவி கே பரமேஸ்வரி. வானொலி வடிவம் கே பவானி, எம் ரமேஷ். தாயின் மடியில் திரைப்பட ஒலிச்சித்திரம்.

0: வயிற்றிலே கருவையும் நெஞ்சிலே வடுவையும் சுமந்து கொண்டு பூபதியை தேடி அலைந்தார். கெட்டு போனவள் என்ற பட்டத்தோடு அவள் வாழத்தான் வேண்டுமா? ஆமா, உலக பந்தத்தை வெட்டி கொள்ள முடியாதபடி இன்னொரு உயிருமல்லவா ஒட்டி கொண்டு விட்டது என்று தவித்தாள் காவிரி. கொட்டுகின்ற மழையில் பிள்ளை ஒன்றையும் பெற்றுவிட்டார்.
1: நீ சொல்றதெல்லாம் போய், நான் உன்னை பார்த்ததே கிடையாது. என் புகழ் அழிக்கணும், பணத்தை திருங்கிறதுக்காக நானே மாறேன். போகலைய, போயிடு,
2: போறேன். ஒரே ஒரு தடவை நான் உங்க மனைவி, இது உங்க குழந்தைன்னு சொல்லிடுங்க, போதும். இல்லைன்னா உங்க கையாலேயே என்னை கொண்டுடுங்க. கணவன் பேர சொல்ல முடியாத பாவிங்கிற பழி எனக்கு வேண்டாம். கணவன் கையாலேயே சித்தாங்கிற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க.
3: பாக்கியுடன் நடத்திய போராட்டத்தின் பலகீனம் காவிரியை மயக்கமுறச் செய்தது. ஆனால் கெட்டவன் கெட்டதையே சிந்திக்கிறான். இந்த மயக்கத்தை மரணமாக்கிவிட்டால் துரோகத்தின் மொத்த உருவான சிகாமணியின் சிந்தையிலே ஒரு புதிய சூழ்ச்சி, பயங்கர சதி திட்டம். ஆனால் பவானியோ தன்னுடைய உயிரையும் அறியாமல் ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சிளம் சிசுவை காப்பாற்ற முடிவு செய்தார். பாவம், வேலைக்காரிதானே. எதற்கும் துணிந்த சிகாமணிக்கு பயந்து குழந்தையுடன் வெளியேறிவிட்டார். தான் செய்த அக்கிரமத்தை அறிந்த ஒரே ஜீவன் பவானி அவளையும் ஒழித்துவிட எண்ணி விட்டான் அந்த பாவி.
1: இந்த பவானி குழந்தைங்க வந்தா கூட போங்க.
4: உங்க காலத்தில் கூட சேர்க்கலாமா?

0: அண்ணே, ஏதோ சத்தம் கேக்குதுண்ணே. ஆமா அண்ணே, குழந்தை என்னென்ன, ஏதோ ஆச்சரியமா இருக்கு. இது யாரு குழந்தை? இங்க யாரையுமே காணமே.
1: என்னடா அது, வேலையை பாருடா பேச்சு.
0: குழந்தை யாக குழந்தை? இது தெரியாத அஜமா, இங்க தனியா கிடந்தது, யாரையுமே காணும். விட்டா கூட
2: என்ன அழகா இருக்கு. ஐயோ பாவம், அழ கூட முடியல, பசி போல இருக்கு. நான் பங்களா கடிச்சிட்டு போறேன், யாராவது வந்தா பங்களா கணிச்சு விடு.
0: ராஜா, நம்ம முதலாளி குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு தவியா தவிச்சாரு. காஞ்சி ராமேஸ்வரம் எல்லாம் சுத்தினாரு, இப்ப கடவுள் குழந்தை எப்படி கொடுத்திருக்காரு பாத்தியா?
1: குழந்தையப்பா
0: சரி வானே போல.
3: எனக்கு டிப்பு சொல்லி தர்றியா? இந்த ராஜா ஒரு சோம்பேறி
4: பையன்.
5: இதே போல ஒவ்வொரு வருஷமும் நீங்களே வெற்றி பெறணும்.
6: இதே போல ஒவ்வொரு வருஷமும் உங்க கையாலே பரிசு வாங்கணும்னு நானும் விரும்புறேன். பயப்படாங்க, உங்களை பார்த்ததும் அதுக்கு ஆனந்தம் மனசுல நினைக்கிறத வாயில சொல்ல முடியல. ஆமா, இது முரட்டு குதிரை இல்ல, நீங்களே பாருங்களேன். நோ ஃபியர்ஸ் பாத்தீங்களா, மனப்பூர்வமா வரவேற்குது. இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு?
0: என்ன வந்துட்டியா? ஒரு நிமிஷம், பத்து நாளைக்கு ஓடி.
6: எவ்வளவு கவர்ச்சி!
0: கையா கொடுங்க,
6: எதுக்கு?
0: யாரா இருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க, எனக்கு வெறும் கையாவது கொடுங்க. அப்பாடா, இப்பதானே உனக்கு அழகே ரசிக்க தெரிஞ்சிருக்குது.
6: இதுவரையிலும் இப்படி ஒரு அழக நான் பார்த்ததே இல்லை.
0: இதுக்கு மேல அவன் என்ன வார்த்தை கேட்கணும்? அதுக்கப்புறம் இந்த காது எதுக்கு பிச்சேறி? அண்ணே, உனக்கு தெரியுது என் அழக பத்தி, ஊர்ல ஒரு பொண்ணுக்கும் தெரியலையே.
6: உன்னை பத்தி யாரா
4: சொன்ன? கோப்ப நீதான் வெளியே கிளம்புனா வீட்டுக்குள்ள வரும்போது வெற்றி கோப்பையோட தானே வர்றேன். பாரு, அருமையானாரே அடிக்க வச்சிருக்கீங்க. குரோட்டன்ஸே நான் கோப்பையில தான் வளர்த்துறேன் இந்த வீட்டுல, உனக்கு தெரியாதா?
6: இது விலை மதிக்க முடியாத கோப்பை. எப்படி ஜொலிக்குது பாத்தியா?
4: மெருகு போடுறப்பா ஜொலிக்குது. அதுக்கு என்ன?
6: அந்த கண்ணை பாத்தியா?
0: என்ன
6: கண்ணாடியா? சிவந்த உதடு, சிங்கார புன்னகை.
0: ஸ்டாப் ஸ்டாப், ஐயோ, இந்த ரெண்டே மணி நேரத்துல நீ சுக்காயெல்லாம் கிச்சிட்டு ரோடெல்லாம் ஓட போறேன். ஏன்னா கப்புக்கு போய் கண்ணுங்காதான் வருது. கண்ணை திறங்க, முன்னால் என்ன இருக்கு பாருங்க.
6: முடியா, கண்ணை திறந்தா அதுக்குள்ள இருக்கிற அவ ஓடி போயிடுவான்.
4: ஓடட்டுமே, ஓடனா தரத்து போய் பிடிச்சிக்கிறது. அவனா எவ்வளவு சொல்ற?
6: வெள்ளி கோப்பைய பறிச்சு கொடுத்தாலே அந்த தங்கச்சிலே சொல்றேன்.
4: ஜீவாவா? நான் வேற யாரும் ஒண்ணு நினைச்சேன். இந்த ராவது ஒரு பூபதி மகளா? அண்ணே, பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது வாத்தியார் சொல்றதுக்கு முன்னால இதுவா போய் பெஞ்சமேல நின்னுக்கான். பரீட்சையில என்ன பார்த்துதான் காப்பி அடிச்சது, அதனாலதான் அவளும் ஃபெயில்.
0: அண்ணே அண்ணே, ஏன் அப்படி பாக்குறேன்?
4: விளையாட்டுல இப்படிங்கிறதுக்கு முன்னால இங்க வரவழைக்கிட்டா
0: ராஜா
4: அப்படி சொல்ல
1: வைக்கிட்டா? அவ கோழி சரி, இவன் போய் கூப்பிடானா வராளாம்.
4: தவிர இதே நம்ம சவால் எடுத்துக்குமா? பந்தியம் கட்டிக்குவான், அவளை இங்க கொண்டாந்து நிறுத்துவான். எவ்வளவு தருவேன்?
1: எவ்வளவு வேணும்?
0: ₹1000 தருவியா?
1: தரேன்டா போட.

0: கணக்கு பிள்ளை
1: பாத்தியா, என் பொண்ணு கைப்பட்டா டெஃபினட்டா நல்ல செய்தி தான் வரும். அதனாலதான் நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன.
0: ஆமா ஆமா, பொண்ணு எத்தனை நாளைக்கு உங்க பக்கத்திலே இருப்பா? நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாமா?
2: அப்பா,
0: நீங்க தான் அங்க போயிருக்கணும்.
1: அதுக்கு என்ன, நான் மாப்பிள்ளை வீட்டுல போயிருப்பேன்.
0: நீங்க ரெண்டு பேரும் போய் மாப்பிள்ளை வீட்டுல இருங்க, நான் இங்கேயே இருக்கேன்.
3: சிரிப்பா, சரி சரின்னு சிரிக்கிற போல இருக்கு.
0: சிகாமண்டா,
4: நான் உங்ககிட்ட பேச வரல, எங்க அத்தா கிட்ட பேச வந்தேன்.
0: அத்தா கிட்ட உனக்கு என்ன தனியா பேச்சு?
1: நீ இருக்கும் போது நான் பேசணுமா? ஏன்டா
0: பேச, என்னமா
1: பேசவா? அந்த ஓபன் மார்க்கெட்ல எடுத்து விடலாம். விஷயத்த வேண்டாம் வேண்டாம்.
5: லட்சுமி, நீ போயிடு, இது வியாபார சம்பந்தமான விஷயம்.
0: என்ன வியாபாரமோ
3: வியாபாரம். சிகாமணி,
5: என்ன விஷயம்,
3: என்ன விஷயம்? ஒரு விஷயம் இல்லாட்டா, மாமூலுக்கு
4: ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த ரேஸ்ல ஒரு தட்டுக்கலான்னு பாக்குறேன்.
5: சிகாமணி, நீ கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி எவ்வளவு பணத்தை அழிக்கிறது?
4: அழிக்கிறதுக்கு தானே பணம் உண்டாயிருக்கு. நான் பணத்தை அழிக்க அழிக்க உங்களுக்கு புகழ் ஓங்குங்க ஓங்குங்க ஓங்குங்கன்னு ஓங்குது.
5: போதும் போதும், என் புகழ் ஓங்கவும் வேண்டாம், என் பணம் அழியவும் வேண்டாம். நீ தயவு செஞ்சு போயிடு.
4: போவா போவா. 25 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை எண்ணி பார்த்தா என்ன போ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருந்து கக்குவீங்களா?
5: சிகாமணி, கொஞ்சம் இரு, நான் தந்துடுறேன்.
4: அந்த சுவிட்சி போட்ட தானே பணம் வர்றேன்னு. அக்காலும் சரி அத்தானும் சரி காப்பி சாப்பிடுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இவங்க என்ன சொல்றது,
5: நாமளே ஊத்து சாப்பிட வேண்டியதானே. இந்த
4: ராவ் பகதூர் பூபதி உங்களை தூக்கு மேடையில இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த பிச்சை காசை கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க. இனிமே வந்து கேட்டா கஷ்டப்படாம கொடுக்கணும்.
6: கையப்படி
7: அவ நமக்கு மறப்பண்ணுன்ற மறந்துட்டு பேசுறியே.

0: இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாது.
1: ஏணி வச்சா எனக்கு எட்டும். கோடி ரூபாயும் அவளும் இந்த வீட்டுக்கு வந்து சேரணும். அதுக்கு திட்டம் எங்கிட்ட இருக்கு.
0: பயப்படுறேன். பணி பத்து தானே ஆகுது. எட்டாவது அதிசயமா இருக்கு.
2: இட்லி சட்னி தோசை எட்டு மிளகாப்பிடி பொங்கல் இது சாம்பார்.
0: ஏய் என்ன நம்ம வீட்டுல விசேஷமா இன்னைக்கு? என்னடா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இன்னைக்கு விருந்து பண்றீங்களா?
2: எல்லாம் உங்களுக்கு தான் சார். சாப்பிடுங்க சார்.
0: என்னடா வகை வகையா செய்து வச்சிருக்கீங்களா? ஒரு டிஃபனுக்கு நான் ஒரு மணி நேரம் காத்திருக்கு. ஏண்டா இது வரையில எனக்கு கருங்கல தானா இட்லின்னு கொடுத்துருக்கீங்க. பத்தியா பூ மாதிரி இருக்கடா. ஏய் பட்ல உனக்கு என்ன சம்பளம்?
3: ஏன் சார் இன்க்ரிமெண்ட் கொடுக்க போறீங்களா?
0: எஸ்
3: பாவம் சார். நீங்க வீட்டுல வேலை பார்த்ததே நாங்க இல்ல

0: சார்.
1: பாவம் சார், நீங்க வீட்டுல வேலை பார்த்ததே நாங்க இல்ல சார்.
0: வேற யாரா?
1: புச்சா ஒரு பையன் வந்துக்கிறான், அரியா பையன், டமுட்டு இருக்கிறான் சார். சும்மா பம்பர மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு வேலை பாக்குறான் சார். டே பையா, ஒளியாதே வா.
2: குட் மார்னிங் சார்.
0: குட் மார்னிங். உன் பேர் என்ன?
2: நான் தான் ஏமலை.
0: ஏமலை?
2: அதான் பா, கேக்கு சூழ பத்தா அழைக்கிறே அந்த சமையல் திருமலை இல்ல, அவ புள்ளே ஏமலை.
0: நீங்க இங்க வந்த
2: சத்தா? உனக்கு அதிக தெரியாதா? கோடி தெருவில மாடி ஊருக்குதே, அந்த பங்களாவுக்கு அப்பால ஒரு பங்களா இல்ல, என்னமோ ரா பவுதுரா பகல் பவுதுரா அம்பாங்களே, அதான் பா பூபேத்தி. பூபேத்தி?
0: பேத்தியும் இல்ல பேரனும் இல்ல, பத்தி.
2: என்ன ஐயோ, அவன் மவ சிவா இல்ல? சிவா?
0: சிவனாவது பார்வதியாவது? ஜீவா.
2: தெரியுதா?
0: நல்லா தெரியும்.
2: அந்த பொம்பளை என்னை கூப்பிட்டு, ஏ ஏமலே பைப்பிலே பைப்பிலேன்னு சொல்றியே, அந்த சாக்கி ராசா வீட்டுல போய் செய்யடான்னாங்க. வந்தேன் செஞ்சு.
0: ரொம்ப சிரமசாலி. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. தெருக்காரையும் சாத்தி தாப்பா போறேன்.
2: எதுக்கு
0: ஓடுறேன்?
2: கூலிகாரனே சமமா குந்திக்க சொல்றேன். நீ முதலாளி இல்ல?
0: எனக்கு முதலாளியும் தொழிலாளியும் ஒரே சமம்
2: தான்.
0: ஜீவா உன்ன எதுக்குறேங்க அனுப்புனா?
2: நான் சத்தங்களே இப்போ
0: அவ ஏதாவது கொடுத்துரு.
2: நீ பட ஆளப்பா, நம்ம கையே கமால் காட்டியே, நீ தாப்பா கொடுக்கணும் துட்டு.
0: அது இல்ல, ஏதாவது லெட்டர் கொடுத்து அனுப்பினாலா?
2: என்னது? போஸ்ட்.
0: போஸ்ட் தான். அதாவது லவ் லெட்டர்.
2: என்னது?
0: காதல் கடிதாச்சா?
2: யோ படா சீமானாட்டம் கேக்குறியம்மா, கதை இப்படி அக்கிது. இந்தா இந்த ஏமலே வீட்டை வச்சா அது சோற தின்வா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஆத்தியாரே உனக்கு ஒரு சலாம், உன் வேலை ஒரு சலாம். வர்றாப்பா. என்னப்பா நீ படம் ராங் பண்ற?
0: சொல்றத கேள்டா. எனக்கும்
2: உனக்கும்
0: ஜீவாவுக்கும் காதல். ஏன்டா அப்படி பயப்படுற? இனிமேல் நீ தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. என்ன போல டிப் டாப்பா இருக்கணும். நிச்சயமா இல்ல, வாழ்க்கைக்கு நீதான் ஆதாரம்.
3: நம்ம ஜீவா தோட்டத்துல ஒரே ஆடல் பாடல் காதல். அவ என்ன காதலிக்கலப்பா? அந்த ராஜாவில் காதலிக்கிறான்.
4: ராஜாவோட பிறந்த நாள் இல்ல?
5: பிறந்த நாள் எப்பட பிறந்தவன்? யாருக்கு பிறந்தவன்? தாய் தகப்பன் தெரியாதவன் அவனுக்கு பிறந்த நாளா? நாலு காசு வந்துச்சுன்னா பிறந்த நாள். திங்கிறதுக்கு ஒரு கூட்டம்
4: வெக்கம்ல, மனமில்ல, சூடுல, சுரணில்ல.
5: அனாத பய வீட்டுல டீ பார்க்கும்.
4: அனாத, அனாத, நான் ஒரு அனாத. கருத்து யாருக்கு தெரியும்? ஐயோ நான் யாரு கேட்பேன்? என்னை பெற்றெடுத்த பெருந்தெய்வம் எங்கே?
6: வாரலாவ புகழ், வரிசை வரிசையாக பரிசு, இத்தனை பரிசுகளையும் பெற்ற மகனை நான் பெற்றேனே என்று மகிழ யாருமே இல்லையே. அனாதைக்கு அந்தஸ்து வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம். எனக்கு பந்தமும் இல்லை, பாசமும் இல்லை. இந்த பரிசுகள் மட்டும் எதற்கு? வேண்டாம், வேண்டாம்.
7: ஹலோ,
6: யார் அது?
7: ராஜா தானே பேசுறது?
6: ஆமா
7: ராஜா, உன்னோட பயங்கரமான பிறப்பு ரகசியத்தை சொல்ல போறேன்.
6: பிறப்பு ரகசியம்? நீங்க யார் பேசுறது?
7: நான் யாருன்னு சொன்னா உனக்கு புரியாதுப்பா. நான் உடனே உன்னை பாக்கணும்.
6: அப்படின்னா தயவுசெய்து உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க.
7: வேண்டாம் வேண்டாம், நான் உன் வீட்டுக்கு வந்தா சரி 10 மணிக்கு ராணி தியேட்டர்ல அங்க வந்துடு.
6: ராணி தியேட்டருக்கா? உங்களை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச முடியும்? சரிங்க.

0: ராம பார்க்க தானே வர சொன்னேன். மேக்கப் ரூம் குள்ளே வந்தீங்க
1: ஜீவா? நான் பட்டைகள் சந்திக்க வேணும்.
0: போய் பாருங்க.
1: ஐயோ, அப்படி பார்க்க முடியாது. ஓ, உதவி வர தேவை.
0: யா உதவியா? ஐயோ, இது லேடிஸ் கிளப் நடத்துற ஃபங்க்ஷன் ஆச்சு, அதுல போய்
1: ப்ளீஸ் நீ தான் உதவி செய்யணும். இந்த வழியே இல்லை, எப்படியாவது நான் சந்திச்சு. ஆல் ரைட்
0: ஆல் ரைட்.
2: தம்பி, இதுதான் உன் தாயின் படம். மாபெரும் துர்பாகியசாலியான அவளது கதை மிகவும் கொடுமையானதப்பா. ஒரு நாள் இரவு திடீரென்று உன் தாயின் குடிசிலே நுழைந்த ஒரு துரோகி அவளது கற்பையை சூறையாடிவிட்டார். நெஞ்சிலே புண்ணையும் கையிலே உன்னையும் சுமந்து கொண்டு நீதிக்காக போராடினாள் உன் தாய். ஆனால் அந்த பாவியோ அவளது உயிரையே பறித்துக் கொண்டான். உன்னுடைய கொடுமைக்கார தந்தை யார் என்று கேட்கிறாயா? உன் தாயை மண்ணுக்குள் தள்ளிவிட்டு மாளிகையிலே உலவுகிறானே, அவன் பெயர்?
1: அவன் பெயர், அவன் பெயர்,
2: அந்த பாவியின் பெயர் சிகாமணி. ஆனால் அவன் தான் செய்த பழியை பூபதி என்ற மானமுள்ள சீமானின் தலையிலே சுமத்திவிட்டு நிம்மதியாக வாழ்கிறான். தம்பி, உன் தாயோ பூபதிதான் தன் கணவன் என்று தவறாக எண்ணிக்கொண்டே உயிரை விட்டாள். இதுதான் உன் கதை. மீறி கதையை நீயே எழுதிக்கொள். இப்படிக்கு பவானி.
3: முன் பாதி தானே இருக்கு, முன் பாதி எங்க?
1: இருட்டுல பறிக்கும் போது பாதி அவன் கையில போயிடுச்சு.
3: பாதியை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வது? என் பேர் அவனுக்கு எப்படி தெரியும்? என்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: முடியுமா கண்டுபிடிக்க போறேன் அம்மா? அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் யாரம்மா? உங்க மாலத்தையும் உழைச்ச அந்த துரோகி யாரம்மா? அம்மா, அவன் பேரை கூட நான் தெரிஞ்சு கொள்ள முடியாத பாவியா? அம்மா, என்னை இந்த நிலையில விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. அம்மா, அம்மா,
4: யார் உள்ள?
0: என்ன பார்க்காதே, என்ன பார்க்காதே.
2: அம்மா,
0: அம்மா, வேண்டாப்பா, என்ன பார்க்காதே, போயிடு.
4: என்ன பார்த்து ஏமா இப்படி பயப்படுறீங்க?
0: உன்னை பார்த்து நான் பயப்படுறேனா? இல்லப்பா, என்ன பாரு, என் முகத்தை பாரு. இந்த லட்சணத்தை கண்டு ஊரெல்லாம் சூன்யக்காரின்னு விரட்டுது. உனக்கு மட்டும் பயமா இல்லையாப்பா?
4: இல்லையம்மா, உங்க முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதும்மா. ஏன் அப்படி விபத்துல சிக்கிக்கிட்டீங்க? நான் பார்க்காம இருந்திருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்குமே.
0: தம்பி, பிள்ளைய தேடி பெத்தவ புலம்புறது தான் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அம்மாவை தேடி பிள்ளை ஓடுறது அதிசயமா இருந்தது. எனக்கு என்ன அறியாம ஏதோ ஒரு உணர்ச்சி, நீ சாக போறத நினைச்சு ஓடி அந்த. உனக்கு என்னப்பா கவலை?
4: நீங்க ஒரு வார்த்தையில கேட்டுட்டீங்கம்மா. ஆனா ஓராயிரம் பேரால் கூட சொல்ல முடியாத அவ்வளவு பெரிய சோகக்கதையம்மா என்னுடைய கதை.
0: தம்பி, துன்பம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா, அது பொது சொத்து. யார்கிட்டயாவது சொன்னா தான் ஆறுதலா இருக்கும்.
4: சொர்க்கம் பெற்ற தாயோட காலடியில இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தாயை பறிகொடுத்து நிக்கிற பாவியம்மா நான். அம்மா, அம்மானு அழகத தவிர எனக்கு வேறு வழியே தெரியலையே. நான் என்னம்மா செய்யட்டும்?
0: தம்பி, குருடன் குருடனுக்கு வழி காட்ட முடியுமாப்பா?
4: என்னம்மா சொல்றீங்க?
0: நம்ம ரெண்டு பேர் கதையும் ஒண்ணுதான்ப்பா. நீ தாய்க்காக புலம்புற, நான் பிள்ளைக்காக ஏங்க.
4: அம்மா,
0: ஆமாப்பா, 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு பகலும் இரவுமா கனவு கண்டு நான் பெற்ற செல்வத்தை இழந்துட்டு தனிமரமா நிக்கிறேன்.
4: அம்மா, உங்க பிள்ளை எங்க மா?
0: இப்போ எங்க இருக்கானோ? அம்மா, அம்மான்னு எப்படி கதறானோ? சாவறதுக்கு முன்னால ஒரு தரமாவது அவனை சந்திக்கலாம். இந்த தாயின் மடியில ஒரு கணமாவது அவனுக்கு இடம் கொடுக்கலாம்.

0: உங்க மனோ வேதனையை நான் அதிகப்படுத்திட்டேம்மா.
1: என்ன மன்னிச்சிருக்கம்மா.
0: நான் வர்றேம்மா.
2: போறியாப்பா.
0: ஆமாம்மா.
2: ஏன்ப்பா அப்படி பாக்குறேன்?
0: எனக்கு என்னமோ இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்குமா.
2: எனக்கு கூட உன்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு தோணுதுப்பா. அடிக்கடி வீட்டுக்கு வா தம்பி.
0: வரம்மா.
3: வந்துட்டியாப்பா. இன்னைக்கு எவ்வளவு மாமூல்?
4: அந்த மாமூலுக்காக எல்லாம் நான் வரமாட்டேன். இந்த காசு இருக்கத்தான் மனுஷனை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிடுது. அதை டைவர்ஸ் பண்ணிட்டேன், வெறுத்து போட்டேன், வேற சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறேன்.
3: அது என்ன வேற சப்ஜெக்ட்?
4: நம்ம பையன் கையில ஒரு மஞ்ச கயிறை கொடுத்து அதை உங்க பொண்ணு கழுத்துல கட்டிட்டா நம்ம உறவு அப்படியே ஒட்டிக்கும்.
3: பையன் கையால என் மகா கழுத்துல மஞ்ச கயிறு கட்டுறதா? அதை விட தூக்க கயிறு கட்டிடலாம்.
4: என்னத்தான் பயமுறுத்துறேன். கதையவே மாத்திரியாத்தான். மரியாதையா பொண்ண மனமேடைக்கு அனுப்பிச்சாச்சு. இல்லன்னா உன் பழைய விஷயம் சொல்லி உன்னை தூக்க மடைக்க
3: அனுப்பிச்சுடுவேன்.
4: உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு அத்தான் தான் சொன்னாரு. நீ ஒத்துக்கோ. என்ன சொல்ற?
5: நான் சொல்றேன், முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு வெளியில போ. ஆமா, நீங்க ஏன் என் தம்பிக்கு இப்படி பயப்படுறீங்க? உங்க யாருக்காகவும் என் பொண்ணை எந்த படுகொள்ளையும் தள்ள மாட்டேன்.
3: சரியாக்கா, உன் பொண்ணு யோகிதாஸ் அந்த ராஜா பயலோட தெரு தருவா சுத்துது, ஊரே சிரிக்குது. இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணலன்னா என்ன ஆகுது? அந்த அநாத பய ராஜா இருக்கானே, அதுவும் எதுவும் போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல வந்து பங்கு காப்பாங்க.
5: மாமா, ராஜா அநாதான் வச்சுக்கிறேன், ஆனா உன் மக மாதிரி அயோக்கியன் இல்ல.
3: எம்மதான் அயோக்கியன்.
5: ஆமா, சீக்கிரமா உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும்.
3: அம்மா, கருவில் இருக்கும் போதே நான் என்னம்மா உங்களுக்கு துரோகம் செய்தேன்? அம்மா, நான் கண்ணை திறக்கும் போதே நீங்கள் மண்ணுக்குள் மறைந்து விட்டீர்களே அம்மா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிய மனித குலத்தின் அந்த அபாய விளக்கை எப்படியும் கண்டுபிடிப்பேன். அவன் உங்களுக்கு செய்த கொடுமைகளுக்கெல்லாம் அவனை துடிதுடிக்க வைப்பேன். அவன் இதயம் வடிக்கும் இரத்த கண்ணீரால் உங்களுக்கு திலகமிட்டு என் தாய் கற்பு கலசி, கற்பு கலசி என்று இந்த ஊரெல்லாம் சொல்லுவேன். உங்கள் மேல் ஆணை.
5: உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன்.
3: என்ன?
5: என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பாவும் அம்மாவும் முடிவு செய்துட்டாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமா.
3: கல்யாணம்?
5: ஏன் நம்ப முடியலையா? எனக்கு கூடதான் முதல்ல நம்பிக்கை இல்லை. கையை கிள்ளி பாத்துக்கிட்டேன், ஒரு என்ன வலிச்சது. அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் உண்மைன்னுட்டேன். ராஜா, இந்த நல்ல நாள் இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க ராஜா அழுறீங்க.
3: ஆமா ஜீவா, என் உள்ளத்துல இருக்கிற வேதனை குமுறலும் எடியும், என் கண்ணில இருந்து மழையா பொழியும்.
5: நீங்க என்ன சொல்றீங்க
3: ஜீவா? கல்யாணத்தை விட பெரிய கடவை ஒண்ணு என்ன கரங்கூப்பி அழைக்கும். மாண்டு போன என் தாயின் துயரக்கதை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உங்க சமாதியில படிஞ்சிருக்கிற களங்கத்தை துடைக்கிறதான் இனிமே என்னுடைய ஒரே லட்சியம். அது வரைக்கும் என் வாழ்க்கையில காதல், கல்யாணம், மகிழ்ச்சி எதுக்குமே இடமில்லை ஜீவா.
5: எனக்கும் உங்க முடிவை நீங்க மாத்திக்க முடியாதா?
3: முடியாது ஜீவா, முடியாது. ஆசா பாசங்களுக்கு அடிமையாகாத ஒரு கடமை வீரனா என்ன வாழவிடு. தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன், இங்கேருந்து போயிடு ஜீவா, போயிடு.
5: அப்படின்னா கடைசியா என் முடிவை கேளுங்க. பெண்களுக்கு ஒரே மனசு, அது ஒரு முறைதான் கொடுக்க முடியும். அதுவும் ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்க முடியும். ராஜா, உங்களுக்காக என் காலமெல்லாம் காத்திருப்பேன்.
6: ஜீவாதான் உன் மனைவி, என்னை இருந்தாலும் அவளும் 1 கோடி ரூபாயும் இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு

0: இருந்தீங்களேப்பா, இப்ப என்ன ஆச்சு?
1: நடுவுல இந்த ராஜா முளைப்பான் எனக்கு என்ன தெரியும்.
0: ஆமாப்பா, நம்முடைய தோல்விக்கெல்லாம் காரணம் அந்த ராஜா தான். ஜீவாவுடைய மனசுல இருந்து அவன் எடுத்தறியவே முடியாதப்பா.
1: மனசுல இருந்து மட்டுமல்ல, உலகத்துல இருந்தே எடுத்து எறியணும்.
0: அப்பா,
1: நாளைக்கு ரேஸ் உண்டா?
0: உண்டு.
1: ராஜா கலந்துகிறது உண்டா?
0: உண்டு.
1: புதர் ஓடும்போது விழுவது உண்டா?
0: உண்டு.
1: விழுந்த உடனே ஜாக்கி சாவது உண்டா?
0: உண்டு.
1: கரெக்ட்.
0: தயவு செய்து வற்புறுத்தாதீங்க, இனிமே நான் ரேஸ்ல கலந்துக்க போறேன்.
2: மிஸ்டர் ராஜா, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? லட்ச ரூபா கொடுத்து புதிரை வாங்குற சக்தி எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள்லாம் நம்பி இருக்கிறது உங்க ஒருத்தரத்தானே.
0: லட்சாதிபதிகளான உங்களுக்கு லாபம் இருக்கலாம், ஆனா லட்சக்கணக்கான எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இதனால பழாயிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த தொழில இருக்கேன், அதனால்தான் என் வாழ்வை இருந்து கிடக்கு.
2: அப்படி சொல்லிடாதீங்க, இது சாதாரண ரேஸ் இல்ல, டெர்பி ரேஸ். இந்த ரேஸ்ல உங்களை தவிர வேற ஒரு ஜாக்கி ஜெயிச்சுதான் இறைக்கு ஹிஸ்டரியே கிடையாதுங்களே.
3: எங்களை கைவிட்டுடாதீங்க மிஸ்டர் ராஜா, இந்த ஒரு ரேஸ்ல மட்டும் கலந்துக்குங்க, இனிமே உங்ககிட்ட நாங்க வரவே மாட்டோம்.
0: இல்லன்னு சொல்லிடாதீங்க, நாங்க வெளியில தலகாட்ட முடியாது.
2: ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா,
0: ப்ளீஸ்
2: ராஜா, ப்ளீஸ்.
0: உங்க நிலைமை எனக்கு புரியுது, இந்த ஒரு ரேஸ்ல மட்டும்
4: கலந்துக்கிறேன்.
5: வர்ற மாதிரி தெரியும் ராஜா குதிரை, எவன் கதை என்னென்ன ஆக போகுதுன்னு எனக்கு தான் தெரியும்.

0: அண்ணனுக்கு ஒரு ஆபத்து இல்லையே.
1: உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. ஆனா
0: ஆனா டாக்டர்
1: காலதான் கொஞ்சம் பலமான ஆயிடு.
0: இனிமே நடக்கவே முடியாதா?
1: நோ நோ நோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும்.
0: எப்படியாவது நீங்க தான் அண்ணனை குணப்படுத்தணும்.
1: டோன்ட் வரி, ப்ளீஸ் டோன்ட் வரி.
2: அம்மா
3: அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. பாசம் உதட்டல இருந்தா போறா தம்பி, உள்ளத்துல இருக்கணும்.
2: அம்மா
3: உன்னை கேட்க நாயா, நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பக்கத்திலேயே இருந்திருப்பேன். நீ யாரோ நான் யாரோ
2: அம்மா.
3: சரி சரி, ஏதோ உன்னை பார்த்தாச்சு, நீ சௌக்கியமா இருக்க
2: அது
3: போதும்.
2: அம்மா அம்மா அம்மா அம்மா, ஐயோ
3: ஐயோ, இது என்னப்பா உன் காலில் கட்டு?
2: அம்மா சந்தேகத்தில் ஏற்பட்ட விபத்துமா, அதனால தாமா உங்களை வந்து என்னால் பார்க்க முடியல. அத சொல்ல வந்தேன், என்ன பேசவே
3: விடலையோ. தெரியாம நான் பாட்டு கோவிச்சுக்கிட்டு, உனக்கு கூட ஏப்பா இப்படி வந்துச்சு.
2: அம்மா அம்மா அம்மா,
4: ஜீவாவை எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டீங்க. எல்லாம் உங்க திறமை டாக்டர். Thank you very much. No, Mrs. Arthur, it is my duty.
5: Good morning, doctor.
4: Good morning.
5: இன்னைக்கு வெளியில போலாமா? ஐயோ, இதுக்குள்ள வெளியில போறதா?
4: ஏன் அவ யார பார்க்க போறா தெரியல, அவளுடைய வருங்கால.
1: ஓஹோ, மிஸ்டர் ராஜாவை பார்க்க போறாங்களா? போட்டு போட்டு
5: அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம்.
6: இன்னமும் நான் போயிட்டு வர அப்படி சொல்லாதீங்க.
7: அம்மா நான் போட்டோ படத்தையே முறைச்சு விடுறீங்க. அது ஆத்திரியமா? எங்க ஓனர் இருக்கிறாரு, அவங்க அம்மா தினம் மூணு வாட்டி பூஜை பண்ணுவார். காலு உடஞ்சிலிருந்து அதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. பாவம்
3: ராஜா. ராஜா என் மகன், என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். ராஜா
8: நில், எங்க போற? யார கூப்பிட்டு? பைத்தியக்காரி, உன் முகத்தை கண்ணாடியில பார். அதுல மட்டும் விகாரம் இல்ல காவேரி, உன் வாழ்க்கையிலும் விகாரம் மண்டி கிடக்கு.
3: நான் பெத்த புள்ளி, எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் பாக்குற என் செல்வத்தை மகனேன்னு கூப்பிட கூட எனக்கு உரிமை கிடையாது.
8: நிச்சயமா கிடையாது காவேரி. நீ இந்த சமுதாயத்தையே ஒதுக்கிட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல குடிசை கட்டி வாழ்றியே, ஏன் புருஷன் பேரை சொல்ல முடியாதவன் ஊரு காரி துப்புமேங்கிறதுக்கு தானே?
3: ஆமா, நான் தான் வஞ்சிக்கப்பட்டு விடாச்சு, வேற என்ன செய்ய முடியும்?
8: நீ யாருன்னு தெரிஞ்சா இந்த பொல்லாத ஊர் உன் மகனையும் தூற்றாதா. மானத்தோடு வாழ்றவனே தலைக்குனிய வைக்காது. ஊரே நினைக்கிறா போல நீ செத்துட்டதாவே அவனும் நினைக்கட்டும். அவன் பக்கத்துல இருந்து பாக்குற பாகியம் கிடைச்சதே அதுவே நீ செஞ்ச புண்ணியம்.
2: ஒண்ணு
3: இல்ல, உங்க அம்மா படத்தை பார்த்தேன்.
2: புரியுது, என்ன தாய் இல்லா பிள்ளையா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தானே அழுது.
5: உங்க அம்மா இங்கதானே இருக்காங்க?
3: என்னது?
5: ஆமா அம்மா, இவருக்கு தாய் இல்லாத குறைய இங்க தீட்டு வச்சிட்டீங்களே.
3: அது போட்டும் ராஜா. இது யாரு?
2: எனக்கு ஜீவாமா. அம்மா பல முறை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், மன்னிச்சிருக்கேன்.
3: மறக்கலப்பா, மறைச்சிட்டேன். எனக்கு புரியுது, தாயாவே இருந்தாலும் எல்லா ரகசியத்தையும் சொல்ற பிள்ளைங்க இந்த விஷயத்த மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஜீவா இல்ல, உனக்கு என்ன தைரியம்?

0: வயசான ஒருத்தி வீட்டுல இருக்கே, என்னை கேட்காம என் மகன்கிட்டயே பேசி எல்லாத்தையும் முடிவு செய்துட்டியா?
1: நீ கேட்டா
0: பின்ன அவனையா கேட்க சொல்ற? போட்டும், இந்த வீட்டுல எப்பவுமா மேல சத்தம் கேட்க போகுது.
1: போங்கம்மா, நான் போயிட்டு வரேன்.
0: எங்க போற?
1: என் வீட்டுக்கு.
0: உன் வீடா? அப்படியும் தனியா ஒண்ணு இருக்குது. இனிமே இதுதாம்மா உன் வீடு.
2: ஒரே போடு, இதுல போட்டுடு.
3: அப்பா
4: கொண்டாரி வர வர
3: முடியாது. அப்பா என்ன காரியம் செய்ய போறீங்க? அந்த ராஜாவை சொல்றதுக்கு ஏன் பாய்ப்பை அவசர அவசரமா திட்டம் போடுறீங்க? அப்பா அவர் உங்களுக்கு என்ன கொடுமை செஞ்சாரு சொல்லுங்கப்பா.
4: என்ன பெரிய வக்காலத்து வாங்கி பேசுற? கொண்டாரி வர வர.
3: அண்ணா நீங்க சொன்னா இத்தனை நாள் அவர் உனக்கு தொழில எதிரியா இருந்தாரேன்னு ஆத்திரப்பட்டேன். இன்னைக்கு அவர் கால் ஒடிஞ்சு கண்ணீர் விட்டு துடிக்க இதை பார்த்துமா அவை தடங்கல? உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா?
2: இதயம் எல்லாருக்கும் தான் இருக்கு, எனக்கு கூட கொஞ்சம் கூடாது. அதனாலதான் நான் குபேரன் ஆகணும். அந்த ராஜாவை தொலைக்காம விட மாட்டேன்.
3: அவரை நான் காப்பாத்தாம விடவே
4: மாட்டேன்.
3: இந்த உயிரை உண்டாக்குறதுனால எனக்கு நீங்க அப்பா. ஆனா இன்னொரு உயிரை அழிக்க நினைக்கும் போது நீங்க உலகத்துக்கே எதிரி.
5: ஜம்பு, துப்பாக்கியில ஆறு தோட்டா தான் இருக்கும். அந்த துப்பாக்கி போனா என்ன? இந்த ரெட்ட கூட துப்பாக்கி உன்னை என்ன செய்யுதுப்பா?
3: ராஜா, ராஜா. ராஜா உனக்கு ஒரு ஆபத்து இல்லையப்பா?
5: இல்லம்மா.
3: அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. ஆமா, அவையா உன்னை ஏன் கொல்ல வந்தா?
5: அவன் பேர் ஜம்புமா, ஜீவால அவளுடைய முற மாப்பிள. அதனால்தான் என் மேல அவ்வளவு பொறாம.
3: உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க போறாரு, எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அதுல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்காப்பா?
5: எப்படி மல்லாம இருக்க முடியும்? நானும் ஊர் பேர் தெரியாத அனாதை, அவளோ பெரிய கோடீசனுடைய மகன்.
3: ஜீவா உன்னை விரும்பறதுனால அவளோட அப்பாவே உன்னை கொலை செய்ய ஜம்புவை அனுப்பிச்சிருப்பாரு.
5: அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. அந்த ராவ் பகதூர் பூபதி ரொம்ப நல்லவன்.
3: பூபதியா?
5: ஆமாமா.
3: ஆத்தோரத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கே.
5: ஆமாமா, அதுதான் அவர் வீடு. நம்ம ஜீவா அவருடைய மகதான்.
3: அந்த பூபதியோட மகளா?
5: ஆமா. என்னமா அது, ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு
3: நான் உனக்கு துரோகம் செய்வேன்னு நினைப்பீங்க?
5: உங்க விரோதிகளுக்கு கூட நீங்க துரோகம் செய்ய மாட்டீங்களே, எனக்கா துரோகம் செய்ய போறீங்க? ஏமா ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க?
3: அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு.
5: சத்தியமா? உங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேதம். உங்க பார்வைதான் என்னை கட்டுப்படுத்தும் சட்டம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
3: இந்த கடமுதல் நீ ஜீவாவை மறந்து.
5: ஏம்மா, அந்த ஜம்புவார மறுபடியும் எனக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறீங்களா?
3: ராஜா, நீ ஜீவாவை விரும்புறதுனால ஜம்பு மட்டும் இல்ல, இயற்கையே உனக்கு எதிரியாகும், மனித சமுதாயத்துக்கே குற்றவாளியாவே.
5: இப்ப மூடி மறைச்சு பேசாதீங்க. ஜீவாவை நான் ஏன் மறக்கணும்? காரணத்தையாவது சொல்லுங்களேன்.
3: காரணமா? அது மட்டும் கேட்காதப்பா, அதை சொல்ல முடியாம தான் தவிக்கிறேன். ஆனா நீ ஜீவாவை மறக்கத்தான் வேணும்.
5: அம்மா, என்ன மறந்துடுன்னு ஜீவா கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு கிடையாது, என்னால் சொல்லவும் முடியாது.
3: ராஜா நில்லு, ராஜா நில்லு. இனிமே உண்மையை சொல்லித்தான் தீரணும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தத்தின் இரண்டு துளிகள், ஒரே கொடியில் பூத்த இரண்டு மலர்.
5: அம்மா
3: என்னமா புரியல? ஜீவா உன் சகோதரிய பாவம் சகோதரி. அந்த பூபதி தான் உன் தந்தை.
5: இல்ல, நம்ப மாட்டேன். போய், இதை நான் நம்பவே மாட்டேன்.
3: நான் சொல்றேன், இதுதான் உண்மை.
5: உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யார் சொல்றதுக்கு? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
3: நான் சொன்னா கூடவா நம்ப மாட்டேன்? நான் தானடா உன்னை பெத்தவா? ஆமா ராஜா, நான் உன் தாய்தான். நீ நினைக்கிற போல நான் சாகலப்பா. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னே என் மேல உயிரையே வச்சிருந்தேன். இப்ப நான் கடங்கு படிஞ்சவன்னு தெரிஞ்சதுனால நீ என்ன வெறுப்ப?
5: இல்லம்மா, நிச்சயமா இல்லம்மா.
3: இல்ல ராஜா, நான் உன்னோட இருக்க தகுதி இல்லாதவரா? தகுதி
5: எங்கம்மா போறீங்க?
3: நான் உன்னை பெரிய பாவத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இனிமே எனக்கு இங்க வேலை
5: கிடைக்கும்.
3: என் கடமை முடிஞ்சு நான்
6: போறேன். Now you are all right, Raja.
7: இந்த நல்ல செய்தியை கேட்டா ஜீவாமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நான் இப்பவே போன் பண்றேன்.
5: மணி வேண்டாம், நான் மறுபடியும் சொல்றேன்.

0: போன வருஷம் இதே மாசம் ரேசுக்காக ஊட்டிக்கு வந்தாரு இந்த ஆளு வந்தாரல கேளு
1: என்ன
0: தப்பா காதலிச்சாரு கல்யாணம் பண்ணாரு ஒரு வாரம் உல்லாசமா இருந்தாரு அதுக்கு பிறகு ஆளு அவுட்.
2: ஓய் மாப்பிள்ள போட்ட தாலுதான் என் 14 கேரட்
0: என் பொண்ணு 22 கேரட். யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் செய்துகிட்டேன்.
1: சகுந்தலாவுக்கு தாலி கட்டினது வெளியே யாருக்குமே தெரியாதியா? தயவு செய்து சத்தம் போடாம பேசுங்கய்யா. யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்புறம் என் மரியாதையே போயிடுங்க.
0: அடப்பாவி, ஏய் நீ மாசம் 500 ரூபாய் கொடுத்துட்டா நீ செய்த பாவம் கரைஞ்சிடும் நினைச்சிட்டியா?
3: அத்தா, ஒரு பெண்ணுக்கு பணம் இருந்தா போதுமா, புருஷன் வேண்டாமா? கட்டினவன் தானே கடவுள்.
0: கேளியா, இன்னைக்கு இப்படி பேசுறது இந்த நாட்டுல என் பெண்ணு ஒருத்திதான்.
3: உங்களை விட்டுட்டு நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். மறுபடி என்னை வெறுத்தீங்கன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம் சொல்லி இதோ இந்த இடத்துலயே தூக்கு மாட்டே சாவே.
0: நீயம்மா சாகணும் சகுந்தல. உனக்கு துரோகம் செய்ய இந்த கலியுக துஷேந்தனே என்ன செய்யறான் பார். இப்பவே ஊரை கூட்டுறேன், நீதி கேட்கிறேன், கோர்ட்டுக்கு போறேன்.
1: இப்படிதான் செய்யாதீங்க மாமா, என் மானே போயிடும். நீ சொல்றபடியா நான் கேட்கறேன்.
0: எங்கிட்ட முன்ன போய் கேட்கிறேன், உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு. புலிசிங்கத்துக்கு பயப்படாத பசங்க எல்லாம் பொண்டாட்டிட்ட பயந்துதாய் ஆகணும். போ,
1: என்ன மன்னிச்சிரு
3: அத்தா.
1: இடியாஸ், ஏடா பாக்குறீங்க? பெட்டி சாமான மேல கொண்டு வைங்கடா. இது உன் வீடு, இனி உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன்.
4: ராஜா, ராஜா, ராஜாவா? கதவு திறந்திருக்குன்னு கேட்காமலே வந்துட்டே. யார் நீ? நீங்க யாருங்க? தெரியலையா? தெரியல. எங்க போற? ராஜாவை பாக்குறதுக்கு. என் உத்தரவு இல்லாம இனிமே அவரை பார்க்க முடியாது. ஓஹோ, அப்படியா? அப்ப நீங்களே போய் ஜீவாவுக்கு சொல்லுங்க. ஓஹோ, ஜீவா, நீதான் அந்த கோட்டீஸ்வரனுக்கு பிறந்த குலக்கொடியா? ஏண்டி, பணத்தை கொடுத்து கடத்தரவுல கண்டது வாங்குறாப்லே, ஆம்பளையே விலை கொடுத்து வாங்க நினைச்சவ நீதானே?
5: ஷட் அப், மரியாதையா பேசு. இதெல்லாம் கேட்க நீ யார்? ராஜா, இந்த பெண் யார்? என்னென்னமோ பேசுறே.
1: அம்மா, நீ இங்க வந்த? நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்து நான் தனியா பேசுறேன்.
4: நாளைக்கு எவ்வளவு பேசுறதா? அதுதான் இங்க நடக்காது. இந்த திருடியோட உங்களுக்கு என்ன பேசு?
3: திருடியா? இது என்னடி? இன்னொருத்துக்கு தாலி கட்டின புருஷனே கொள்ளை அடிச்சிட்டு போறது திருட்டு குத்தம் இல்லையா? கடவுள் கைய படைச்சது மத்தவங்க கண்ண குத்துறதுக்கு இல்ல, உன கழக படைச்சது என் கணவரை மந்திரம் போட்டு பறிக்கிறதுக்கு இல்ல.
5: ராஜா, என்ன இது? இவ பேசுறது கேட்டுக்கு சும்மா நிக்கிறீங்களா? இவ யார்? ஏன் இப்படி பேசுற?
1: என் மனைவி. என்னை பத்தி எனக்கே புரியாம ஒரு நாள் என் இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செய்து திருப்பி கொடுத்துரு.
5: ராஜா, இதயத்தை இருவர் கொடுத்து வாங்க பொருளா நினைச்சிட்டீங்களே? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க? எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இது அநியாயம்.
1: ஜீவா, நான் பழைய ராஜா இல்ல, இவளோட குடும்பம் நடத்த போற புது ராஜா. தயவுசெய்து போயிடுங்க.
3: ராஜா, நீங்க இப்படிப்பட்டவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. விஷத்தை கொடுத்துதான் கொலை செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வெள்ளத்தை கொடுத்தே என்ன கொலை செஞ்சிட்டீங்க. எப்படியோ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்.
1: ஜீவா, நான் செய்ய வந்த காரியம் தப்பா இருக்கலாம், ஆனா என்னுடைய நோக்கம் இந்த நிலைமைக்கு எனக்கு ஒரு ஆவேசம். ஒரு நல்ல மகனுடைய கடமை ஜீவா, கடமை.
3: கத்திக்கும் கடமைக்கு உறவு இருக்கலாம், ஆனா அந்த கடமைக்கு எங்க அப்பாவும் இருக்கு என்ன சம்பந்தம்? அவர் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார்?
1: துரோகமா? அதனுடைய ஆரம்பத்தை கூட என்னால சொல்ல முடியாது ஜீவா, ஆனா என்னுடைய முடிவை மட்டும் என்னால சொல்ல முடியும். அவருடைய அழிவிலே தான் என்னுடைய

0: நிச்சயமே அடங்கியிருக்கு. அவருடைய மரணத்திலே தான் என்னுடைய மகிழ்ச்சி அணைக்கப்பட்டிருக்கு.
1: காரணம் எனக்கு தெரியும். அந்த குழந்தையோட கழுத்தை நிறைஞ்சு கொண்டுடுவீங்களா?
0: தீபா, மரணத்துக்காக மரணத்துக்கு நான் இல்லை, மரணம் தான் பெருசு. அதை புரிஞ்சிக்காம என்னை செய்யாத ஜீவா, என்ன வார்த்தையாரே கொல்லாத ஜீவா,
1: என்ன கேட்கிறேன், இந்த சாதன சொல்லடியை கூட தாங்கிக்க முடியாத உங்களுக்கு கொலைவர் எப்படி வந்தது, ஏன் வந்தது?
0: ஜீவா, என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ரகசியம் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கட்டும், என்னுடைய அதை அழிஞ்சு போயிடட்டும்.
1: சரி, உங்களுக்கு வேண்டியது எங்க அப்பா உயிர் தானே. அப்படி என்ன முதல்ல என்னை கொன்னிட்டு என் பிணத்து மேல நடந்து போய் எங்க அப்பாவை எது வேணாலும்
0: என்னம்மா, என்ன சுத்தம், என்ன இது, என்னம்மா?
1: ஒண்ணுலப்பா, இருக்கல கால் தவறி விழ இருந்தேன். நல்ல வேளை ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டேன்.
0: போய் தூங்கம்மா, போம்மா. ஜீவா, ஏம்மா அழற? பத்து இல்லையம்மா, சொல்லுமா.
1: ஒண்ணுமில்லப்பா.
2: என்ன செய்ய ஆத்தா, காதலிச்சவன் கைய விட்டுட்டான்.
3: நல்ல வேலை மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டு செத்து போய் அது பேப்பர்காரங்க போட்ட இடத்துல போடாம மானம் தப்பிச்சது. அந்த அசிங்கத்தை வாயால சொல்றதுக்கே வரமாட்டேது. அவங்க என்னடா சந்தல போய் நிக்கிற, அசிங்கத்தை வாயால சொல்ற?
4: மாமா, அந்த ராஜா பையன் நம்ம ஜீவாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான். போன வருஷமே அவன் ஒரு பொண்ணுக்கு திருட்டு தாலி கட்டி இருக்கிறான். அயோக்கிய
0: ஜீவா, இந்த பாவஞ்சி சொல்றதெல்லாம் உண்மையா?
1: உண்மைதாப்பா, உண்மைதான். அந்த பொண்ணு என் கண்ணால பார்த்து வாழ்க்கையே பாழா போச்சு.
3: எதுக்காக உன் வாழ்க்கை பாழா போகும்? அவன் தான் பெரிய மாப்பிளைய. என்ன பக்கத்தை வச்சுட்டு பேசுற? அந்த பேச்சு கையிலே வச்சிருந்த மாப்பிள்ள, அதோ ரெடிமேட் மாப்பிள்ள.
4: சிகாமணி, இது என் குடும்ப விஷயம், உன்னை எங்க யாரும் கூப்பிடல, மரியாதை வெளியே போயிடு.
3: போயா, பெரிய குடும்பம் பூக்கடை உன் குடும்பம், வாசனை வீசுது சாக்கடை குடும்பம், கிளறனா நாரும். சொல்லவா, மனசுல தில்லு இருந்தா சொல்ல சொல்லியா? ஏன் முன்ன இருக்க?
1: அப்பா, மாமா என்ன சொல்றாரு?
4: அது தேளு கொட்டத்தான் செய்யும்மா.
3: தேளுக்கு கொடுக்கலதான் விஷம், பாம்புக்கு பல்லுலதான் விஷம், உனக்கு உடம்பு பூரா விஷம். இனிமே உன்னை பத்தி தம்பட்டு அடிச்சுக்கிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல ரேடியோவுல சொல்றேன், உன் பலகத்தையே
0: சொல்றேன்.
3: உப்ப அந்த கிழமை முகத்தை பார், கொலை செஞ்ச கிளை மூஞ்சில தொங்குது. உன் அப்ப ஒரு கொலகாரன்.
0: ஆச்சரியமா இருக்க, நம்ப முடியலையா?
3: பெரிய மனுஷங்க விவகாரமே இப்படிதான்.
1: புரியுதப்பா, புரியுது. மாமா பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்தீங்களே, அவரை பார்த்து பெட்டி பா மாதிரி பயந்து இருந்தீங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இப்பதாப்பா எனக்கு.
3: என்ன ஜீவா அழுகிறிய கிழவா? இந்த ஒரு கொலை தானா, இன்னும் எத்தனையோ விஷயம், இன்னும் அத சொல்லவா? ஆமா, பேசாம மரியாதையா உன் பொண்ணை மவனுக்கு கல்யாணம் பண்ணு, இல்லன்னா தூக்கு மடிக்க
4: அனுப்பிச்சுக்கேன். நிறுத்தல, நான் என்னைக்கோ செத்துட்டேன், யாருக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருந்தேனோ அவங்களுக்கே தெரிஞ்சு பரவாயில்லை. ஆனா என் பெண்ணை நான் பலி கொடுக்க மாட்டேன். நான் இனிமே எதுக்கும் தயார். போடா, உன் இஷ்டப்படி செய்.
3: தைரியம் பிறந்துடுச்சா கிழவா? அழிச்சு போடுறேன். டே மௌனே, போலீஸ் போன் பண்ணு. சரி, கமிஷனர், டிஎஸ்பி, ஐஜி, டிஐஜி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்.
1: இல்லங்க, கேவலம் இந்த உடலுக்காக என்னை வளர்த்து ஆளாக்கி அந்த உயிரை சித்திரவதை செய்யாதீங்க.
0: ஜீவா, நீ என்னம்மா சொல்ற?
1: தகப்பனுக்கு ஒரு மக செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேப்பா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்.
0: ஐயோ ஜீவா, உன் தலையில நீயே கொள்ளி வச்சுக்கிறேன்.
1: என் வாழ்க்கை பிரச்சனை யாராலும் மாற்ற முடியாது, என் கடைசி முடிவு. ஐயோ,
2: நடிக்கிறவன்னு
0: எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? பக்குவம் அவனை கைங்களை போட்டுக்கிட்டு அகப்பட்டதெல்லாம் சுருட்டிட்டு போக வேண்டியது தானே? புறப்படுமா?
1: அப்பா, நீங்க நினைச்சது தப்பு, அவரை மயக்க யாரால முடியாதப்பா.
0: நீ என்னம்மா, ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரனையே ஒரு மேனகு ஒரே டான்ஸ்ல உருட்டிட்டானா? இது என்ன பிரமாதம்!
1: சரிப்பா, பேசி பாக்குறேன்.
0: பேசு.
1: அத்தா, அத்தா, அத்தா, என்னத்த கிழறீங்க?

0: நான் தான் சகுந்தலா. உங்க மனைவியத்தான். என்னத்த பேசாம இருக்கிறீங்க? ஓஹோ, தாலி கட்டினு பாக்குறீங்களா? நான் மனைவி மாதிரி நடிக்கத்தான் வந்தேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு ஊடுபுறா பேசுறாங்க. இனிமே அப்படியே இருப்பாத்தா? ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி பேசாம இருக்காங்க. அத்தா, நான் இன்னைக்கு இங்கதான் தூங்க போறேன்.
1: நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை இருக்கு. என்ன திடீர்னு நீங்க வெறுத்துட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம்?
2: நான் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரியுமே, மறந்துட்டியா?
1: இன்னும் என்னை நம்ப சொல்றீங்களா? ராஜா, ஏன் அப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? எதுக்காக அப்படி போய் சொன்னீங்க சொல்லுங்க ராஜா.
2: வேண்டாம் வேண்டாம் தீபா, தயவு செய்து அதை மட்டும் கேட்காத.
1: அப்படி சொல்லாதீங்க ராஜா. விடைஞ்சா நான் வேற ஒருத்தருக்கு சொந்தம். இனிமே நான் நிம்மதியா இருக்கணும்னா நீங்க அந்த ரகசியத்தை சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ துரோகம் செஞ்சுட்டுதான் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் காலம் என்ன அழுதுகிட்டே இருக்கும். சொல்லுங்க ராஜா சொல்லுங்க.
2: சொல்றேன் ஜீவா, சொல்லிடுறேன். தண்டனையை தேடி போற குற்றவாளி நான் செய்த குற்றத்தை சொன்னாதான் என் மனபாரம் குறையும். கார்ல உட்கார்ந்து
3: என்ன ஜீவா காணாம
4: சத்தம் போட்டு சொல்லாதீங்க. உங்களுக்கு கேவலம், எனக்கு கேவலம். அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவளை நான் கொண்டாடுறேன். வாடா மௌனே.
1: என்ன இது, என்னென்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப மௌனமா இருக்கீங்களே?
5: எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜீவா. ஜீவா, உன்னை தொட்ட இந்த கைகளை வெட்டி எறியணும். உனக்கு இடம் கொடுத்த இந்த இதயத்தை விளந்து எறியணும் ஜீவா.
1: என்னென்னமோ சொல்றீங்களே
5: ஜீவா. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியும். உங்களால உதைத்து எறியப்பட்ட உயிருள்ள பிணம்.
5: இல்ல ஜீவா இல்ல. நீ ஐயோ, அதெல்லாம் எப்படி சொல்லுவேன்? ஜீவா,
6: நீ என் உடன் பிறந்தவன். என் தங்க ஜீவா, என் தங்க.
7: இல்லவே ஜீவா, ராஜாவோட தங்கச்சி. நான் சொல்றது நம்ம காவேரி. பூபதி தான் உன் கணவன் நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம்

0: போராடியேன். மாண்டு விட்டதாக கதை கட்டி விட்டான் சிகாமணி. அதை நம்பனா உன் பிள்ளையை காப்பாற்றிட்டேன். அப்புறம் சிகாமணியின் கத்திக்கு பயந்து இந்த ஊரை விட்டே ஓடிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீ இத்தனை வருஷமா இருந்தேன். இப்பதான் காவேரி வேலை வந்தது. சிகாமணி செய்த அக்கிரமம் அடுத்த தலைமுறையை கூட பாதிக்குதுன்னு தெரிஞ்சதும் நான் ஓடி வந்தேன். நான் சொல்றத நம்பு. சிகாமணி தான் உன் கணவன். ராஜாவும் ஜீவாவும் அண்ணன் தங்கையில் அவங்களை பிரிக்காதே.
1: எந்திரத்தோட பாசத்துக்கு வலு அறியும்.

நேயர்கள் இதுவரை அன்னை பிலிம்ஸின் தாயின் மடியில் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்டீர்கள். நடித்தவர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன், சரோஜா தேவி, எம்.என். நம்பியார், எம்.ஆர். ராதா, பண்டரிபாய், நாகேஷ், மனோரமா ஆகியோருடன் பலர். இசை

0: எஸ் எம் சுப்பையா நாயுடு, இயக்கம் ஏ சுப்பாராவ், தொகுப்பில் உதவி கே பரமேஸ்வரி, வானொலி வடிவம் கே பவானி, எம் ரமேஷ்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ரெயின்போ பயோஸ்கோப்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2 மணி. ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
2: மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன், சிறந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான தேர்வு. தரமான, அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
3: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
4: நேரத்தை திட்டமிடுவதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஒரு சென்னை வாசியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், காலையிலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6:30 கோவை எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் மிக நீளமான பிளாட்ஃபாரங்கள், எல்லா பிளாட்ஃபாரங்களிலும் நீங்கள் நடுவிலே நுழைவீர்கள். சென்னை பிளாட்ஃபாரத்திலே மட்டும் நீங்கள் தலைப்பகுதியிலே நுழைவீர்கள். அப்படியானால் நீங்கள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் முன்னதாக அந்த ரயில் நிலையத்திலே போய் இறங்க வேண்டும். அதுவும் ஒருவேளை நீங்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் இன்ஜினுக்கு மிக அருகில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த பெட்டியிலே நீங்கள் ஏற முடியும். இதையெல்லாம் சிந்திக்காமல் அறக்க பறக்க ஓடி வருகிற பல பயணிகளை நான் பார்க்கிறேன். அதிலேயும் குழந்தைகள், வயதிலே பெரியவர்கள், முழங்கால் பாதிப்பும் இடுப்பு பாதிப்பும் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு சில பயணிகள் படுகிற துன்பங்களை பார்க்கிற போது, ஏன் இவர்கள் சரிவர திட்டமிடாமல் போனார்கள் என்று எனக்கு தோன்றும். முதலிலே எந்த நடைமேடைக்கு நாம் போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நடைமேடை அருகே நாம் வருகிற வாகனத்தை அனுப்பிவிட்டு 10th, 11th மேடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அதிலே இன்னும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கைபேசி வழியாக நீங்கள் எந்த பிளாட்ஃபாரத்திலிருந்து உங்களுடைய ரயில் புறப்படுகிறது என்பதை இப்பொழுதெல்லாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த பிளாட்ஃபாரத்துக்கு நேராக போய் இறங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆக 6:15 ரயிலுக்கு நீங்கள் 5:55 அங்கே நீங்கள் இறங்கிவிட வேண்டும். நீங்கள் புறப்படும் இல்லம் உங்களுடைய ரயில் நிலையத்திலே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அல்லது நீங்கள் விடுதியிலே தங்கியிருந்தால் அது எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். பயண நேரம் எவ்வளவு ஆகும் என்ற சிந்தனை உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம் தான் பயண நேரம் என்று சொன்னால், 40 நிமிடங்களே அதற்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அது விடிகாலை என்றால் மிகச்சரி, ஆனால் அதுவே அலுவலக நேரம் என்றால் அதை 1 மணி நேரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே 5:20 இருக்க வேண்டிய நீங்கள் 4:20 வீட்டை விட்டு புறப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் 4:55 வாகனத்திலே ஏறி அமர்ந்து விட வேண்டும். நீங்கள் பல் துலக்கி காலை கடமைகளை முடித்து குறித்த நேரத்துக்கு தயாராக எவ்வளவு நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அது என்ன, ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிடுவேன் சொல்வார்களே தவிர, குளிப்பார்கள் குளித்துக்கொண்டே இருப்பார்கள். வீட்டிலே இருக்கிறவர்களாம் எப்படா கதவை திறக்கும் என்று கேட்கிற அளவிற்கு இவர்கள் குளிப்பார்கள். சரி, 4:25 எழ வேண்டும் என்று திட்டமிட்டால், 4:20 நாம் அலாரம் கடிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை செல்போனில் இருக்கலாம், அல்லது நல்ல பெரிய கடிகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான

0: குறிப்பு என்றால், வெகு தூரத்திலேதான் அந்த கடிகாரமோ அல்ல கைத்தொலைபேசியோ வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேரத்திற்கு எழுந்திருக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் சரியாக திட்டமிட்டால் பரபரப்பில்லாத பயணத்தை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். பரபரப்பில்லாத பயணம் ஏன் அவசியம் என்பதற்காக ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். நாடி துடிப்பு அதிகமாக, இரத்த கொதிப்பு அதிகமாக, அப்படியெல்லாம் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா? சரியாக திட்டமிட்டால் பயணத்தை மிக அமைதியான, அருமையான பயணமாக நாம் அமைத்து கொள்ள முடியும். பார்ப்போம்.
1: ஆளுமை சிறக்க. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்
2: 2:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் கண்ணதாசன் வரிகளில் வேதா அவர்களுடைய இசையில் சிஐடி சங்கர் திரைப்படத்துக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசே.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் எல்லாரும் ஈஸ்வரி பண்ண பாட்டு தரிசனம் அப்படிங்கிற படத்திலேருந்து கேட்டு முடிச்சோம். சூலமங்கலம் ராஜலட்சுமி அவங்களுடைய இசையில் நிகழ்ச்சியில் அடிக்கக்கூடிய அடுத்த பாடல் எதிர்காலம் அப்படிங்கிற படத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் ஈஸ்வரியுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் எங்க மாமா திரைப்படத்தெல்லாம் கேட்க போறோம். பி சுசிலாவுடைய குரல பாடல் ஒழிக்குது, கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமதோடு.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெரடிஸ் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ மெரடிஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு படதா ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற படத்திலிருந்து பாட்டு கேட்கிறோம். சித்திரை மாதம்ங்கிற பாட்டு பி சுசிலாவுடைய குரல் பாடல் உடைக்கிது. கண்ணதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம்.

ஆகாஷ் வாணி. நேரம் 2:30. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் தாவேக்கா வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக லான் பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 22 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 3:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே மனசு சரியா இருக்கா இல்லையா, மனசு சொல்றத இதயம் கேட்க மாட்டேங்குது, இதயம் சொல்றத மனசு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற பல குழப்பங்கள் இருக்குல்ல, அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே விடை சொல்ற மாதிரியான ஒரு டாக்டர் தான் இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு சர்வதேச மனநல தினம். அந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியினுடைய மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சவிதா தான் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. வணக்கம் டாக்டர் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: ஓகே,
2: நன்றாக இருக்கிறேன்.
1: ஸோ டாக்டர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வருது. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியம் ஒரு டாக்டர்கிட்ட. நம்ம ஒரு டாக்டர் பார்த்த உடனே பாதி வியாதி சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸ், அதாவது நம்மளை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ளசண்ட்டான டாக்டராக எனக்கு முன்னாடி சவிதா மேடம் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்களை இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு. எல்லாருமே வந்து உடல் நலத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது மனநலத்தை பற்றி பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து அதை பற்றி நம்ம பேசிக்கிறதே இல்லை. ஆனால் ரொட்டினா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எல்லார் இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இருக்குது. எதை எதை கேட்டாலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன, எந்த லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு மனநல மருத்துவரை அணுகணும்.
2: ஆமாம், மனநலம் பொறுத்த வரைக்கும் உடல்நலத்தை போல மனநலத்தை பேணுகிறோமா அப்படின்றது நம்ம பண்ணுறதில்ல, அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வள்ளுவர் கூட மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் என்று கூறியுள்ளார். ஆனால் அந்த மனநலத்தை வந்து பேணுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் வந்து நான் கார்டியாலஜிஸ்ட்டை போகிறேன், நியூரலஜிஸ்ட்டை போகிறேன், வந்து வேறு யாராவது ஒரு நிபுணரை சந்திக்கிறேன் அப்படிங்கும் போது சொல்லிக்கிறாங்க. ஆனால் இதை வந்து போகிறத வந்து தவிர்க்கிறாங்க, இல்லை அவங்கள சந்திக்கிறத பற்றி வேறு யார்ட்டையும் சொல்கிறதில்ல.

0: அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வரும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது என்னென்னா ஒரு மன அழுத்தம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் லேட்டாக போனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, என்னை சீக்கிரமாக வர சொன்னால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, பாடத்தை படிக்க சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஆகிடுது, பாடத்தை வந்து எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸோ ஒரு மன அழுத்தம் அது முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனால் அந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம எப்படி கையாளறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப அதிகமாக போகும்போது தான் அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறுகிறது, நோயாக மாறுகிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னா நம்ம கவலைப்பட தானே செய்யணும், நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும் போகணும் அப்படின்றது. அது பரவாயில்ல, அது வந்து அவங்க அதை தாண்டி நல்லா எழுதுறாங்கன்னா அது பிரச்சனையாக இருக்கிறது இருக்காது. ஆனால் அதை பற்றியே யோசிச்சு கொண்டு ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எழுதுவோமா மாட்டோமா, நம்ம படித்த குவெஷ்சன்ஸ் வருமா வராதா, இல்லை வந்து நம்ம பாஸ் ஆகிடுவோமா ஃபெயில் ஆகிடுவோமா, இல்லை நம்ம மற்றவர்களிட நல்லா படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணங்கள் வந்து தொடர்ந்து இருந்து அவங்களால அதில் திருப்பி கவனம் செலுத்த முடியாமல் போகும் பொழுது ஒரு அழுத்தம் வந்து வருகிறது. அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அதை மீறி அவங்களால வேலைகளை செய்ய முடியாத போகும்போது அது வந்து அதீத மன அழுத்தமாக மாறுகிறது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு மனநல நிபுணரையோ மனநல ஆலோசகரையோ கொஞ்சம் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்.
1: ஓகே, இப்போ நமக்கு வந்து ஜுரம் வந்துச்சுன்னா நார்மலாக ஒரு ஜென்ரல் டாக்டர் போயிட்டு பார்த்துறோம், இல்லை கிட்னியில் ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் பார்க்குறோம், இஎன்டியில் பல்லில் பிரச்சனை கூட போய் பார்த்துறோம். ஆனால் மனநல மருத்துவர் ஒருத்தர் போயிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னாலே எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன், நான் என்னென்ன நீ வந்து வேறு மாதிரி நினைக்கிறியா அப்படிங்கிற தாட்டு வந்து பெரும்பான்மையான ஆட்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது எப்படி சரி பண்ணுறது, இதை பற்றின அவேர்னஸ் எப்படி நம்ம கொடுக்குறது?
0: இல்லை, இது வந்து ஒரு ஸ்டிக்மா எப்போதுமே சொல்லுவோம் சரியா. வந்து லைக் ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா மனநல மருத்துவர்கிட்ட போட்டோம், சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் நான் என்ன பைத்தியமா, அது என்ன எனக்கு ஒரு பைத்தியக்கார டாக்டர் கிட்ட போக சொல்கிறீங்க அப்படியும் ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அவங்க மனநலத்தை பற்றி எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு புரியல எனக்கு. ஏன்னா சட்டையை கிழிச்சிட்டு ஓடுறது, ரைட்டா, வெளியில் ஓடுறது, தன்னாலே பேசிக்கொள்வது, தன்னாலேயே சிரித்து கொள்வது, மற்றவர்களை அடிப்பது, இது மட்டும்தான் வந்து மனநல பிரச்சனைன்னு வந்து பொதுவாக வந்து காண்பிக்கப்படுவதால் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால அதுதான் அதனால வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணீங்கன்னா வெறும் தூக்கமின்மையாக இருக்கலாம், ஒரு தூக்கம் இல்லாமல் போகலாம், நான் சொல்கிற மாதிரி முன்னாடி ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சோர்வாக காணப்படலாம், இல்லை கொஞ்சம் பதட்டமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. அது வந்து அதை மீறி அவங்கள மீறி சில எண்ணங்கள் தொடர்ந்து வரலாம். இந்த மாதிரி சஃபர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவோமோ, அது சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் நம்மளையும் பைத்தியம்னு சொல்லிடுவாங்களா, அந்த ஒரு வார்த்தையை மென்டல் பைத்தியம் அப்படின்னு சொன்னான்னா அது வந்து அது வேறு மாதிரி நம்மளை பார்ப்பாங்களோ அப்படிங்கிறதுனால அவங்க அணுக மறுக்கிறாங்க. அது முக்கியமான, ஏன்னா இப்போ வந்து முந்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது, குறைந்திருக்கிறது, ஆனால் முழுமையாக வந்து அந்த மாதிரி இல்லை. அதாவது இன்னும் ஒரு தயக்கம் இருக்கிறது அவங்கள பார்க்குறதுக்கு, அவங்கள கொஞ்சம் லேட்டாகவும் பார்க்க வராங்க, அந்த ஒரு விஷயமும் இருக்குது.
1: எந்த இடத்துல இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து மனச்சிதைவுங்கிற ஸ்டேஜுக்கு போகுது, அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது?
0: இல்லை, மன அழுத்தம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் போகலாம், அதை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கலாம், ஒரு பதட்டம் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வந்து சோர்வாக இருக்கலாம், அது பேனா ஐயோ என்னால் பண்ண முடியல, இல்லை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் மீறி வந்து அவங்களால அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியுது அப்படிங்கும் பொழுது அது ஓகே. இல்லை சம்டைம்ஸ் செய்ய முடியலன்னா கூட சில வந்து நம்ம ஆலோசனைகள் சொல்லும் பொழுது, அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லும் பொழுது, சில தடவை அவங்கள கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கும் போதே ஒரு நலமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சொல்லுவோம் நம்முடைய பிரச்சனைகள் வந்து மற்றவரோட பகிரும்போது அது பாதியாக குறைகிறது, அது ஒரு சந்தோஷத்தை பகிரும்போது ரெட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த பகிர்ந்தாலே சம்டைம்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனால் அதையும் மீறி தொடர்ந்து அவர்களுக்கு தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா, இல்லை அதை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கிறது அப்படிங்கும் போது, அவர்களால் அதிலேருந்து மீள முடியலை, அவருடைய அன்றாட வேலைகள் பாதிக்கிறது, இல்லை அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அது போக முடியாமல் போகிறது, நம்ம சொல்வோம் அந்த ஃபங்க்ஷனிங் ஓகே ரைட், அந்த வந்து அவங்களுடைய வேலை பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களால பண்ண முடியல, தொடர்ந்து இருக்கிறது, வேலை பாதிப்பு ஏற்படுகிறது, அவங்களுடைய யூஸ்வலான ரோல் அவங்க பண்ண முடியல. அது நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா படிக்கணும், வேறு அம்மா

0: வாரதுன்னா குழந்தைகளை கவனிக்கிறது, இல்லை வந்து வீட்டு வேலைகளை செய்வது, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலைக்கு போவது, அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க இதே சிந்தனையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: Rainbow FM.
2: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுறீங்க. 11:13 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, மனநலம் குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர் சபிதா நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு நீங்கள் 298-6-00-38 அப்படி இல்லைனா 295-2-0-55-4 எண்களுக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க சந்திரசேகர், உங்க கேள்வியை கேளுங்க.
3: டாக்டர், இந்த மனச்சிதைவு நோய் ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கறத என்ன சிம்டம்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்? ரெண்டாவது, இந்த டிப்ரெஷன் இது வந்திருக்குன்னா இதுல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கறது இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி அந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் கண்டுபிடிக்கிறது, அண்ட் இந்த முற்றிய நிலை அப்படிங்கு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் டிப்ரெஷன் சீரியஸா இருக்கும் பொழுது ஏற்படலாம்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
4: முதல்ல வந்து மனச்சிதைவு நோய் வந்து நம்ம ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்றோம். இந்த மனச்சிதைவு நோயில் வந்து ஏற்படுனா எண்ணங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கணும், நடவடிக்கைகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கலாம், உள்ள உணர்ச்சிகள் வந்து மாறுபட்டதாக இருக்கலாம். எண்ணங்கள் மாறுபட்டதாக இருக்கும் பொழுது
3: மனச்சிதைவு நோய் சிறியவர்களுக்கும் வருமா?
4: அது ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 15-25 வரை வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இது, அதாவது லேட் அடலசன்ஸ், யங் அடல்ட்ஸ் சொல்லுவோம். சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு.
3: நீங்க சொன்னீங்க டாக்டர், இந்த தேர்வு தொடர்புபட்ட பயம் அப்படின்ட்டுன்னு, அதையும் தாண்டி வேற என்ன விஷயத்துக்கெல்லாம் இது வருது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு, அதை பத்தியும்?
4: இல்ல, சில தரம் வந்து ஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் வந்து இது பரம்பரையா வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் யாருக்கான்னு இருந்ததுன்னா, வீட்டுல அப்பா அம்மா இல்லை வந்து தாத்தா பாட்டி அவங்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு இருந்ததுன்னா வரலாம். சூழ்நிலை காரணமாக அது ரொம்ப தோல்வியை அடைந்தவர்கள், அந்த பல எப்போதுமே வந்து தோல்வியை காண்பவர்கள் அந்த மாதிரி வரலாம். சில இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு இறந்துருக்கலாம் யாராவது. ஸோ வீட்டில் வந்து தன்னோட சொந்தக்காரங்கள் வந்து அவங்க நெருங்கிய சொந்தங்கள் யாராவது இறக்கும் பொழுது அந்த மாதிரி வரலாம். நம்ம லைஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த லைஃப் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகலாம் அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அவங்களுக்கு.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து இல்லை அவர் டிப்ரெஷன் பற்றி கேட்டிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து உயிரோடு இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அதை நெருங்கினவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது என்ன ஸ்டேஜ்?
4: இல்லை, எனக்கு யாராவது வந்து இப்போது நெஞ்சு வலி வருது, யாராவது இறக்கிறத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை அவங்க சஃபர் பண்ணுறத பார்க்குறாமல இறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஏற்படுறது கொஞ்சம் வந்து இயற்கையாக தான். ஏன்னா அது வந்து அவங்களோட கூட இருந்து அவங்கள பாதுகாத்து, இல்லை அவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள், கூடவே இருக்கக்கூடியவர்கள் அவங்கள வந்து கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது இந்த ஐயோ இறந்துருவாங்களோ, இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சின்ன நெஞ்சு வலி வந்தால் கூட நம்மளுக்கு ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம், இது வந்து நம்ம பதட்டம் சொல்லுவோம். இல்லை வந்து ஒரு பய உணர்வு, ஒரு ஃபோபியா, வந்து இறப்பை பற்றி வந்தது அப்படின்னு சொன்னால் தெனட்டோஃபோபியா, அதாவது நம்மளுக்கு வந்து இறந்துருவோமோ இல்லை வந்து இறந்தா மாதிரி கூட கொஞ்சம் சில பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா எய்தர் பயநோயாக இருக்கலாம்.

இருக்கலாம், இல்லை பதட்டமாக இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், உயிரோட தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம எழுதிக்கிறது சில நாங்கள் சொல்லுவோம், எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத, உயிரோடு இருக்கிறவங்க தானே எழுத முடியும். அதையும் தாண்டி அவர்களுக்கு இல்லை நம்ம செத்து போயிடுவோமோன்ற பயம் வரும் பொழுது, செத்து போயிட்டோமோன்ற எண்ணம் வரும் பொழுது, இல்லை உறவினர்கள் வந்து செத்து போயிடுவாங்கன்ற பயம், ஏன்னா அவங்க சில இது பார்த்துருப்பாங்க. அதாவது அந்த

0: அடையலை, இல்லை அந்த பீதி அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக மனநல மருத்துவரை பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார். வணக்கம் மேடம்.
1: உங்க கேள்வி கேளுங்க சார்.
2: மேடம் ஒரு ரெண்டு டவுட் மேடம். வணக்கம்
0: சொல்லுங்க.
2: அதாவது இப்போ இது பத்தி சொன்னீங்க, ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னீங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இது ஒண்ணு. ரெண்டாவது, மனநலத்துக்கு நம்ம மாத்திரை எடுக்கிறோம் இரஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் பீரியட். நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரைடீரியா, ஏஜ்டு, மிடில் ஏஜ்டு, ஏஜ்டு இதுல எடுத்துனீங்க, அது லைஃப் லாங் கண்டினியூஸ் ப்ராசஸா, இல்ல நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல அதை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு? இது ரெண்டு மாத்திரம் சொல்லுங்க. நன்றி.
0: ஓகே, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மன அழுத்தம், எந்த ஒரு பிரச்சனையாக வரும் பொழுது, எதுவாக இருக்கலாம், ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம் கூட இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது நம்ம போகும்போது ஒரு விபத்து ஆயிடுச்சு, அந்த மாதிரி கூட நம்ம பதட்டமாக இருக்கலாம். அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அப்படிங்கும் போது ஒரு மன அழுத்தம் தான். அந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஏன்னா யார் கூடையாவது பேசும் பொழுது அது குறையலாம், இல்லை எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுலேருந்து நீ வெளியில் வந்துடலாம், இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது அவங்க வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டிப்ரெஷன் சொன்னீங்கன்னா அது தொடர்ந்து இருக்கக்கூடியது. நான் சொன்னேன் இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப இருக்கக்கூடியது, தற்காலிகமாக, அதுவும் வந்து ஷார்ட் டியூரேஷன், அதாவது கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது. தொடர்ந்து ஒரு தூக்கமின்மை இருக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் வருகிறது, நான் லாயக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் பொழுது, அவங்களால அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கும்போது, ஒரு ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது சோர்வு, சின்ன வேலை செஞ்சாலும் சோர்வாக இருக்கும். முன்னாடி ஏதாவது ரொம்ப நல்லா வெளியில் போயிட்டு அழகாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுருப்பாங்க, அதை கொஞ்சம் என்ஜாய் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லை டிவி அந்த வெளியில் போகிறது அந்த மாதிரி அதுவும் பார்க்காம இருப்பாங்க. எந்த ஒரு காரணத்தினாலும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பான். இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு இரண்டு வாரங்களுக்கு மேல், ஒரு மாதத்திற்கு மேல் தொடர்ந்து அவர்களால் இருக்கும் பொழுது, அவர்களுடைய அன்றாட வேலைகளை வந்து அவங்களால செய்ய முடியாத பொழுது, நம்ம கண்டிப்பாக இது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
1: டாக்டர், இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு சோர்வாக இருக்கும்பொழுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோன்னா அந்த அதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம். கவலையாக இருக்கும்பொழுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இதில் இருக்கிற கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க ஒருத்தர், நல்லா இருக்க ஒருத்தரால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த கவலையிலேருந்து வெளியே வர முடியுது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஃபிசிக்கலாக நடக்கவே முடியாமல் ஒருத்தர் இருக்கார், இல்லைனா ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கார் அப்படின்னு வச்சிங்களேன், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுனா அவர் வந்து வெளில வர முடியுங்கிற மாதிரி அவரோட சூழல் இருக்குது அப்படின்னா, எப்படி அவர் வந்து பண்ண முடியாத, அதுக்கு பாசிபிள் இல்லைங்கும்போது வேறு என்ன அல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது?
0: இல்லை, நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாம் வந்து உடற்பயிற்சியிலும் அந்த இது வெளியில் வந்து வந்துட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கேற்ப அவருக்கு மன வருத்தமாக இருக்கிறது, அது ஒரு மன அழுத்தம் இருக்கிறது, அதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களால வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருக்கும், மனநோயாக மாறும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அணுகணும். இதில் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னு ஒன்று இருக்குது, உட்காந்தே கூட பண்ணலாம். அதாவது லைட்டாக அவங்கள தியானம் பண்ண சொல்கிறது, அவங்களுக்கு முடிஞ்ச இப்போ வந்து உட்கார்ந்து கொண்டே யோகா பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவர்கள் வந்து பயிற்சி செய்யலாம். அது கை வந்து இப்போ எல்டர்லி அப்படிங்கிற மாதிரி வயதானவர்களுக்கு கூட நம்ம எழுந்து நின்று பண்ண முடியாத இது பண்ணது கூட கொஞ்சம் உட்காந்து காலை நீட்டுங்க, கையை நீட்டுங்க, ஓகே எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, சேர் எக்ஸசைஸ்னே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஓகேயா, அவங்கள வந்து ஒரு தியானத்துக்கு போகலாம், ஒரு ப்ரீத்திங், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராணாயாமா பண்ணுறது, ஒரு ப்ரீத்திங் பண்ணுறது, அவங்க அந்த சூழ்நிலைக்கு அவங்கள வந்து கொண்டு போகிறது, அதை வந்து கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அது கூட கொஞ்சம் குறையலாம். ப்ரீத்திங் எல்லாருமே பண்ணலாம் இல்லையா, ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி நான் சொன்னேன். இதெல்லாம் பண்ணியுமே அவங்களால பண்ண முடியல, அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியல, தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு ஆலோசகரை, மனநல நிபுணரை கண்டிப்பாக அவங்க போய் பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-6-0038 அப்படி இல்லைனா 295-0554 எண்களுக்கு கால் பண்ணலாம்.
3: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, நம்பர் 1 திடம் அரிசி.

0: இந்த மாதிரியான பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனநல பிரச்சனைகளே வராது அப்படின்னு டாக்டர் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். உலக மனநல தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சபிதா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் மென்டல் ஹெல்த் பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 298-6-0038 அப்படி இல்லைனா 295-0554 இந்த ரெண்டு எண்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். டாக்டர், இப்போது நிறைய பேருக்கு வந்து முடிவு எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். சாப்பிட்றதுல கூட காலைல இட்லி சாப்பிட்லாமா தோசை சாப்பிட்லாமா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சரியான டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்காது. இது ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒரு மனநல குறைபாடா இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாமா?
1: இல்லை, அது நம்ம எல்லோருக்கும் அந்த முடிவெடுக்கும் திறன் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது இட்லினா வீட்டில் இட்லி கிடைக்குதுன்னா இட்லி தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வெளியில் தான் நம்ம வாங்க முடியும்.
0: இல்லை, நான் வெளியில் ஹோட்டலுக்கே போகும்போது கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறேன், அதிலே குழப்பிக்கிட்டே இருக்க மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் சொன்னேன்.
1: இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். அங்கே போகும்போது நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது பின்ன இது வந்து வேறு எதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு அந்த அது அது பேர் என்ன கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டு சம்டைம்ஸ் முடிவு எடுத்துப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு நேரம் குழம்பி போய் ஓகே ரைட்டு நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லா விஷயத்துக்கும் வரும்போது பிரச்சனை தான். இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ 12th முடிச்சோடனே எதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் நம்மளுக்கு, ரைட்டுங்களா? அப்புறம் வந்து நம்ம கேட்போம், இது இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்க முடியுமா, நம்ம படிக்க முடியுமா, நம்மளால் வந்து போக முடியுமா, அதில் எல்லாரும் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆலோசனை பெறதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு ஒரு விஷயத்துக்கும் டவுட் வந்துச்சுன்னா தென் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இது நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் இப்போ செப்பல் போடலாமா வேண்டாமான்னு கூட இருப்பாங்க, ரைட்டா?
0: சட்டை போடும்போது இந்த சட்டையை போடலாம்,
1: இந்த சட்டையை போடலாம், ஆமா இது அந்த அது மாதிரி கொஞ்சம் எல்லாம் அன்றாடம் வந்து அந்த மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும்போது அவங்களோட வேலைகள்லாம் தாமதிக்கும் போது அது வந்து ஒரு பிரச்சனை தான், ஒரு மனநல பிரச்சனையாக தான். எல்லா விஷயத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மனநல பிரச்சனை தான் அது.
0: ஓகே, பாசிட்டிவா திங்க் பண்ணா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பாசிட்டிவா திங்க் பண்ணு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அது ஒர்க் ஆகுமா? அவங்களால அந்த மாதிரியான மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது மெடிக்கேஷனே எடுக்காமல் நான் கேட்குறேன்.
1: இல்லை, இப்போ காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் சொல்வோம். அவர் எப்படி அப்படின்னு சொன்னால் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எல்லாமே ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அது நம்ம சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறான்னா, எதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஒரே ஒரு இது தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வியாக இருக்கலாம், அந்த தோல்வியை அவங்க வந்து பெரிதுபடுத்துவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பண்ணும்போது தான் நம்ம சொல்லுவோம், இல்லை மற்றதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, இந்த ஜெயிச்சதெல்லாம் பாருங்க அப்படிங்கும்போது தட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம என்ன சொல்லுவோன்னா அதை வந்து அவங்க மினிமைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமைஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஃபெயில் ஆனதெல்லாம் எல்லாத்துலேயும் நான் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி யோசனை வரும்போது தான் பிரச்சனையாக வருகிறது. அதை தான் நாங்கள் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து பெரிய விஷயமாக கூட இருக்கலாம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க, ரைட்டா? அது வந்து நீங்கள் முக்கியத்துவம் ரொம்ப பெருசாக அதுக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து இப்போ படிப்பில் நல்லா இருக்கலாங்க, இப்போ என்ன இந்த ஒரு பாட்டில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாட்டில் நல்லா இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் படிப்பில் கம்மியாக இருந்ததுன்னா, ஐயோ நான் படிப்புலேயும் சரியில்லை, அதனால் எனக்கு வந்து நான் ரொம்ப பிரச்சனை, பாட்டில் நல்லா இருந்தால் அதில் போய்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து எல்லாத்துலேயும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முக்கியத்துவம் வந்து எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்போது பிரச்சனையாக. நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணோம்னா தட்ஸ் கால்ட் வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதாவது லைக் ஏதாவது வந்து போவாங்க, உங்களுக்கு வந்து காலில் அடிபட்டுரும், என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சு, தனக்கு மட்டுமே எடுத்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா யார் வந்து அந்த கல் தாண்டி போயிருந்தாலும் எடறி போயிருப்பாங்க, சில பேர் தட்டி விட்டுட்டு கூட போயிருப்பாங்க, இல்லை கொஞ்சம் வந்து இதுவாக இருந்ததுன்னா நம்ம வலி இருந்ததுன்னா கொஞ்சம் தான் மாத்திரை சாப்பிடும், எனக்கு மட்டும்தான் வந்துடுச்சு, நான் மட்டும்தான் போனேன், அந்த பக்கம் போயிருக்கக்கூடாது, இதே மாதிரி யோசனை பண்ணும்போது சரி இவ்வளோ தானே, இது வந்து அந்த பக்கம் போகிறவங்க போயிருப்பாங்க, அது பெரிய விஷயமா, அதனால் அதுக்கு ரொம்ப இது பண்ணி

0: இதை பற்றி யோசனை பண்ணி எனக்கு நான் போனதுனால தான் வந்துருச்சு, நான் வந்து போயிருக்க கூடாது அப்படின்னுங்கிற மாதிரி யோசனை பண்ணும்போது அதான் சொல்கிறோம், கடந்து போங்க, அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு சின்ன வலி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இல்லை அது இல்லையா சரி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு மனம் இருந்ததுன்னா அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். நம்ம
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இருபத்தி ஒன்னு பதினாலு இங்க எல்லாமே சமதோலு. மூணு மணி 32 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101 அப்படினால. ஹலோ டாக்டர் கேட்டிருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மனநல மருத்துவர் டாக்டர் சபிதா தான் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 அப்படி இல்லைனா 295-2-55-4 எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், இப்போது இன்னொரு ட்ரெண்டு வந்து இப்போ புதுசாக உருவாயிருக்கு. என்னென்னா, என்ன டவுட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் டக்குன்னு போயிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இல்லை, இது ஏன் மனநலத்துக்கு மட்டும் இருக்குன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்பை பற்றியோ உங்களுடைய மனசை பற்றியோ அந்த வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது. சரியா, நீங்கள் சும்மா ஒரு இது போடுறீங்க என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இது போட்டிங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் தான் கொண்டு போய் முடியுது. இதை விட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாத்திரையை கொண்டு போய் பார்த்துட்டு இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் முதல்ல அவங்களுக்கு எஃபெக்ட் இருந்து தான் நாங்கள் பார்க்க சொல்லுவோம். முதல்ல உங்கள் தூக்கம் நல்லா போச்சா, உங்களோட கவலை நல்லா போச்சா, உங்களால் வேலையை செய்ய முடியுதா, அவங்க பதட்டம் கம்மியாச்சா அப்படிங்கிறதான் நம்மளுக்கு முக்கியமே. அதை தாண்டி மேடம் அதுலேயே போயிடுவேண்ணா நான், என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட வேணே, இதுக்கு வேறெல்லாம் பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்களே அதுதான் முக்கியமா, அதை தான் பார்ப்பாங்களே வழியா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கேற்ற மாத்திரை வந்து சாப்பிடணுமோ இல்லை பிரச்சனைக்கேற்ற ஒரு தீர்வோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டா இது பண்ண மாட்டாங்க. ஆனால் முழுமையாக அந்த ஏஐக்கு வந்து உங்களை பற்றி தெரியாது. ஸோ ஒரு நம்ம பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும். மிஷினுக்கு வந்து ஓரளவு தான், புரியுதுங்களா? அது என்ன சொல்றீங்களோ அதுக்கு வந்து என்ன அது லேர்ன் பண்ணிச்சோ அது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு.
0: ஓகே டாக்டர், ஒரு நேயர் வந்திருக்காங்க பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க.
2: செல்வகணேசன் வேலூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். நாங்க புரோத்தட்டின் 75 mg ஒரு 10 வருஷமா சாப்பிடுறோம் மேடம்.
1: சரி,
2: எனக்கு 65 வயசு ஆகுது மேடம், தூக்கமே வர மாட்டேங்குது, மாத்திரை போட்டு கூட தூக்கம் வர மாட்டேங்குது மேடம்.
1: 15 வருஷமா நீங்க வந்து டாக்டரை பாக்குறீங்களா இல்ல வந்து பார்க்காமே நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா?
2: 15 வருஷம் இல்ல, 10 வருஷம் டாக்டருடைய இது பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் சாப்பிடுறோம்.
1: சரி, இல்ல அவர்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி இந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு தூக்கம் வரல?
2: அவர் தான் சொன்னேன், அவரு முதல்ல 25-50 அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி 75 வந்து நின்னுக்குது மேடம்.
1: சரி,
2: நீங்க சுகர் இருக்கு பிபி இருக்கு, தூக்கம் தான் வர மாட்டேங்குது மேடம். முக்கியமா 1-2 மணிக்கு மேலதான் தூக்கமே வருது, மாத்திரை போட்டு கூட அது எதனால மேடம்?
1: இல்லப்பா, அதுதான் சொல்றேன், இன்னும் வந்து உங்களுக்கு வேற ஏதோ மாத்திரைகள் தேவைப்படுற மாதிரி தெரியுது. உங்க சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? முதல்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த ஒரு மாத்திரையோட வேற மாத்திரைகளுக்கும் சம்டைம்ஸ் தூக்கம் வரல அப்படிங்கும் போது குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
2: 65 ஆகுது மேடம்.
1: எந்த வயசாக இருந்தாலும் சரி, தூக்கம் வேணும் தானே, நல்ல தூக்கம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி.

0: நீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அணுகுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து எழுதி தருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நீங்கள் மாத்திரை எத்தனை மணிக்கு போடுறீங்க சொல்லுங்க. நீங்கள்
1: சாப்பிட்டு 8-9 மணிக்கு போடுறீங்க.
0: எத்தனை மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வருது?
1: 12-1 மணிக்கு வருது.
0: அப்புறம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க?
1: 7 மணிக்கு.
0: 1-7.5ங்கிறது ஒரு 6.5 மணி நேரம் தூக்கம் வருது இல்லையா? தூங்கி எழுந்த பிறகு உங்களுக்கு வந்து உங்க தூக்கம் தூங்கின மாதிரி இல்லையா உங்களுக்கு? அவங்க வந்து கூட கொஞ்சம் மாத்திரைகள் எழுதி தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தூக்கம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரத்துக்கான ஒரு மாத்திரைகள்லாம் அவங்க எழுதி தருவாங்க. போய் நீங்க திருப்பி அவங்களை அணுகுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: ஓகேங்களா சார்?
0: வாய்ப்புகள் கூட வந்து மாத்திரைகள் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால போய் பாருங்க நீங்க. ஓகேங்களா?
1: என்னங்க
0: இல்ல இல்ல, அது வந்து நீங்க தனியா அப்படி வாங்கி சாப்பிட முடியாது. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, என்ன மாத்திரை சாப்பிடலாம்னா அவங்களுக்கு வந்து சொல்லியா ஆலோசனை தருவாங்க. நோ ப்ராப்ளம். சிஎம்சி வெல்லூர்
1: தான்
2: இல்லை சார். 65 வயசு டாக்டர் சொல்கிறது என்னென்னா, 65 வயசுக்கு நீங்கள் வந்து ஒரு 6-6.5 மணி நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறதே வந்து நல்ல விஷயம்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக வந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 30-40 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்குங்கிறது 8 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியம், அது ஓகே. பட் வயசாகும்பொழுது ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து தூக்கம் குறையத்தான் செய்யும். 65 வயசில் 6.5 மணி நேரம் தூக்கங்கிறது டாக்டர் சொல்கிற அடிப்படையில் சரிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.
1: ஓ சரி சார்.
2: ஓகேங்களா? அதனால கவலைப்படாதீங்க சார், காலைல எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா நீங்க வாக்கிங் போங்க.
1: தேங்க் யூ.
2: ஓகே, ஒரு நிமிஷத்துல நான் டாக்டர் கிட்ட பேசும்போது நானே டாக்டரா மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, 3:38 அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே டாக்டர், இந்த பேனிக் அட்டாக்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல டாக்டர், அது என்ன?
0: அது வந்து ஒரு குறுகிய காலத்துல அதீத பதட்டம்
2: அடைகிறது. டாக்டர் ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம் சொல்லுங்க சார்.
3: டாக்டர் குட் ஈவினிங் டு யூ.
0: குட் ஈவினிங், சொல்லுங்க.
2: உங்க நேம் சார்?
3: மை நேம் இஸ் சேரலாதன் ஃப்ரம் சென்னை.
2: ஓகே சார்.
3: ஓகே, சோ இந்த சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸுக்கும் இந்த ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட்ஸுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ படிச்சது தான் அது. இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஃபேக்டர், ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது தே ஆல் ஹேட் அ விட்டமின் டி டெஃபிஷியன்சி.
0: இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லை. அதாவது சில பேருக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கும் போது அதுக்கேற்ற வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போகும். ஆனால் அது ஃபுல்லாக கொடுத்தா ஃபுல்லாக மனநோயெல்லாம் சரியாக போகும் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து ஒரு அட்ஜுவன்ட் ஃபேக்டர். இல்லை, நம்ம விட்டமின் D3 அப்படின்னு சொல்லும் போது இது உணவு தானே, அதாவது ஒரு விட்டமின் தானே. ஸோ விட்டமின் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா. இப்போது வந்து டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் கூட நம்ம கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் சேர்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி இது டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா இது சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு செட் சாப்பிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும்
3: இல்லை. ஓகே ஓகே, வெரி
2: குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே டாக்டர், நம்ம அந்த பேனிக் அட்டாக் பற்றி இப்போ கேட்டிருந்தோம் இல்லையா, அது கேன்சர்.
0: பேனிக் வந்து ஒரு அதீத பதட்டம், ஒரு குறுகிய காலத்தில் வரும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இது வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், உங்கள் பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், செத்து பெறுமோன்ற பயம் கூட இருக்கலாம், ரைட்டா, ஏதாவது ஆயிருமோ நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் குத்துற மாதிரி, வேற எதுவும் வந்து கொஞ்சம் வந்து எரிச்சல் வர மாதிரியோ, இல்லை வந்து வயிற்றில் வந்து கொஞ்சம் குடைச்சல் ஏற்படுற மாதிரி, பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஆமாம் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு அதிகமாக இருக்கும். சரியா அப்போ என்ன நினச்சிருவாங்களா, ஐயோ செத்து போயிடுவோமோ, நம்மளுக்கு ஏதாவது இருதய ப்ராப்ளம் வந்துருச்சோ இல்லை

0: லைட்ரு ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை தான் போவாங்க.
1: ஓகே
0: ரைட்டுங்களா. அதுதான் வந்து ஒரு அதீத பதட்ட நோய் அப்படிங்கிறது தான் பேனிக் அட்டாக்கு. சரிங்களா. அது வந்து நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இது பால்பிட்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம இதய துடிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது இசிஜி எடுக்கிறது. ரைட்டுங்களா. இப்போ வந்து எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது, பட்டாம்பூச்சி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அல்சர் இருக்கா அவங்களுக்கு பார்க்கறது, இன்சன் நீடில்ஸ் குத்துறா மாதிரி இருக்குது அப்படிங்கனா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பிரச்சனையாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா அது வந்து பேனிக் அட்டாக் அப்படின்னு தொடர்ந்து வர அவங்களுக்கு என்ன ஒன்றுனா இந்த இது கூட இல்லை இன்னும் ஒரு தடவை வந்துருமோ அப்படிங்கிற பயம் தான் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம வெளியில் போகிறோம் அந்த மாதிரி வந்துருமோ அந்த மாதிரி அப்படிங்கும் போது அவங்க வந்து அங்கே வெளியில் போகிறதுக்கு அவங்க வந்து தயங்குவாங்க, வெளியில் போகாமல் தவிர்த்துருவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-0038-295-2554 இந்த ரெண்டு எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 3:42 உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா பாடியிருக்காங்க. முத்துலிங்கம் அவருடைய வரிகளை இளையராஜாவுடைய இசையில் வருது. ஸ்டேட்யூன் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சம

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 3:47 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மனநலம் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம கூட டாக்டர் சவிதா மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். 2986000038 அப்படி இல்லைனா 2952055454 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், இப்போது நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆகும்பொழுது பொதுவாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, சோகமாக இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் தான். ஆனால் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்வைஸுங்கிறது தேவைன்னு நினைக்கிறீங்க?
1: இது வந்து ஒரு இப்போதைக்கு நடைமுறையில் இருந்து இருக்கிற ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு காதல் பண்ணுறாங்க இல்லை யார் கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து அதை கொஞ்சம் ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்போ வந்து இந்த பிரேக்கப் ஆச்சு, வந்து எந்த காரணத்தினால, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்க. யார் பெண்ணாக இருந்தாலும் சரி,
0: ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம், நான் கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மேலதாக்கத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி கேளுங்க.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மேம், எனக்கு வந்து ஒரு 2 மாசமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி மனநல பாதிப்பு இருந்தது மேம். அதுக்கப்புறம் வெளியே வர சொல்ற மாதிரி, இப்படி எல்லாம் ஆளுங்க வந்து நீ உள்ள வர மாதிரி வெளியே போற மாதிரி எல்லாம், அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே சொல்ற மாதிரி அதை செய்யறேன், அதை செய்யறேன் மேம். நான் இப்படிலாம் இருந்து நான் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னேன் மேம். இப்ப 2 மாசமா மாத்திரை
1: சாப்பிடுறேன்,
2: அது கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் வருது போயிடுது, ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. ஆனா நடுக்க இருக்கு மேம், அந்த கை கால் உதற மாதிரி அப்பப்போ ஒரு நாள், ஒரு ஒரு 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 2 நாள்ல வந்துட்டு மேம்.
1: இல்ல, இந்த குரல் எல்லாம் கேட்கும் போது வர மாதிரி இருக்கா? இந்த காதுல யாரோ பேசுறாங்க, உங்களை வந்து செய்ய சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா?
2: இல்ல மேம், இல்ல மேம், வரல, சாதாரணமா இருக்கும்போது தான் மேம் வருது.
1: இல்ல, நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா மேம், சாப்பிட்டு இருக்கேன் மேம்.
1: அது வந்து ஒன்று வந்து அந்த பயத்தினால வரலாம், ஏதாவது திருப்பி குரல் கேட்குமோ அப்படின்ற மாதிரி, இல்லை மாத்திரைகள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் வேற ஏதாவது கொஞ்சம்

0: கை நடுக்கும், கொஞ்சம் பதட்டம், அந்த மாதிரி வரலாம். அந்த மாத்திரைகள் வந்து இதர் குறைக்கணும், இல்லை வந்து கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க கரெக்டா போடுறீங்களா?
1: சுகர் மாத்திரை சாப்பிடுறேன்.
0: சுகர் இருக்குது இல்ல, சுகர்னாலையும் கொஞ்சம் வரலாமே உங்களுக்கு அந்த மாதிரி. நல்ல சுகர் மாத்திரை, ஆமா சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கான்னு பாருங்க. என்னன்றத பாருங்க, இதர் குறைச்சு சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாக்கணும். அப்படி ரொம்ப இருந்ததுன்னா அப்படி கொஞ்சம் மாத்திரைகள் கூட நம்ம மாத்திக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. மூணாவது தரம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலையிலதான் இருக்கிறோம்.
1: எவ்வளவு நாளுக்கு மேம் இருக்கும் சாப்பிடணும்?
0: எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துல குறைந்தபட்சம் எனக்கு 6 மாசம். அதிகபட்சம் உங்களுக்கு எப்படி திரும்பி அந்த மாத்திரையை குறைச்ச பிறகு இல்லை நிறுத்தின பிறகு திரும்பி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த மனநல ஆளு வந்து நிபுணர் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணும்.
2: தேங்க்யூ மேம். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: சார் தலைவன் பேசுறேன் சார், சென்னையிலங்க.
2: ஓகே சார், உங்க கேள்வியை கேளுங்க.
3: சார் நான் வந்து லாரி ஓட்டிட்டு இருக்கிறேன்.
2: சொல்லுங்க.
3: மேம் நான் லாரி ஓட்டிட்டு இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க.
3: அதுக்கு முன்னாடி நான் கார் வச்சிருந்தப்ப கொஞ்சம் கடன் வாங்கி தான் கார் வாங்கியிருந்தேன். அது கார் வந்து கடன் கட்ட முடியாம வித்துட்டேன் நானு. அப்ப எல்லாம் இருந்த மன தைரியம் வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு யாராவது செய்யக்கூடாதுன்னு ஆனா அதை சக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் மேடம் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்போ வந்து கார் வித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஞாபகம் மாதிரி அதிகமானது. இப்ப எது செஞ்சாலும் ஞாபகத்துல இருக்க மாட்டேங்க.
0: இது செஞ்சாலும் என்ன வயது உங்களுக்கு? என்ன வயது?
3: எனக்கு 32 வயசு தான் ஆகுது.
2: ஓகே.
0: என்ன ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க?
3: சுத்தமா எதுவுமே ஞாபகத்துல இல்ல மேம். அதாவது நம்ம இப்ப ஏதாவது பேச நினைச்சு உங்கள்ட்ட அப்ப ஏதாவது பேச நினைச்சிட்டு இருந்தா கூட அதை வந்து கொஞ்ச நேரத்துல மறந்துடுறேன்.
0: இல்லப்பா, கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லுங்க. யாராவது வந்து கொஞ்சம் பேசினாங்கன்னா அதுல வந்து உள்வாங்கிக்க முடியல, இல்ல கவனம் செலுத்த முடியல.
3: ஆமா மேம்,
0: கவனம் செலுத்த முடியல. தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சுத்தமா தூங்குறது இல்ல, ஒரு கவனம் செலுத்த முடியல. நீங்க இப்ப வந்து கார் வச்சிருந்தீங்க, கார் வச்சதுனால இப்ப வந்து அதை விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா?
3: இல்ல மேம், வித்துட்டேன் மேம். வித்து 5-6 வருஷம் ஆகுது. இப்ப நான் வேற லாரிக்கு வந்து லாரி ஓட்டிட்டு இருக்கேன் மேம்.
0: இல்லப்பா, இப்ப அது வித்துட்டோமே, அந்த மாதிரி கொஞ்சம் கவலையா இருக்கான்னு கேக்குறேன்.
3: ஆமா மேம், அது இருக்கு. ஏகப்பட்டது எப்படி சொல்றதுன்னா, ஏகப்பட்டது என்ன விட்டு போயிட்டா போல இருக்கு மேம்.
0: அதுதான் சொல்றேன், முதல்ல வந்து மனநல நிபுணரை போய் பாருங்க முக்கியமா. ஏன்னா இந்த தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இந்த ஞாபகம் மறதி அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மன வருத்த நோயில கொஞ்சம் வரலாம். கவனம் செலுத்த முடியாம இருக்கும் பொழுது அது ஞாபகம் மறதி மாதிரி தோணும். ஏன்னா 50-60 வயசுக்கு மேல இருந்தா அதனுடைய நோயே வேற. ரைட்டா, இதுல வந்து நீங்க பண்ண முடியாது, கவனம் செலுத்த முடியாம இருக்குது. அதுல ஒரு நாட்டம் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த மாதிரி.
3: வேலையே என்னது செய்ய முடியல மேம், ஒரே டயர்டா இருக்கு, சோம்பேறியா இருக்கு, எதுவுமே செய்ய தோணல. தூங்கணும்னு நினைச்சா கூட என்னாட்டி 1.5 மணி நேரத்துக்கு மேல தூங்க முடியல, தானா எழுந்திரிச்சிடறேன்.
0: இல்ல அதான் மனச்சோர்வு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு மனச்சோர்வு நோய் இல்ல, டிப்ரெஷன் மாதிரி தெரியுது. நீங்க போய் வந்து ஒரு மனநல நிபுணரை வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை போய் பாருங்க. அதனால போய் பக்கத்துல இருக்கிற யாராவது ஒரு தரப்பை அணுகி என்னன்றத பாத்துக்கோங்க.
2: ஓகே சார்.
3: இடையில ஆனா தூக்க மாத்திரை வந்து டாக்டர் கேட்டவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்துமே தூக்கம் வர மாட்டேங்குது.
0: இல்ல நீங்க தொடர்ந்து சாப்பிடணும், ஒரு 2 நாள் போட்டுட்டு திருப்பி விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிற இது வரும். நீங்க திருப்பி போய் பார்த்துட்டு அவங்கள நிபுணரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க.
3: சரிங்க மேம், சரிங்க.
2: ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கங்க.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: ராணிப்பேட்டையில மாவட்டத்துல இருந்து ஷோலிங்கல்ல இருந்து சாந்தகுமாரி பேசுறேன்.
2: உங்க கேள்வியை கேளுங்க மேடம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.

0: எனக்கு 74 வயசு ஆகுதா? ஆகுமா? எதனா ஒண்ணு நினைச்சிட்டேன்னா ராத்திரில கம்ப்ளீட்டா தூக்கம் வர மாட்டேங்குதுமா.
1: எதை நினைக்கிறீங்க தூக்கம் வர மாட்டேங்குது? என்ன நினைக்கிறீங்க தூக்கம் வர மாட்டேங்குது?
0: ஐயோ, ஏதாவது செலவு பண்ணிட்டு வேற ஏதாவது ஈடுபட்டுட்டா ஒரு மாதிரிலாம் செஞ்சுட்டேன்னா தூக்கம் சுத்தமா வரவே மாட்டேங்குது மாதம்மா. டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறேன், அப்ப கூட முடிய மாட்டேங்குது. என்னம்மா செய்யறது?
1: எத்தனை நாளா இருக்கு இந்த மாதிரி? என்ன மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறது, ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் ஆலோசனை பெறறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆலோசனை பெறுவது நல்லது.
2: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். டாக்டர், நமக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. இந்த 2 நிமிஷத்துல 2 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒண்ணு என்னன்னா, அதிகமா அடிக்கடி கோவம் வர்றது வந்து மனநிலை பிரச்சனையா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, நானே அந்த கேள்வியை மறந்துட்டேன், இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள்.
1: இல்லை, கோவம் வருது அப்படிங்கிறது, கோவம் வந்து ஒரு இயல்பான ஒரு குணம்தான், அது வந்து பேசிக் இதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதீதமான கோவம் வரும்போது அது பிரச்சனையாக மாறுகிறது. எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் கொஞ்சம் அது பொறுமை இல்லாமல் கோவம் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் குணாதிசயமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. அதெல்லாம் நான் என்ன முன்கோபக்காரன், எதை சொன்னாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணால் ஒரு புரிஞ்சிக்கிட்டு அவங்கள கையாளுற திறன் இருக்கும், ஆனால் சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர் ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, மற்றவங்கள போட்டு அடிக்கிறது, ஒரு சின்ன விஷயமா எங்கே கோவப்படக்கூடாதுன்னு அங்கே ரொம்ப கோவம் அதிகமாக வந்து பிரச்சனையாகும் போது கண்டிப்பாக போய் பார்க்கணும், ஆலோசனை பெறணும் கண்டிப்பாக.
2: கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ணுறதுனால மனநல பிரச்சனை வருமா?
1: இடத்த விட்டு வெளியில போகணும் ஒண்ணு, ரைட்டுங்களா? ஒன்னு ரெண்டு மூணு நாள் சில பேரை கவுண்ட் பண்ண சொல்லுவோம், ரொம்ப கோவம் வருது மேடம் இது வந்து இந்த விஷயத்தினால, இப்ப கவுண்ட் பண்ணுங்க, அந்த இடத்த விட்டு போங்க, கொஞ்சம் தண்ணீர் குடிங்க, ஏதாவது பாட்டு கேளுங்க, அந்த நிமிஷத்துல டைவர்ஷன், அதாவது அப்படி பண்ணீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு கேட்கறது நிஜமாவே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிக்கணும், அதாவது எதுக்காக கோவப்பட்ட இவ்வளவு தேவையா அப்படிங்கறது நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது சம்டைம் தெரியாது தேவையில்லாம பட்டிருப்போம். ஒரு சின்ன விஷயமாக இருந்திருக்கும், ஒரு லேட்டா தான் வந்திருக்கும், அந்த லேட்டா வந்திருக்கிறதுக்கு காரணம் கூட கேட்க மாட்டோம். அப்படி கோவப்படும் பொழுது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஒன்று இருக்கு, ரைட்டா? இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி அதை டைவர்ட் பண்றது, அந்த இடத்த விட்டு வெளியில போறது, கவுண்ட் பண்றது, தண்ணி குடிப்பது, பாட்டு கேட்பது, இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச செயலை செய்யறது, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறோம். அதுக்காக வந்து ரொம்ப அதீத கோவப்பட்டாலும் பிபி ஜாஸ்தியா தான் இருக்கும்.
2: ஓகே டாக்டர், சூப்பர். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். Thank you so much.
1: நன்றி.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர்

குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 34.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஃபன் பண்ணலாமா
2: ஃபன் பண்ணலாமா
3: நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக பார்த்தேன் ரசித்தேன் படத்திலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டு பாண்ட பாட்டு சீனிவாஸ் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதொடர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாலு மணி 11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்ல பாத்திமா சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். தலைப்பே கிடையாது, தலைப்பே இல்லாம நம்ம தலையில அடிச்சு மாதிரி கடிச்சோக்குதான் சொல்ல போறோம். ஓகேவா? ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி 4 டி அட் அ டைம்ல ஆர்டர் பண்ணலாம் சார். அது என்ன வார்த்தை அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம்.
2: 4 டி
1: வந்து ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி 4 டி ஆர்டர் பண்ணலாம். அது என்ன வார்த்தை?
2: ஸ்மால் டி.
1: ஸ்மால் டி கிடையாது, இன்னொரு டி இருக்கு. இந்த டி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டி.
2: கண்டுபிடிக்க
1: ஒரே ஒரு வார்த்தைய சொல்லி 4 டீ ஆர்டர் பண்ணலாம் சார். அது என்ன வார்த்தை சார்?
3: ஒரே
1: வார்த்தை சொல்லி 4 டீ ஆர்டர் பண்ணலாம். அது என்ன வார்த்தை?
3: ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லி 4 டீ ஆர்டர் பண்ணலாம்.
1: 4 டீ ஆர்டர் பண்ணலாம் சார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை சார்.
3: குளுக்கோஸ் டீ.
1: குளுக்கோஸ் டீ இல்ல சார், குளுக்கோஸ் சுக்ரோஸ் எல்லாம் கிடையாது சார். சரி, நீங்க என்ன கேட்க வந்தீங்க கேளுங்க. வச்சிருக்கீங்களா கடி ஜோக்கு?
3: கடி ஜோக்கா? கடி ஜோக் சம்பந்தப்பட்டது.
1: ஓ, இப்பதான் கடி ஜோக் சம்பந்தப்பட்டது கிடையாது, கடி ஜோக் தான். திருவண்ணாமலை போலாம் திருத்தணி பஸ்ல ஏற வேண்டியது அந்த மாதிரி இவர் வந்திருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாப்போம். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஒரே நேரத்துல ஒரே வார்த்தையை சொல்லி ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லி 4 டீ ஆர்டர் பண்ணலாம். அது என்ன வார்த்தை? நான் பார்த்த அதே வெப்சைட்ல நீங்களும் பாத்துருக்கீங்களோ ஜோக்கு? சரி, கேளுங்க.
3: என்ன
1: கழுதை வந்து கத்திரிச்சா? கழுதையால மறைக்க முடியலையா?
3: பாருங்க,
1: சொல்லிடுங்க. மூணு வாரம் கழிச்சு திருப்பி கேப்பேன். ஓகேவா? நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரு யாரு பேசுறீங்க?
4: ஹலோ,
1: வணக்கம் சார், யாரு பேசுறீங்க?
4: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
4: ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
4: இப்ப கேக்குது சார், பொன்னேரி ஜெயநிலையில இருந்து கலிகம்மன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? யாரு?

கோதாவரி மத்தியானம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருச்சா கண்ணா? இல்ல இப்ப அவர் வாய்ஸ் பேசணும்னா ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த வார்த்தை ரேடியோல சொல்ல முடியாது சரியா, அதனால நீங்க ஜோக் சொல்லுங்க.

0: அதெல்லாம் சொல்லக்கூடாது. யூஸ் பண்றது ஒண்ணு சொல்லுங்க.
1: அப்படிங்களா? அது பாத்தீங்கன்னா சாப்பாடு.
0: சாப்பாடா? சாப்பாடுன்னு கேட்டா சாப்பாடா? இல்ல, ஆரம்பத்துல வரும்போதே உங்களை வந்து கேட்டு போட்டு தடுத்துருக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நான் வணக்கம் சொல்லி வாய் வலிக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா 298-6-00-38 2952-0554 எண்களுக்கு கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: நான் போரூர்லேருந்து பொன்ராஜ்.
0: பொன்ராஜ் சார், நல்லா இருக்கீங்களா?
2: செம்மையா இருக்கேன் சார், உங்கள் சோ மாதிரியே.
0: ஓகே சார், சூப்பர் சார். செம்மையா இருக்குன்னு சொன்ன வரைக்கும் ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுதான் சரி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எழுத முடியாத போர்டு எது? சிரிப்பு, கடுப்பு, வெறுப்பு, நெருப்பு, பருப்பு. பருப்பு வச்சிடலாம்.
2: நான் ஒண்ணு
0: தலைப்பு செய்தி. தலைப்பு செய்தி, தலைப்பு, தலைப்பு.
2: அதாவது ஒரு கணவன் வந்து மனைவிய ரொம்ப திட்டுறாரு.
0: ஓகே,
2: அந்த மனைவி வந்து கணவனை வந்து திட்டணும், ஆனா நேரடியா திட்ட முடியல, ஒரு பாட்டு மூலமா திட்டுறாரு. என்ன பாட்டு மூலமா? அந்த அந்த அம்மாவை திட்டுவாங்க.
0: போடாங்கோ அப்படியா?
2: அது நேரடியா வந்துருது இல்ல?
0: அது நேரடியா வந்துருதா? என்ன பாட்டு தெரியல, நீங்களே சொல்லுங்க. நன்றி சார், அதுக்கும் நன்றி சொல்றாரு. வணக்கம் ரெயின்போ.
3: சென்னை ஹேமா சார்.
0: ஹேமா மேடம், சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். எழுத முடியாத போர்டு கேட்டீங்களே?
0: ஆமா, எழுத முடியாத போர்டு.
3: போர்டு எப்படி எழுதும்? சாக்கு தானே
0: சார். அட அட அட அட, 4:19 வெயில் இன்னும் அங்க அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிமிடியில சரி, அடுத்தது
3: அதுதான். அவ்வளவுதான் சார், எனக்கு சொல்ல தெரியாது சார்.
0: கேள்வி கேட்டா திருப்பி கேள்வியே கேக்குறது. ஓகே, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். எழுத முடியாத போர்டு, ஸ்கேட்டிங் போர்டு நீங்க சொல்லலாம், கபோர்டுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச கடிஜோக்க என்கிட்ட சொல்லி, எனக்கு தெரிஞ்ச கடிஜோக்க நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 298-6-00-38 அப்படி இல்லைன்னா 2952-0554 எண்களையும் நீங்கள் கால் பண்ணலாம். ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு லைன் கிடச்சிரும். ஐயா, இங்கே பெரியமாக்கு ட்ரை பண்ணேன் சார், வரமாட்டேங்குன்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா? 4:20 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம ஃபன் பண்ணலாமா தான் கேட்டிருக்கோம். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதல்.
4: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு, நம்பர் ஒன் திடமரசி.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விஜயோட இவர்கள் உதித் நாராயணன், சௌமியா ராவ், அதுக்கப்புறம் பிரேம்ஜி அமரன் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு தூள் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். எல்லாம் ஓகே. இதுல பிரேம்ஜி அமரன் எங்க பண்ணார் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஐவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது பிரேம்ஜி அமரன் தான். 4:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101 அப்படி நல்லா ஃபன் பண்ணலாமா கேட்டுறீங்க. நிகழ்ச்சியில் வந்து செம்ம ஜாலியாக நம்ம வந்து கடிஜோக் சொல்லி பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி விளையாண்டு இருக்கும்போது அடுத்த நேரம் யார் வந்து மாட்டுறாங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. நான் மாட்டுறேன், அவர் மாட்டான்னு தெரியல. யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
1: நான் ஒரு கடி கேட்கவா சார்?
0: கேட்டுருங்க கேட்டுருங்க.
1: உங்க வீட்டில் அதிகமாக பொது தொல்லை இருந்தா தவிர்க்க என்ன சார் வழி?
0: புரியல, உங்க வீட்டுல
1: கொசு தொல்லை அதிகமா இருந்தா தவிர்க்க என்ன வழி சார்?
0: அது ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க சார், இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் என்ன பண்ணணுமா, கொசுவை புடிச்சு, கொசு என்னது
1: கடிஜோக்க சொல்லுங்க சார்.
0: அதான் கொசுவை புடிச்சு கொசுவோட வாயில அந்த மருந்தை தடவி வச்சிடணுமா, அது வந்து
1: கடிக்காதான்.
0: அட்ரஸ் கொடுக்காம இருந்தா போதுமா? எப்படி உங்க வாயாலே வர வச்சேன் பாத்தீங்களா?

0: இதுதான் என்னுடைய டாலன்ட்.
1: சரி
0: சரி ஓகே சொல்லுங்க.
1: நாலு பேர் கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எதுவுமே அடிபடல.
0: ஏன் ஏன்னா கத்தியால சண்டை போடுறாங்க, வெட்டிக்கிறாங்க அப்படியா?
1: இல்ல இல்ல, கத்தி கத்தி சண்டை போடுறாங்க,
0: கத்தி கத்தி சண்டை போடுறாங்க, அதனால அடிபடல. ஓகே, தூரத்துல இருந்து கத்திக்கிறாங்க. சரி ஓகே சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க சார். கேக்குதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? சங்கர் பேசுறீங்களா? சரி ஓகே சார், எங்க இருந்து பேசுறீங்க சங்கர் சார்? உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என் வாய்ஸ் எனக்கே கேக்குது. தண்டையார்பேட்டில இருந்து பேசுறீங்க. ஓகே சங்கர் சார், உங்களுக்கு என்ன கேள்வினா, சாப்பிட முடியாத ஒரு பன், அது என்ன பன்?
2: சாப்பிட முடியாத பன்.
0: ஆமா, சாப்பிட முடியாத பன். இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது, அது என்ன பண்ணு? யோசிச்சுட்டே இருக்கீங்களா? பொறுமையா வந்துடுவா, தண்டையார்பேட்டைக்கு பஸ் பிடிச்சி வந்துடுறேன். டோல்கேட் போற பஸ்ல ஏறி
2: பண்றேன்.
0: மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்ணதுக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இல்ல இனிமே நாங்க உங்களுக்கு கேட்டு திறந்து விட்டுருக்கோம், நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க்
2: யூ,
0: கண்டிப்பா சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரதி பாலாஜி பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க ரதி பாலாஜி. ரிப்பன். அட அட அட, சரி நீங்க என்ன கேச்சிருக்கீங்க சொல்லு கேளுங்க.
3: அப்புறம் நண்பன்.
0: நண்பன், ஓகே.
3: நான் வந்து கேக்குறேன்,
0: நண்பன் படம் ஹிந்தியில என்ன பேர்ல வந்துச்சு அத சொல்லுங்க.
3: நம்ம என்ன சொன்னீங்க?
0: நண்பன் படம் ஹிந்தியில என்ன பேர்ல வந்துச்சு? சரி
3: இல்ல, நான் சொல்றேன் மூணு ஜோக்கு. உபயோகப்படுத்த முடியாத பை ரெண்டு.
0: உபயோகப்படுத்த முடியாத பை ரெண்டு, தொப்பை இல்லையா? இன்னொன்னு என்ன?
3: விவசாயிகளுக்கு பிடித்த பை ஒண்ணு இருக்குது.
0: விவசாயிகளுக்கு பிடித்த ஒரு பை இருக்குதா? மஞ்ச பை இல்ல, என்ன இது? வயசான நம்பர் ஒண்ணு இருக்குது. இல்ல சார், தெரியல சார், தெரியல சார், மறந்துட்ட சார், யோசிக்க முடியல. வயசான நம்பர் 40. ஓகே, அப்படி வரீங்களா? விவசாயி பிடிச்ச பை கலப்பை. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. என்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு வாரம் கழிச்சு இதே ஜோக்கா நான் திருப்பி கேட்பேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்து ரதிபாலா ஜோக் சொல்லிட்டு போறாரு. இதே மாதிரிதான் நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய ஜோக்கை வந்து சொல்லணும். 2 9 8 6 0 0 3 8 அப்படின்னா இந்த நம்பர் எனக்கு வந்து ஃபேன்சி நம்பர் மாதிரி தெரியலங்க, வேற நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோன்ட் வரி. 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கடி ஜோக்கை சொல்லி கடிக்கடினு கடிக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் சொல்கிறேன்.

0: நாலு மணி 30 நிமிஷத்துக்கு அடுத்ததான் நம்ம கூட ஜாயின் பண்ற நேயர் கடிஜோக்கு யார் சொல்ல போறா பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. கிழக்கு தாம்பர் ராஜேகர் சார். சார், ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்களா சார்? ஒருத்தர் பேர் பாக்கல, இன்னொருத்தர் பேர் கேக்கல சார். புரியுதா?
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஓகே, என்ன கடை சொல்லி சொல்லிருக்கீங்க?
0: சரி, நீங்க சொல்லுங்க. கடிஜோக்கு
1: தலைக்கு மேல சுத்தி எது சார்?
0: தலைக்கு மேல சுத்துறது ஃபேனா சார்?
1: தலைக்கு உள்ள சுத்துறது எது சார்?
0: தலைக்கு உள்ள சுத்துறது எது சார்? தலை சுத்தல் சார்.
1: இல்ல சார்.
0: இல்லையா? வேற என்ன?
1: கடிஜோக்கு தேங்க்யூ சார்.
0: இல்ல சொல்லுங்க.
1: தெரியல.

0: வேற லெவல்ல கொண்டு போறீங்க, நீங்க போங்க. தலைக்கு உள்ள சுத்துறது எது தெரியாது, ஆன்சரை கண்டுபிடிக்கிட்டு. ஓகே, நன்றி, வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க.
1: ஒரு விலங்குக்கு பிடிச்ச கணக்கு ஒண்ணு இருக்கு.
0: ஒரு விலங்குக்கு பிடிச்ச கணக்கு ஒண்ணு இருக்கா? எந்த விலங்குன்னு சொன்னீங்கன்னா கணக்க சொல்லலாமா இல்ல கணக்கு
1: சொல்லலாம்? இங்கிலீஷ்லங்க, அந்த கணக்கு இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
0: எலிஃபண்டா?
1: எலிஃபண்ட்ல எங்க வருது கணக்கு? வருது
0: எலிஃபண்ட்ல கணக்கு வரல. சோ இங்க இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கேக்கணும்.
1: கேளுங்க.
0: அங்க பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்காங்க. பிடிச்ச கணக்கு, ஆக்சுவலா இது கணக்குன்னு டைரக்டா இவங்க சொன்னது தப்பு. கணிதத்துல அது ஒரு வகையா? என்னமோ வர விடுங்க, ஃபெயிலான பையனுக்கு தெரியாது அதெல்லாம். வணக்கம் ரெயின்போ.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: நண்பருக்கு மாலை, மாலை வணக்கம் சொல்லுங்க.
2: அடையாளம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: சூப்பரா இருக்குது.
0: அப்படியா
2: சார்? நண்பர் சொன்னார சார்.
0: இன்னும் சொல்லலையா? அவரு
2: தலையை சுத்திருந்து சொல்றாரு சார். தலைவலி சார் அது.
0: தலையை தலைக்குள்ள தலைவலியா? சோம்பேறித்தனமா இருப்பான். ஆறாவது படிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஜோக் எல்லாத்தையும் இப்ப வந்து கேக்குறீங்க, அதனாலதான். நன்றி, வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சொல்லுங்க மேடம், யார் பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. ஓகே,
1: நீங்க ஒரு காமெடி பண்ணீங்க. இப்ப அந்த கொசுவ புடிச்சு கொசு வாயில வந்து மருந்து வைக்க சொன்னீங்கல்ல?
0: ஆமா ஆமா,
1: அது நிஜமா சம காமெடியா இருந்தது.
0: அப்படியா? சரி, ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நைட்டு.
1: ஆமா, இங்க பண்ணலாம்.
0: கொசுவ பூடிச்சி மருந்த எடுத்து வாயை அடைக்கிற உலகம், வாயை அடைக்கிற வனஜா
1: அப்படின்ட்டு. கேட்கட்டுமா?
0: கேளுங்க.
1: ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போறாங்க சார்.
0: ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போறாங்க. ஓகே,
1: நாலாயிரத்தி சாப்பிடுறாங்க.
0: நாலு இட்லி சாப்பிடுறாங்களா?
1: நாலு
0: இட்லி சாப்பிடுறாங்க. ஓகே,
1: அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரியா?
0: ஆகாம என்ன பண்ணு, அவங்க சாப்பிட்டதா நாலு நாலு இட்லி ஆச்சே, அன்னைக்கு போட்ட இட்லி இல்லையே. அதான் நாலு நாலு இட்லியே சாப்பிட்டாங்களே, அன்னைக்கு போட்ட இட்லி இல்லையே. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப டல் ஆயிடுவாங்க, அவங்க சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டாங்க, அது என்ன
1: ஸ்நாக்ஸ்
0: தெரியலையா? சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அடுத்த நேரத்துக்கு கேப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். இப்போ
0: மிஸ் பண்றீங்களா?
3: ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி அடிக்கடி வருவோம், பேசுவோம்.
0: மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மின் அப்படின்னு பாட்டு கேளுங்க.
3: ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாசாக்குறா. ஆனா உங்களை மிஸ் பண்றேன் சார். சரி சார்.
0: அதான், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப சோம்பேறியா ஆயிடுவோம், டல்லா இருப்போம், அது என்ன ஸ்நாக்ஸ்? ஆமா, சாப்பிட்டாலே சோம்பேறியா தான் ஆகும்ங்கறீங்களா? சரி, நீங்க என்ன கேட்க வந்தீங்களோ கேளுங்க.
3: நான் கேக்குறேமா, ஆடுவான் பாடுவான், உட்கார்ந்த இடத்துல இருப்பான், அவன் யார்?
0: ஆடுவான் பாடுவான் ஆனால் உட்கார்ந்த இடத்திலே இருப்பான், அவன் யார்? அவன் தான் ரேடியோ.
3: ரேடியோ? அப்புறம்

0: பேசுமா, நீ பாக்குறியா
1: டிவியா?
0: சார் அது டிவி தான் சார்.
2: டிவி
0: நீ சொல்லு சொல்லு, கொஞ்சம் சொல்ல சார். நான் அடுத்த வாட்டி வந்தீங்க நான் சொல்லுவேன், அது சொல்லுங்கன்னு.
1: ஓகே, அடுத்த வாட்டி வாங்க, நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன். ஓகே டீல், சரியா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கடி ஜோக்கை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298600038 2952055454 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. அடுத்தா நம்ம வந்து உதித் நாராயண் சுஜாதா பாண்ட பாட்டு கேட்க போகிறோம். ரன் படத்துக்காக யுகபாரதியோட வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: பருவாயில்லை பருவாயில்லை அப்படிங்கிறாரு. ஆமா, சின்ன வயசு நிறைய பருவம் இருந்துச்சு, இப்ப அவ்வளவு பருவெல்லாம் கிடையாது, என்ன வயசாயிருச்சு அப்படிங்கறதுனால. உதித் நாராயண் அப்படிதான் பாடுவார், வேற ஒன்றும் பண்ண முடியாது. 4:42 ஆகிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுருங்க. இந்த நிகழ்ச்சியில் கடி ஜோக் சொல்லி சமஞ்சல் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ 2986000038 அப்படி இல்லைனா 2952055544 ரெயின்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கடி ஜோக்கு சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க?
1: சோம்பேறி ஆயிடுவோம் அந்த ஸ்நாக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிகிறதா?
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: தபால்காரர் எப்படி விழுவாரா?
1: சார் போஸ்ட் விழுவாரா? இல்ல திடீர்னு தடுக்கி விழுந்துறாரு, எப்படி விழுவாரு? தபால் விழுந்துறாரா? சரி, தபால் இல்ல தபால், சரி ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. ஓகே, இதுக்கு போய் ஏன் சார் பதட்டப்படுறீங்க, சின்ன ஆபரேஷன் தான், நாங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியும் வெளியில வந்துட்டாங்க.
0: அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டா டாக்டர். ஓகே, பேஷண்ட். ஓகே, ஓகே, புரியுது சார். நிறைய ஆபரேஷன் சாப்பிட முடியாத, அது கேட்டுட்டேன், பிரஷ் பண்ண முடியாத பல்லு எந்த பல்லு? எந்த பல்லு பிரஷ் பண்ண முடியாது? ஓகே, நீங்க வந்து நீங்க யோசிங்க. சாம்பல். சாம்பலா, சரி, இது ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார், வணக்கம் ரெயின்போ.
1: நாங்களே இந்த மாதிரி தான் பாட்டு பாடி கேக்கு கேப்போம்.
0: என்ன நீங்க
1: 50-50 மார்க் சார், நம்ம ரெண்டு பேருக்கும்.
0: ஓகே சார், 50-50 மார்க் சார், டீல் சார்.
1: சோம்பல் நல்லா இருக்கு, சோம்பல் ஆன்சரும் நல்லா இருக்கு சார், எடுத்துக்கலாம் சார்.
3: ஓகே, நன்றி சார், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க மேடம், பிரஷ் பண்ண முடியாத பல்லு என்ன பல்லு மேடம்?
3: பிரஷ் பண்ண முடியாத பல்லு என்ன செங்கல்லு கூட?
0: செங்கல், அது கல்லு கிடையாது, பல்லு. நீங்க
3: அல்ல,
0: பல்லு.

0: நான் ஒண்ணு கேக்குறேன், எப்பொழுதுமே எழுதி கொண்டு இருக்கிற பறவை?
1: எப்பவுமே எழுதி கொண்டிருக்க பறவை பென் குயின்.
0: வெரி குட்.
1: முத முதல்ல டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லிருக்கேன், எனக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: சாப்பிடக்கூடிய டேபிள் எது?
1: சாப்பிடக்கூடிய டேபிளா? மறந்துட்டேன், சொல்லுங்க. நீங்களே
0: மறக்கல, நீங்க சொன்னதுக்கு சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு சொல்றேன்.
1: அப்படியா? சரி ஓகே. கப்பல்.
0: ஓஹோ, ரொம்ப ரொம்ப நல்லா பெரும் நல்லா இருக்குது சார். நான் சொன்னது வந்து வெஜிடபிள்.
1: வெஜிடபிளா? ஓகே சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பூனை?
2: சரியா
1: கேக்குறீங்க, சொல்லுங்க. சொல்லலாம், நீங்க வேணா சொல்லுங்க. காதல் படத்துல மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்றது இல்ல. அந்த பிரஷ் பண்ண முடியாத பல்லு என்னவோ அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க பரவாயில்ல. ஓகே, சோம்பல் ஒண்ணு, கப்பல் ஒண்ணு, சொதப்பல் ஒண்ணு, பூண்டு பல் ஒண்ணு, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். சரியா? ஓகே, இப்ப எதை கேள்வி வச்சிருக்கீங்களா?
2: அதாவது வடைய தூக்கி போட்டா காக்கா பிடிக்கும், காக்கா எடுக்கலன்னா?
1: காக்கா எடுக்கலன்னா மூச்சு கீழே விழுந்துரும் இல்லையா? வடைக்கு வடை மேல மண்ணு பிடிக்கும், எறும்பு பிடிக்குமா? எறும்பு பிடிக்காது, விழுந்ததுக்கு அப்புறம் எறும்பு அது மேல போய் ஏறும். எறும்பால எப்படி வடைய பிடிக்க முடியும்?
2: எப்படி இருந்தாலும் அங்க ரெண்டு நாள் இருந்தா எறும்பு கண்டிப்பா எடுத்துட்டு போயிடும்.
1: ரெண்டு நாள் இருந்தா எடுத்துட்டு போயிருங்க, அது கரெக்ட் தான், சின்ன சின்னதா சேர்ந்து தூக்கிட்டு போயிடும். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன் சார்.
1: பெரும்பூர்ல இருந்து வள்ளி பேசுறீங்களா? அருமையான கண்டுபிடிப்பு, சூப்பரா சொல்லிருக்கீங்க. அதுலதானே காட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அது காட்டு பூனை. சூப்பர், கிரியேட்டிவிட்டி.
3: நாலு
1: யானை போகுது,
3: நாலு யானை போகுது, மூணு யானை செருப்பு போட்டுக்குது, ஒரு யானை மட்டும் செப்பல் இல்லாத போதியா? அது
1: ஒரு யானை மட்டும் செப்பல், ரொம்ப ஏழ்மையான யானை இல்லையா?
3: இல்ல, அந்த யானை மாலை போடுது.
1: அந்த யானை மாலை போட்டுருக்குதா? ஓகே,
3: மூணு யானை படி வழியா ஏறுது பஸ்ல.
1: சரி,
3: ஒரு யானை மட்டும் ஜன்னல் வழியா ஏறுதியா? அது
1: என்னடா இது, வித்தியாசமா இருக்கு. சீட்டு போடுதா ஜன்னல் வழிய? ஏறிடுச்சுன்னு சொல்றீங்களா நீங்க?
3: அது படிதாண்டா பத்தினியா? அது
1: படிதாண்டா பத்தினியா? அது
4: நீங்க
1: உங்களுக்கு கேள்வி கேக்கணுமா? உருக்க முடியாத நெய் அது.
4: உருக்க முடியாத
1: நெய்? நெய் நெய் நெய் நெய் நெய் ஊத்துங்கோ அப்படின்னு கில்லி படத்துல அவர் சொல்லுவார்ல விஜய்க்கு முன்னாடி, அந்த நெய் தான். நெய்
4: உருக்க முடியாத நெய், குடுங்களேன்.
1: குழு குடுக்கணுமா? நம்ம இடத்துல இங்கே இருக்கு, உங்க ஊருக்கு பக்கத்துலயே அது இருக்கு. உங்க ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல அந்த ஊருக்கு நீங்க வந்துடலாம். இதுக்கு மேல ஆன்சரே சொல்லிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.
4: சரி, நான் உங்ககிட்ட
1: கேக்குறேன்,
4: ஈஸியான கேள்விதான், பதில் சொல்லிடுவீங்க. ஒரு கடைக்காரரு ஒரு கடை திறப்பு விழாவுக்கு ஒரு காயை எடுத்துட்டு போறாரு.

0: அது என்ன காய்?
1: கடை திறப்பு விழாவுக்கு ஒரு காய் எடுத்துட்டு போறாரா?
0: அது என்ன காய்?
1: பீர்க்கங்காயா?
0: இல்ல,
1: அவரைக்காய். வணக்கம் சார். ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க சார். நீங்க யாரு? உங்க பேர் சொல்லுங்க சார். வியாசர்பாடி என்ன தெரியுது? தப்பான ஒரு ஆள்கிட்ட நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க.
2: வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபு ராஜபுரம் முகமது இக்பால்.
1: பாபு ராஜபுரம் முகமது இக்பாலா?
2: எஸ் சார்.
1: ஓகே சார்,
2: இல்ல இருக்கேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சௌரியமா இருக்கும். ஃபண்ட் பண்ணலாமா?
1: என்ன சார், புரியல.
2: ஃபண்ட் பண்ணலாமா தான பிறகு நம்ம?
1: ஆமா சார், ஆமா சார், அதான் சார். உருக்க முடியாத நெய் எதுன்னு கேட்டேன் சார்.
2: உருக்க முடியாத நெய்? உருக்க முடியாத நெய் வந்து தெரியல சார்.
1: சரி, ஓகே, நீங்க கேளுங்க. அதாவது
2: அதாவது என்னன்னா, போயிட்டு இருக்காருங்க. அதாவது ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஆடு மாடுலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு சார்
1: கட்டுனா? கட்டுனா விழுந்துடும்னா? சரி, கட்டலன்னா தானே விழும். ஆடு மாடையா?
2: ஆடு மாடை, ஆடு மாடை கட்டக்கூடாது. அந்த பந்தல்ல வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க.
1: வாழையை சாப்பிட்டோம்னா?
2: இல்ல இல்ல
1: இல்லையா?
2: ஆமா.
1: சரி சொல்லுங்க, எனக்கு தெரியல.
2: ஆயிரங்காலத்து
1: பயிர் சூப்பர் சார். நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம் சார். ஓகே, நான் கேட்டதுக்கான ஆன்சர் வந்து சென்னை. ஓகே சார், நன்றி. ஓகே, இது வரைக்கும் கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் இதே மாதிரி நிகழ்ச்சியில் சம்பந்தாலே நம்ம மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசலாம். ஓகேவா? இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா உங்களுக்காக வந்து உதித் நாராயணன் பாடின பாட்டு. இந்த பாட்டு கிடையாது சார், உதித் நாராயணன் அப்படின்ற பாருங்க. சுகேந்தர் சிங் பாடின பாட்டு. ரெண்டு பேரும் வாய்ஸும் அடிக்கடி குழப்பிக்கும்ல, ஆனால் குழப்பிக்க கூடாது, கிளியராக இருக்கணும். ரஞ்சனியை இவங்களும் சேர்ந்து பாட்டுருக்காங்க. அறிவுமதியோட வரிகளில் கீதப்பிரியனுடைய இசையில் வந்துகிட்டு இருக்கு. மன்னவர் சின்னவர் படத்துலேருந்து இதோட நான் வந்து இங்கிருந்து சுட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து போயிடும். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ் தெரியுமா? ஆர்ஜே ஆழ்னியோட வாய்ஸு. ஸோ அந்த இதை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 6 மணிக்கு 7 மணிக்கு அவங்க பேசுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ராஜா கருப்பசாமியோட இன்டர்வியூ இருக்குது. மிஸ்டர் விமல் எடுத்திருக்காரு, ஆர்ஜே விமல். அடுத்து 1 ஹவர் அதை நீங்கள் கேட்டு, அதாவது நம்ம மொதராத்திரி திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. சமஞ்சாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது அடுத்து 1 மணி நேரம் அவங்க நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆர்ஜே ஆழ்னி வந்து 7 மணிக்கு உங்களை தூங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் காவல்துறை

ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக லான் போல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிற விருந்தினர், அவருடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து சுயம்பரம், அவருடைய ஃபீச்சர் ஃபிலிம் வந்து மொதராத்திரி. அந்த செலிப்ரிட்டியை நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை வந்து யோசிப்போம், நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல், ஓ இன்டர்வியூவா, ஓகே வர்றேன் அப்படின்ட்டு உரையாடல் ரொம்ப பிடித்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால யார் கேட்டாலும் ஓகே வாங்க, உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணுமா, படம் பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு டே நைட்டு பார்க்காம, டேட் என்னன்னு தெரியாமல், படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் டேட் தெரியாமல் கேட்குறவங்கள்ட்டெல்லாம் தன்னுடைய கதை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நரேட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான், தமிழ் சினிமாவுக்கு அற்புதமாக வந்து கிடச்சிருக்கிறாரு. அந்த மொதராத்திரி படத்தோட இயக்குனர் ராஜா கருப்பசாமி அவர் கூட தான் நாம் உரையாடலை தொடர போகிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: அந்த முத்துசெல்வி கேரக்டர் அம்மாட்ட பயங்கரமாக கத்துற ஒரு இடம், அதே போல அந்த மேரேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து ஆடுற இடம், ரோட்ல கூட அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆட்டத்தை, எந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க கூட அந்த வேகத்தை நம்ம பார்க்க முடியாது. தான் மன இறுக்கத்தோட உச்சத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு காட்சி, வசனங்களை தாண்டி இப்படி ஒரு இடமா அப்படின்னு. இந்த ரெண்டு இடமும் நீங்க எழுதும் போது எப்படி இருந்தது?
2: டான்ஸ் அது வந்துட்டு எழுதும் போது எனக்கு மட்டும்தான் அதில் நம்பிக்கை இருந்துச்சு. என் டீமுக்கும் சரி, என்னோடய டிரெக்ஷன் டீமுக்கு, டிஓபி டீமுக்கு, எல்லாருக்குமே வந்துட்டு அது எப்படி அவள் ஏன் டான்ஸ் ஆட போகிறா, அவள் டான்ஸ் ஆடுறதுக்கு இதுவே இல்லை, அவள் மண்டைக்குள்ள இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்றது இருந்துச்சு. அந்த இது படிச்சுட்டு அனுஷ்மா கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த சீன் படிச்சுட்டு அவங்க எப்படி இது எழுதினீங்க அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன், இல்லை நானும் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்னா நம்ம போட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒன்று இல்லைங்க, நானும் அதுதான் பண்ணுவேன். பாட்டுக்கு போயிட்டு இந்த சீக்வன்ஸ் எடுக்கிற வரைக்கும் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது, எப்படி ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் எனக்கும் அனுஷ்மாக்கும் மட்டுமே தான் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அழுத்தத்தில் இருக்க நிறைய பேர் பண்ணுறது, உலகமே அழுத்தத்துலாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்பேஸ் இல்லாமல் இருப்பாங்கல்ல, தனியாக நம்ம மட்டும் இருக்கும்போது ஆடி பார்க்குறது, பாத்ரூம் சிங்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீன், அப்புறம் அந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த ஒரு அது கத்தல்னு சொல்கிறதா கதல்னு சொல்கிறதான்னு தெரில. நான் சின்ன வயசில் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சண்டை வர்றப்போ அதனுடைய தாக்கம் தான் அது. அப்பா மட்டும் கிடையாது, அப்பா அம்மா மட்டும் கிடையாது, பக்கத்து வீட்டில் ஒரு பாய் அத்தை இருந்தாங்க, அவங்க சண்டை போடுறது ஆகட்டும், அவங்க பேசினா கேட்க கூட யாரும் ரெடியாக இல்லை இல்லை. ஸோ கத்துறது மட்டும் தான் அவங்களுக்கு பதிலாக இருந்துச்சு.
1: பாண்டை கிரியேட் பண்ணுறது கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருமே ஏதோ ஒரு 100 நாள் வந்து சேர்ந்து பேசி பழகின ஆட்கள் மாதிரி இருந்துச்சு. அவங்க டீ குடிக்கிறதோ இல்லைங்கிறதோ அவங்களுக்குள்ள இருந்த நெருக்கம் உருவாகுது இல்லை, அது எப்படி உருவாக்குனீங்க?
2: அது வந்துட்டு நாங்கள் இப்போ ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 மாதம் முன்னாடி ரிகர்சல் ரீடிங்லாம் பண்ணோம். இல்லையே என்னென்ன எல்லாம் எல்லோரும் ஜெல் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ரியல் பேர் அவங்க யாருக்கும் சில பேர் தெரியாது, கேரக்டர் பேர் அத்தை சித்தி இப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும். நாங்கள் ரெண்டு கேங்குமே அப்படி பிரித்து பிரித்து தான் பண்ணோம். நாங்கள் மொதல் எல்லோரையும் ஷூட் பண்ண சீக்வன்ஸே வந்துட்டு அந்த கல்யாண சீக்வன்ஸ் தான். ஆம்பளைங்க

0: தண்ணி அடிக்கிற சீக்வன்ஸ் தனியாக ஒன்று பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் கூடினது அந்த கல்யாண மண்டபம் சீன். ஸோ மண்டபம் சீன் வரும்போதே அவங்களுக்கு அவங்க ஆம்பியன்ஸாக அதுக்குள்ளே செட் ஆகிட்டாங்க, சொந்தக்காரங்களாகவே மாறிட்டாங்க. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்றதுக்குள்ளேயே அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அந்த மாதிரி வம்பிழுத்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்குமே இப்போ அப்துல் கேரக்டர் அந்த மச்சான் கேரக்டர் அவர் பண்ணும்போதும் அவர் ரியலாகவே அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் தான், ரொம்ப தன்மையான மனுஷன், ரொம்ப ஸ்வீட்டான மனுஷன், க்யூட்டான மனுஷன். ஸோ அவர்கிட்டருந்து இந்த கதாபாத்திரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது இருக்குல்ல, அவர் கொஞ்சம் கூட பண்ணாலும் கம்மி பண்ணாலும் இல்லை நீங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள் அந்தளவு டைரக்ஷன் தான் மற்றபடி அது அவர்கிட்டே இருந்தது. பக்ஸனை கிட்ட போகும்போது பக்ஸனை ரியலாக அப்படி ரொம்ப இரிட்டேட்டான கேரக்டர் கிடையாது, ஆனால் அவர்கிட்ட அதை புரிய அவருக்கு கொஞ்சம் கொடுத்தோன்னா அவர் நமக்கு நமக்கு ஒன்று கொடுத்தோன்னா அவர் அஞ்சு கொடுப்பார். ஸோ அது அதுவாகட்டும், வெங்கடேஷன் அந்த வாழ்க்கையில் இருந்தவர், இப்போ லேடிஸ் எல்லாருமே கூட அந்தந்த வாழ்க்கையில் இருந்தவங்கன்றதுனால அவங்களுக்கு தேவை கரெக்டாக அவங்க அப்படி இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க அப்படி இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
1: நேர்களே தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க ஆர்ஜே விமல்.

0: நேர்களே, முதராத்திரி படத்தோட இயக்குனர் ராஜா கருப்புசாமி அவர் கூட தான் நம்ம உரையாடல தொடர போறோம்.
1: தொடர்ந்து பேசலாம்.
0: இதுல நம்ம பார்க்காத முகங்கள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் இருக்காருல, அவர் வந்து அத்தை அத்தை அத்தைன்னு அடி பின்னதுக்கு அப்புறம் அத்தை இந்த லெட்டரை கொடுத்துச்சுன்னு சொல்ல இடம் இருக்கலாம். காது குத்து எனக்கு இல்ல, உனக்குதான் கல்யாணம் அப்படின்னு சொல்ற இடம் இருக்கலாம். சைல்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எப்படின்னா சோசியல் மீடியால இருந்து எடுத்தோம், இல்ல அந்த ப்ராஜெக்ட் பார்த்து எடுத்தோம் அப்படிம்பாங்க. பட் இதுல சப் கேரக்டர்ஸும் சரி, நான் உதாரணமா அந்த சிறுவர் அவரை சொன்னேன், அவங்க எல்லாருமே நேர்த்தியா பண்றாங்கல்ல. இந்த லென்ஸுக்கு பழகுனவங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த படத்தின் மூலமா தான் ஸ்டார்டே பண்றாங்க கரியர். அவங்கள எப்படி ரெடி பண்ணீங்க?
2: அவங்களுக்கும் சேம் அதேதான், குழந்தைங்கிட்டையும் கொஞ்சம் வயசானவங்ககிட்டையும் வேலை வாங்குறதுன்றது அவங்க பண்ண விட்டு நம்ம அதுலேருந்து எதையும் எடுத்துக்கிறது தான். மற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் அவன் கிடையாது. அவன் புதுசாக இருந்தாலுமே அவன் சூப்பராக டப்பிங்லாம் அவன் இப்படி முடிச்சிட்டான், எங்களுக்கு அதிசயமாக இருந்துச்சு. நம்ம ரோட்டில் போய் சில சிலதெல்லாம் வந்து நாங்கள் ரோட்டில் ஏதாவது நின்று பேசிக்கிட்டு இருப்போம், நடிக்கிறீங்களான் கேட்டுருச்சு. சில பேர் அப்படியெல்லாம் நாங்கள் உள்ளே கொண்டு வரதெல்லாம் ட்ரை பண்ணிடணும். அவங்க ஃபேஸ் நல்லா இருக்கா, அவங்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கா, அந்த பர்சனாகவே சில பேர் யூனிக்காக இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் ட்ரை பண்ணது தான். ஒருத்தவங்கலாம் வந்து நாங்கள் கோயில்பட்டில் ஆடிஷன் பண்ணுவோம், சும்மா வந்தவங்க அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஒரு இதில் இப்போ ஒன் ஆஃப் தி ஃபேமிலி லேடிஸாக வருவாங்க. நான் தான் நிறைய சொல்கிற மாதிரி நம்ம கதையை ட்ரூவாக ரொம்ப மனசார எழுதணும்னா கதையே எடுத்துக்குது. நம்ம இது சூப்பர்ஃபிஷியலாக சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையிலே ஒரு கதை தனக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்குது. எந்த நேரத்தில் அதை சொல்லணும், எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகணும் முதற்கொண்டு, எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை முதற்கொண்டு கதையே எடுத்துக்குது.
0: கெவின்னு ஒரு படம்,
2: ஆமாம்,
0: கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஒரு இதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் வருவாரு. அது எப்படின்னா, நீங்க இந்த படத்துக்கு அமையறாங்க அப்படின்னப்போ அந்த மண்ணின் முகமா ஒண்ணு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி இந்த படத்துல இருந்த எல்லாருமே சரி, ரியல் இதுல எதுவுமே வந்து போய் தேடி கூட்டு வந்த ஆட்கள் மாதிரி இல்ல, அங்க இருந்தவங்களும் இவங்க ஷூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. குலதெய்வ கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரொம்ப நான் கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் போறேன் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ற இடங்களும் இருக்கலாம். ஆனா இல்ல, இதை வச்சுதான் நான் போறேன் அப்படிங்கிறப்ப அதற்கான ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். இதை உள்ள வச்சதுக்கான இடம், இதற்கான ரிசர்ச்.
2: இது படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு பூசாரிட்டிருந்து ஆரம்பிக்கணுன்றது டிராஃப்ட்ல இருந்தது தான். ஊரே ஒதுக்கி வச்ச ஒரு கோவில் அப்படிதான் ஆரம்பிக்கணுன்றது அப்போ எழுதின புதுசுல ஏதோ ஒரு தாட்ல எழுதிட்டேன். அது ஏன்ற எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் எழுதுனதுக்கப்புறம் அதை பற்றின தேடல் போகும்போது அதை பற்றி நம்ம சி நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதுலாம் செகண்டரி. ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லைன்றதுனால ஒரு விஷயம் வந்துட்டு தப்பு நடது, அதையும் நம்பி மனசார கும்பிடுறவங்க இருக்காங்க.
0: முதராத்திரி அப்படிங்கிற ஒரு பவுண்ட் எழுதி முடிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும், தேடணும், ரீட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததா?
2: இல்லை, அதான் நம்ம எழுத ஆரம்பிக்க முன்னாடியே சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கதை எழுதுக்கு முன்னாடி 2017லேருந்தே அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது பற்றின தேடல், கதை எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி படித்த எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்குது, படித்த எல்லாமே நமக்கு அதெல்லாம் தேரியாக இருக்குது. கதை எழுதிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நிப்பாட்டு வேறு கதையில் ஏதோ ஒரு சீன் தோணும், நான் இதை நிப்பாட்டு அதை போய் எழுதிட்டு இருப்பேன். அந்த சீன் ஒர்க் அவுட் பண்ணுமா திருப்பி இந்த கதைக்கு ஒரு ஞாபகம் வரும். திரைக்கதை எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது எப்போ வேணால் வரும், எப்படி வேணால் வரும்.
0: சேத்தன் அவரோட வாய்ஸ் வந்து அந்த டோன் வந்து அவ்வளோ மண்ணுக்கான குரலாக இருக்கும் எல்லா படங்கள்லையுமே. அவரோட அந்த டோன் வந்து பக்ஸ் அவருடைய டோன்ல வந்து நிறைய மாடுலேஷன் வெரைட்டி நம்ம பார்க்க முடியும். எங்கேயாவது ஒரு இடத்துல சேத்தனோட இதை வந்து பக்ஸ் டீம், பக்ஸோட ரோல வந்து சேத்தன் டீம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததா?
2: இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த தாட் இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, ஆக்சுவலாக சேத்தன் சார்ட்ட போய் கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு தேவதேசன் மேம் தான் பேசுறது யூஸ் பண்ண தான் போயிருந்தோம், அவங்க அம்மா கேட்டிருக்கலன்னு. அப்புறம் சேத்தன் சார் கேட்டோம், சேத்தன் சார் கேட்டோன்னே சேத்தன் சார் கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு ராஜா, நான் அப்போ அந்த அந்த சித்தப்பா கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னாரு. பக்ஸனன் மைண்டில் இருக்கா நான் கதை சொல்லலை, இல்லைன்னா நான் இல்லை சார் அந்த பக்ஸனனுக்கு வச்சிருக்கேன், நீங்கள் இதுதான் சார் கரெக்டாக இருக்கும் பூசாரி கேரக்டர் நேராஜா அப்படின்னாரு. பக்ஸனன் போய் கதை சொன்னோன்னே பக்ஸனை வந்துட்டு பூசாரி கேரக்டர் நான்
0: பண்ணுறேன்னாரு.
2: இல்லைண்ணா எனக்கு நான் அந்த பூசாரி கேரக்டர் சேத்தன் சார் கொடுத்துட்டேன் என்ன ராஜா அப்படின்னு அவரும் சொன்னார். அவங்க ரெண்டு பேருக்கும் அப்போது அப்போது கேரக்டர் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் படம் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்

சொன்னாரு பக்ஸ் தான் கரெக்ட் அதுக்குன்னு. பக்ஸ் என்ன சொன்னார், அவர் பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்க முடியாது, அவர் தான் அந்த கேரக்டருக்கு உரித்தானது அவர் தான். இதெல்லாம் அதான் சொல்லலை, அந்த கதை அதுவே எடுத்துக்கும். இது ரெண்டு கேரக்டரும் ரியல் லைஃப்பில் பார்த்தவங்க தான், இதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ரியல் லைஃப்பில் பார்த்தவங்க தான். மேபி மாற்றி தான் இன்னும் கூட ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் அதையும் சேனல் அதையும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பூசாரி வந்து இந்த உருவத்தில் இருக்கணும், இந்த மாதிரி பேசணும்,

0: ஒரு சில வார்த்தைகள் நம்ம ரொம்ப கூர்ந்து செகண்ட் டைம் படம் பாக்குறோம் அப்படின்ட்டு போகும்போது கூட ஒரு சில வார்த்தையை உள்ள கேட்க முடியல. ஏன்னா அவ என் வாழ்க்கையில என்னவா இருந்தா, அவ இதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போனா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. இப்போ ஒரு பிளாஷ்பேக் போறோம், அங்க இன்னொரு ஹீரோயின் அப்படிங்கும் போது இன்னும் ஆடியன்ஸ்க்கான ஒரு இது இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம், இத நரேஷன்ல போகலாம் அப்படிங்கறது எப்படி முடிவெடுத்தீங்க?
1: அது ஒரு ரைட்டிங் சேலஞ்ச் தான். ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல பிளாஷ்பேக்ன்றத கட் பண்ணோம்னா ஒரு ஒரு எமோஷன் ஜம்ப் ஒன்று இருக்கும், டக்குன்னு போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அது இல்லாமல் பண்ணுன்ற ஒரு ஒரு தாட்டும் இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ நிர்மலான்ற ஒரு பேர் மட்டுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு. அந்த நிர்மலான்ற பேர் ஒரு ஒரு ஆண் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நிர்மலாக இருந்திருப்பாள். ஏன் எப்பயும் நினச்சி நம்ம ஒன்று அவங்க விட்டு போயிருப்பாங்க, இல்லை நம்ம விட்டு வந்திருப்போம், இல்லை இறந்து போயிருப்பாங்க, ஏதோ ஒன்றும். அது அவங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டோம் ஒன்றதான். எனக்கு அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கைதி தான். கைதியில வந்துட்டு ஆட்டோ அந்த விஜயின்ற பேர், அவர் பேர் மட்டும் தான் சொல்லுவார்.
0: நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: இருந்தாலும் இது ஹைலைட்டாக சூப்பராக வந்துச்சு. இது எழுதும்போது எப்படி இருந்தது?
1: எழுதும்போது சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. சேலஞ்சிங்காக தான் ரொம்ப ரஷ் ரஷ் எழுதுனது தான். ஏன்னா இந்த குடும்பம் இது எல்லாமே ஒரு குடும்ப பிரச்சனை. இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்படாத ஒருத்தரும் இதில் பாதிக்கப்படும்ன்றதுமே அது இவன் யார் கோமாயின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இது இதுக்கு சம்மந்தமெல்லாம் வேறு யார் வரலான்றப்போ வீட்டில் பேசிக்கிட்டுமோ இந்த மாதிரி ஒரு கட்டில் வர்றதுக்கு ஏதோ ஒரு மதம் தெரியும் பாயோ கட்டில் வர்றதுக்கு டைம் ஆச்சுனாங்க. ஸோ அதுதான் அந்த டைம் ஆச்சுன்றதை நான் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆன மாதிரி மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். அவங்களுக்கு வர அவங்க உள்ளே வர முடியலன்னா எதனாலலாம் வர முடியல அப்படின்றது மட்டுமே தான் சேலஞ்சிங். பட் ஆனால் அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு.
0: எழுதும்போது இது வந்து கட்டு இப்படி போகிறோம், இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவர் ரெடி ஆகிறதுக்கு யோசிக்கிறது, அங்கே வந்து அனிஷ்மா வந்து அவங்களோட லவ்வர்கிட்ட வந்து நீ எப்போ வர்ற அப்படிங்கிறது, இது நடக்காது நடக்கவே நடக்காது இப்படிங்கிற போகிற இடம், அதே ஒரு இடம் வந்து என்னடி சொல்கிற, இது வந்து ரைட்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எடிட்டில் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பார்க்க வேண்டியது இருக்கும், ஐ மீன் கட்டு போகிறதுன்ட்டுன்னு. ஆனால் நடிக்கிறவங்களை விட பார்க்குறவங்களுக்கு தான் அது வந்து ரியலைஸ் ஆகும். அதை ரைட்டிங்கில் எப்படி கொண்டு வந்தீங்க?
1: நம்மளை எது எக்ஸைட் ஆகுதுன்றதோட இதுதான். இப்போது பையனுக்கு இந்த கல்யாணத்தில் முத்து லவ் பண்ணிருக்கலாம், என்டி சொல்லுத லவ் பண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, பிரச்சனை இதெல்லாம் எழுதிட்டு போது சரி இன்னும் என்டி சொல்லுத சொல்லுவோம். ஏன்னா சுற்றி எல்லாருக்கும் ஒரு டைலாக் கொடுக்கணுன்றது இருக்குல்ல, வெறும் டைலாக் கொடுக்கணும்னா அவங்க யாரும் சும்மா செட் ப்ராப்பர்ட்டே நிற்க வேணாம், அவங்களும் இந்த சீனுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகட்டும், அவங்களும் அந்த சீனை ட்ரை பண்ணி கொண்டு போகணுன்றப்போ அந்த ரிகர்சலில் அந்த என்டி சொல்லுத தேவி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் வர்ஷினி கேட்டாங்க, நான் என்னடி சொல்லுத சொல்லட்டுமா, நான் அவசர கொடுக்குமா நான் சொல்லுமா, அவங்க கேட்டாங்க சிவகா அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறைச்சு பார்த்து திருப்பி நீங்களுமே அவ சொன்னாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னா ரீடிங்ல டைம்ல ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் தான் ரீடிங் ரிகர்சல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம ஏன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது அவங்க அந்த டைம்ல ஒண்ணு தர்றது இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட்ல ஊற ஆரம்பிச்சிடும் இதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது நம்ம ஸ்கிரிப்ட்லயும் கொஞ்சம் ஏத்திட்டோம்னா அது ஈஸியாயிடும் ஷூட்டிங் ஸ்பாட்ல.
0: ரிஷிகாந்த் அழுற இடத்துல நோஸ் எல்லாம் முதற்கொண்டு அந்த வாட்டர் இதாகிற மாதிரி க்ளோஸ்அப் அந்த இதில் கவனிக்க முடியும். ஒரு ஆக்டர்கிட்ட அழுகிற சீன் அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்த படங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சட்டில் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம கவனிச்சிருப்போம். அதில் அந்த சட்டிலில் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு எமோஷ்னல் ஒன்று இருக்குது. இது இந்த மாதிரி சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டருக்கு நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுவீங்க, இது எனக்கு வேணும்னு?
1: இல்லை அந்த ஃபஸ்ட்டு நடித்து காட்டுவேன், அதிலே மோசமாக நடித்து காட்டிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பெயின் அவங்களுக்கு சொல்கிறது தான், அந்த ஏன் இப்படி எதனால் புலம்புறத கூட ஆடலன்னு சொல்கிறப்பெல்லாம் அவன் அந்த 5 வருஷம் எவ்வளோ புலம்பு ஆடலாமல் இருந்திருப்பான் அப்படின்றதாகட்டும், அவனுக்கும் ஆசை இருக்குன்றப்போ அவனுக்கு ஏன் அந்த ஆசை இருக்குது, செலவு பண்ண பிள்ளை செத்து போயிட்டு அதுக்கு நீ இவன் சாக முடியாதுல்ல, இவனும் அடுத்து நடந்து வரணும்ல, நான் என்ன பண்ணுறது, கடந்து வரணும்னு நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம் சில விஷயங்கள் பண்ணிட்டோம்னா சொசைட்டி நம்மளை இப்படி பார்த்துருமோ, அப்போ நம்ம உண்மையாக லவ் பண்ணலையோ, அவனுக்கு ஒரு கட்டமைப்பு அவனும் சோஷியல் சிஸ்டம்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் தானே, இதெல்லாம் பேச தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஓ இதுக்குள்ளே இந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கா, இந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கா, இப்போ செகண்ட் ஹாஃபில் ஹீரோயின் பேசவே மாட்டாங்க, ஏன் பேச முடியும், என்ன பேச முடியும் நீங்கள், அவங்க இல்லை நான் பேசவே வேணாமா, என்ன நீங்கள் என்ன பேசுவீங்க, விட்டுட்டு போயிட்டான், இந்த சீனில் என்ன பேசுவீங்க, ஷாக்காக நிற்கிறீங்க, இப்போ எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையான்னு ரிஷி சொல்கிற மருது சொல்கிறான், உனக்கு கல்யாணம் இஷ்டம் இல்லையா, அப்போ ஏன் நீ அப்பயே சொல்லி நீ கேட்குற நிலைமையில நீ இருக்கியா, ஆல்ரெடி ஒருத்தவங்க உன்னை விட்டு போயிருக்கான், வீட்டுக்கும் திருப்பி போக முடியாது, அம்மானாலும் பிரச்சனை, இவங்ககிட்ட நீ இப்போ கேள்வி கேட்குற நிலைமையில, அப்போ நீயுமே என்ன ஒரு வகையில் ஏமாற்றி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. இதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும், ஃபீட் பண்ணிட்டா போதும் அவங்க ஆக்டர்ஸ் பண்ணிப்பாங்க.
0: ஊரில் நம்ம சிலரை பார்த்துருப்போம், ஒரு சப்பானின்னா அங்கே உண்மையிலே யாரோ இருந்திருப்பாங்க, அதை பரதி ராஜா சார் பார்த்துருப்பாரு இப்படிங்க அப்படின்னு ஃபீட் பண்ணிடுவார். இந்த கேரக்டர் அந்த லவ்வர் கேரக்டர் வந்து புது வகையாக இருந்துச்சு. புது வகை எப்படின்னா அவன் ரொம்ப கேஷுவலாக இருக்கான், ஆனால் அவனுக்கு பெட்ரோல் போட்ட அங்கே பங்கில் இருந்தவர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுலேருந்து லாஸ்ட்டாக அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி கூட்டு வர்ற வெங்கடேஷ் வரைக்கும், ஏன் நித்தீஷுன்னு சொல்கிற பக்ஸ் வரைக்குமே அவங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கேரக்டரை. ஆனால் அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலோட உச்சத்துலேயும் சரி, இனிமே நான் உன்னை லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறது, ஆனால் நான் தான் உன்னை உண்மையாக அதிகமாக லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்ம ரெண்டு பேர் லெவலே எதுன்ட்டுன்னு, இதெல்லாம் ஒரு பக்கமாக ரொம்ப ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் நாங்கள் பார்த்தது அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி, என்னப்பா இப்படி எல்லாமா ஒரு கேரக்டர் வந்து உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது.
1: இல்லை அது நான் இந்த ஜென்ரேஷன் சொல்ல வரும்போல எல்லா ஜென்ரேஷன்லையும் ஏதோ ஒரு உதவாக்கிற ஒன்று இருந்திருக்கும்ல, இப்போ சோப்பலாங்கன்றோம் அது உதவாக்கறையாக இருந்திருக்கு. லைஃப் வந்து மோட்டிவேஷனலாகவே இருக்கிறதும், நம்மளுக்கு நம்ம உலகமே நமக்கு பின்னாடி தான் இருக்குன்றதும், நம்ம தான் அந்த உலகத்துலேயே மெயின் கேரக்டர் நினச்சிருக்கிறதும் பல வகையில் இருக்காங்க. இவன் அந்த மாதிரி ஒரு ஆள் தான்.

0: நேர்களே, முதராத்திரி படத்தோட இயக்குனர் ராஜா கருப்புசாமி அவர் கூட தான் நம்ம உரையாடல தொடர போறோம்.
1: தொடர்ந்து பேசலாம்.
0: அந்த கட்டிலுக்கான ஒரு ட்ராக் வந்து படம் ஃபுல்லா வருது. வர்ற நிறைய இடங்கள் சிரிக்கிறோம், பட் அந்த கட்டில் வந்து ப்ராப்பரா இந்த கதையில ஒரு ட்ராக்காவே ஒரு காமெடியா வருது வந்து பயங்கரமா இருந்துச்சு. முந்தைய சினிமாக்கள்ல ஒரு 10 இயர் பிஃபோர்ல இந்த மாதிரி விஷயங்கள் கவனிச்சிருப்போம், இடையில ஒரு கேப் இருந்துச்சு. அதை நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ண இடம் இருக்குல்ல, லாஸ்ட்ல அவங்களே ரெண்டு பேரும் பார்த்துட்டு சிரிக்கிற இடம், என்ன எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான் துபாய் மருது. அந்த துபாய் மருது அப்படிங்கிற ஒரு இடம் தான் அடுத்த அதனோட செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருந்தது. அந்த ட்ராக்கு இங்க ஆல்ரெடி நிறைய காமெடி இருக்கு.

0: இவன் அதை தாண்டி என்னன்னா இவனை எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம லவ் மட்டுமே போதும் அப்படின்னு சுத்திட்டு தெரிஞ்ச நிறையா பசங்க இருக்கானுங்கல்ல. அப்படி ஏன்னா இப்போ நிறையா பொண்ணுங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேட்டஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏ உன் ஆல்ரி உன் ஆல்ரிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும் போது அப்போ நீ இன்னுமா இந்த தெரிஞ்சே இதெல்லாம் லவ் பண்ணுறீங்களா அவனன்ற மாதிரி தான் இருக்குது அவன். அது ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த நிதிஷ்லேருந்து மருதா மாறுறது தான் பசங்களுடைய லைஃப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிர்மலா இருக்கும்போது மருத நிதிஷா இருந்திருக்கலாம், நிர்மலா தான் அவனை மாற்றிருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மேபி மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன், பாய் டு மேன்ன்றது நிதிஷ் டு மருது.
1: அதே போல நிதிஷும் வந்து ரொம்ப நல்லவன்.
0: ஆமாம்,
1: அதனால தான் அவன் வந்து சுயநலமாக எதையும் சிந்திக்காம, ஏன்னா அவன் நினைச்சிருந்தான்னா அவ்வளோ க்ளோஸான ரிலேட்டிவ் அதில் மருது தான் இல்லைன்னு அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் அவனுக்கு அவ்வளோ இருக்குது. பட் என் நேச்சர்லேருந்து நான் மாறாமல் இருந்தது மேரேஜே பாதிக்குதுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஸோ தெரியுது நான் வந்து யூஸ்லெஸ் அப்படிங்கிறதுலேருந்து நான் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அதுக்குள்ளே டைம் போயிடும், உனக்கு கிடைச்ச லைஃப் வந்து ரைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல அவன் வந்து அதை கூட கன்வே பண்ணாமல் கிளம்பிடுறான்.
0: ஆமாம், இன்னொன்று அவனும் பார்க்குறான்ல கட்டின புருஷன்தான் பார்த்தா அவனே விடுறதுக்கு வேறு வந்திருக்கான். அதுக்கு அவன் மனசாட்சி நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறோம்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் தான், இவனுடைய சப்கான்ஷியஸ் தான் அவனுக்கு ரெண்டாக ப்ளே பண்ணாலும் இவன் மைண்டில் என்ன ஓடுதோ அதுதான் அவனுங்க வார்த்தையாக வருது, வார்த்தை இவன்து வாய் தான் அவனுங்கிறது.
1: லான்ச் ஆன ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஃபேன் பேஸை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது, அதை அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஆக்டர் டைரக்டருங்கிறதுனால இந்த கட்டு ஓகே இந்த டேக் ஓகே அப்படின்னு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறது எப்படி?
0: போங்க போய் தொலைங்க அப்படின்னு, ஏன்னா ஏடிஸ் தான் இருப்பாங்க அவங்க, ஒரு சில சீனில் ஆக்ஷன் கட்டலாம் சொல்ல சொல்லுவேன், அவங்களுக்குமே தெரியல மீட்டர் அவங்களுக்கு புரியல, டே கரெக்டாக கடன் கேட்டால் இல்லைண்ணே அது படமாக பார்க்கும்போது தான். ஸோ ஒரு கட்டத்துக்கு முன்னே நான் விட்டுட்டேன், என் சீன் எடுக்கும்போது நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நானே பண்ணிவிட்டு எனக்குமே ஐடியா கிடையாது எப்படி வருதுன்ற பயம் இருந்துச்சு. பட் இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது.
1: நேர்களே தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, முதராத்திரி படத்தோட இயக்குனர் ராஜா கருப்புசாமி அவர் கூட தான் நம்ம உரையாடல தொடர போறோம்.
1: தொடர்ந்து பேசலாம்.
0: இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமா, அதாவது அவங்க 500 ரூபாய் கொடுக்கற வரைக்கும் அவங்க இருந்தது உண்மை. அதுக்கடுத்து தான் இது சூப்பர். எங்கன்னா ஒரு ஒய்டு கொஞ்சம் ஒரு டாப் ஆங்கிள்ல இவர் வந்து பேய பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு இடத்துல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படிங்கறத ஃபீல் பண்ற இடம். அந்த கேரக்டரே நிறைய வேரியேஷன் வந்து காட்டியிருக்கும் நடிப்புல. இது குடுக்கற வித்தியாசங்கள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: நல்லபடியா ஃபர்ஸ்ட் டைம் நடந்துடணும்ன்றது எல்லாத்துக்கும். இவன் தான் இந்த கதையோடைய போக்கே மாத்திரவன். காலைல ஓடி போறனே தூங்கிட்டான்ற ஒரு கேரக்டர். இவன் இவளை விட்டுட்டு போகணுன்றது இன்டர்வல் பிளாக். இதுக்குள்ள இவனை நான் சொல்லி ஆகணும். இவனுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஏன்னா இந்த கதையில் எல்லாருக்குமே ஃப்ளாஷ்பேக் கூட இருக்கும், இவனுக்கு மட்டும் இருக்காது. இவன் முன்னாடி ஏன் இவனை முடிஞ்ச அளவு இந்த ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே சொல்லி இவனை புரிய வச்சிடணும் ஆடியன்ஸுக்கு. அதனால் கொடுக்கப்பட்டது தான் இவன் ஃபோன் அடிக்கும் பார்த்தா இவன் பல்வளக்கிட்டு இருப்பான். முகூர்த்தம் முடிஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டான்ஸ்லாம் முடிஞ்சு மத்தியானம் வீட்டுக்கு வந்து பால் பழம் சாப்பிட்றான். 12:30 இருக்கும். அப்போ தான் பல்வளக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய சோம்பேறியாக இருப்பான். மருது மடியில்

0: அந்த குட்டி பையன் படுத்துட்டு இருப்பான் சாங்கில், முத்துச்செல்வி மடியில் அவரோட தங்கச்சி படுத்துட்டு இருப்பான், இவன் இவங்க அம்மா மடியில் படுத்துட்டு இருப்பான். இதுதான் மூணு மெயின் கேரக்டர். ஆனால் இதுங்களுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜி என்னவா இருக்குது? அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வரும்போதும் சண்டை போடுற ரீசன் என்ன, அந்த சுரேஷ் அப்பயே சொன்னா கூட ஏ கிளாஸ் வா ஏ கிளாஸ் வா, இவங்களுக்காண்டி பி கிளாஸில் உட்காந்தேன். அந்த அளவுக்கு தான் அவனுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புமே இருக்குது.
1: ஓகே, ட்ரெண்டு சாங்கு இல்லைன்னா நாஸ்டாலஜியா ஃபீலு, இதில் ஒரு சாங் வச்சிட்டோன்னா பெரிய ஒரு விசிட்டிங் கார்டு அமையும் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து ஸ்டோரியோட மியூசிக்லேயே நீங்கள் போகிறீங்க, பேக்ரவுண்ட் கேட்கவே வேணாம். பட் சில இடங்கள் வந்து ரெட்ரோ ப்ளே பண்ணியிருந்தாலே இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜென்ரலான சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதாவது 90s kit 2K kit அப்படிங்கிறது, அந்த மாதிரி எதையுமே உள்ள ரெகுலராக பார்த்த ஒரு பேட்டர்னை ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கல்ல ஸ்டோரி ஸ்டோரிக்கான மியூசிக். இந்த முடிவை எப்படி எடுத்தீங்க?
0: அது அந்த லைஃப்பை சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். நம்ம இப்போ லைவாக சொல்கிறாங்கல்ல, லைவாக போகும்போது அது என்ன இருக்குமோ அது மட்டும் பண்ணுவோன்றது தான் ட்ரை பண்ணுது.
1: இப்போது ஒருத்தர் வந்து ஏடியா ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணுறாருன்னா, டெய் அந்த டைரக்டரோட ஸ்கிரிப்டு ரூரலாக ரூட்டடாக இருக்கா, என்னோட ஸ்டோரி ரெலவெண்ட்டாக இருக்கா, அப்படி இருந்தால் தான் என்னோட ஸ்டோரிக்கான நிறைய விஷயங்கள் அங்கே நான் வந்து கன்சியூம் பண்ண முடியும். அது எனக்கும் வந்து டபுள் பூஸ்டாக இருக்கும் நான் ஒர்க் பண்ணும்போது. பட் K13 ஜேனரே வேறு, அந்த த்ரில்லரே வேறு, தக்ஸு ஹேசினாமிகா அதனோட ஜேனரே வேறு, ஹேசினாமிகாவுக்குமே தக்ஸுக்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போது நீங்கள் ஒர்க் பண்ண மூவிஸ் அது இந்த கதைக்கு ரெலவெண்ட்டான ஏரியாவே கிடையாது, ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி?
0: ஒருத்தங்கள்ட்ட வேலை பார்க்கும்போது நம்ம அந்த வேலையை தான் கற்றுக்குறோம், பண்ண போகிற வேலை வேறு, அவங்கக்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், அதில் எதுவும் கிடையாது. நம்ம ஊர்லேருந்து நம்ம ஒரு கதை சொல்லணும் இருக்கலாம், அதுவுமே எனக்கு சுற்றி இருக்கிற பசங்க சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் தோழிகள் சொல்லி வந்தது தான், இந்த கதை நல்லாயிருக்கு அது நீ சொன்னால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே அப்போ இந்த கதை தான் சொல்ல வரும் போல். எந்த மாதிரி கதை சொல்ல போகிறோன்றதே நம்ம முத கதை எழுதும்போது தான் தெரியும். எனக்கு அதை சுயம்பரம் முடியும் அமைஞ்சது என்னோடய ஷார்ட் ஃபிலிம், நம்ம இந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அது கதை எனக்கு அது காமெடியாக பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்லும்போது அவங்க வந்து டே நீ நாடகம் எழுதி வச்சிருக்க சீரியல் மாதிரி இருக்குன்னு, ஆனால் எனக்கு அது செம ஹியூமராக இருக்கு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா. இந்த படம் படித்து சொன்னவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, மேபி அது எனக்காக தான் வரும்னு நினைக்கிறேன்.
1: சுயம்பரம் பண்ணும்போது அந்த ஆக்டர் கிடைச்சாரா?
0: அதுக்கு வந்துட்டு வேற ஒருத்தர் வச்சிருந்தோம், ரெண்டு நாளைக்கு இப்போ கை காசு படம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படின்றப்போ அதனால தான்
1: இப்போ காண்டாக்ட் பண்ணாரா ப்ரோ விட்டன் தலைவா அப்படின்னு மிஸ் பண்ணுறேன்னு பேசினா. நீங்கள் எப்படி அவரை வெல்கம் பண்ணிக்கிறீங்க?
0: இல்லை பரவாயில்ல ப்ரோ, அடுத்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு.
1: சுயம்பரம்லே அல்டிமேட், ஏன்னா ஒரு பாலை வச்சுக்கிட்டு, அதாவது சுற்றி நடக்கிற எந்த ஒரு பிரகஞ்சையும் இல்லாம தான் வந்து ஒரு உலகத்துல சிந்தனையில சித்தன் போக்கு சிவன் போக்கா இருக்கிற ஒரு சிந்தனை நிலை இருக்குல்ல, அது அங்கேயே ஆரிஜின் இருந்துச்சு, அதற்கான முன்னோட்டம் அங்கேயே தெரிஞ்சது, அது இங்க வந்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சு. ஜிகர்தாண்டா மாதிரி ராவான கேங்ஸ்டர்ஸ் கதைகள் அவ்வளோ இருக்கும், அதை எடுத்துட்டு போகும்போது மார்க்கெட்டிங்க்கும் வந்து அது மாதிரியான சப்ஜெக்ட் ஈஸியா ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். பட் நான் திருநெல்வேலியை இவ்வளோ சிரிப்பு இவ்வளோ நகைச்சுவை இவ்வளோ வாழ்வியல் இவ்வளோ ஜாலியாக நான் காட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல, அது எப்போ உங்களுக்கு உருவாச்சு?
0: அதையும் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால என் ஊர் வந்துட்டு தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அமைதி போங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா ஊர் மாதிரி அங்கேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இதுலேயும் பிரச்சனைகளை பேச தான் செஞ்சுருக்கோம். இதில் இந்த பிரச்சனை நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், வழியை வழியாக தான் சொல்லணுன்னா அது அப்படி தான் சொல்ல முடியும். அதை சொல்கிறதுக்கு எனக்குமே அந்த மாதிரி சில கதைகள் இருக்குது, அதை நான் எப்போ சொல்லணுன்னா அப்போ சொல்லுவேன். இப்போது கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அது பண்ணும்போது. அடுத்த படம் அதுவும் சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப்போகுது, ஆனால் அதுவும் ஹியூமராக தான் இருக்க போகுது. ஸோ இது மேபி அது நிறைய பேர்த்து போய் சேரும்னு நினைக்கிறேன்.
1: உங்களோட வெரி யங், நீங்கள் உங்களை தியேட்டரில் பார்க்குற எல்லாருமே வந்து என்ன இவ்வளோ யங் ஏஜில் ஹியூமரை இவ்வளோ சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. உதாரணம் நீங்கள் நெல்சன் சாரியே மீட் பண்ணியிருக்கீங்க, காமெடி ஜேனர் அப்படிங்கிறத அந்த ஹியூமர் இது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பெரிய சேலஞ்சு. ஒரு வி சேகர் சார் படங்கள், பாக்யராஜ் சார் படங்கள், நெல்சன் சார் படங்கள், வெங்கட் பிரபு சார் படங்கள், இது எல்லாமே
0: பாண்டியராஜ் சார் படம் ஆண் பாவம்லாம்,
1: ஒரு கிராமத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்களை கொண்டு போய் நீங்கள் காட்டுறீங்க, இவ்வளோ விஷயத்தை எப்படி உள்வாங்கினீங்க?
0: அதான் அது நமக்கு இது மட்டும் தான் தெரியும், நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுறோன்னா ஆட்டோ டிரைவர் ஆக போகிறோன்னா ஆட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம எப்படி பஞ்சர் மாற்றலாம், இதெல்லாம் நம்மளே தேடி போகலாம், ஆயில் மாற்றுறதோ கிரீஸ் மாற்றுறதோ இல்லை எல்பிஜி எப்படி மாற்றலாம் அதெல்லாம் நம்மளே தேடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்குன்னு வந்துட்டோம், இதில் நம்மளை எப்படி தயார்படுத்திக்கின்றப்போ படம் பார்க்குறது புக்கு படிக்கிறது தான், அது கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி வேலைன்றதை தாண்டி அது நமக்கு ஒரு சாப்பிட்ற மாதிரி தான் அது எல்லாமே, அது ரொம்ப இனிமையாகவும் இருந்துச்சு படம் போதும். அது நம்மளை மாற்றுது, நம்ம படம் பார்க்குற விதத்தை மாற்றுது, நம்ம நம்மளுடைய குணத்தையுமே படங்கள் மாற்றுது.
1: நேர்களே தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: நேர்களே, முதராத்திரி படத்தோட இயக்குனர் ராஜா கருப்புசாமி அவர் கூட தான் நம்ம உரையாடல தொடர போறோம்.
1: தொடர்ந்து பேசலாம்.
0: நீங்க நிறைய வெப் சீரிஸ், உலக சினிமா, புக்ஸ், இதுக்கான பிராக்டிஸ் எப்படி இருக்கும்? அதாவது நேரத்தை பிரிச்சுக்கிட்டதுன்னு இருக்கும்?
2: இல்ல இல்ல, அது நமக்கு நேரத்தை பிரிச்சுலாம் இல்ல. நம்ம மெட்ரோல போனோம்னா புக் படிப்பேன். வீட்டில் இருந்தேன்னா வீட்லயும் அங்க ஆபீஸ்ல வேலை எதுவுமே எழுத எதுவும் இல்லைன்னா படம் பார்ப்பேன், ஒரு வெப் சீரிஸ். அந்த மாதிரி அதான் இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரீயா சும்மா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் சும்மா இருக்கிறதுனால தான் இது மூணையுமே பண்ண முடியுது. ஏன்னா இதுதான் வேலையே. படம் பார்க்குறது எல்லாருக்கும் படம் பார்க்குறது பொழுதுபோக்கு, நமக்கு அது வேலை. நமக்கு இப்போ ப்ராடக்ட்ல ஒரு புதுசாக ஒரு கார் வந்துருக்கா, இன்னொரு ஆப்போசிட்டில் கார் கம்பெனிக்கான இவன் இது பண்ணிக்கா, நம்ம வேறு என்ன பண்ணலான்றத பார்ப்போம்ல. ஒரு வாரத்துக்கு 10 படம் வருது, 10 படமே நம்ம கூட வர்றவன் தான், அவங்க நம்ம கூட வர்றாங்க, இவங்க இவங்களுமே தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று நம்ம ஒரு வகையில் அதெல்லாமே குழிக்கு தானே, ஒரு ஒரே சர்க்கிள்குள்ளே தான் இருக்க போகிறோம். நாங்கள் பார்க்கும்போது சூப்பராக பண்ணிங்க சார், சூப்பராக பண்ணிங்க மேம் அப்படிலாம் பேசும்போது நமக்கு இதாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். படம் பண்ணுறதை விட படம் பார்க்குறது, புக்கு படிக்கிறது அலாதியான அனுபவம்.
0: ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து தூர்தர்ஷனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குற நிறைய டைரக்டர்ஸை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா

0: எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ் அமையுதா அப்படின்னா கஷ்டம் எல்லாருக்குமே அப்படின்னா. நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க.
1: தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்.
0: நிதிஷ் கேரக்டர் வந்து இங்கே பைக்கில் வரும்போது ஷர்ட் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த ஷர்ட் இல்லாமல் போனதுக்கான ரீசன்,
1: மூஞ்சி மூடி கூப்பிட்டு வருவாங்க. அவன் மூஞ்சி மூடி கூப்பிட்டு வரலன்னா முதலே தெரிஞ்சிடும் நிதிஷ்னு.
0: ஓகே, உடைய
1: அவன் யாருன்னு தெரியக்கூடாது. ஒரு பிரேக் வேணும், அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியணும். பொண்ணு வீட்டு பொம்பளைங்களாம் ஆனு கத்துவாங்க, பையன் வீட்டு உங்களுக்கு புரியாது எது கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கேரக்டர் அங்கேருந்து வரும், வந்துட்டு பக்ஸனை கேட்டு நிமித்தி பார்த்து அவர் போதையில் வேறு இருப்பார். ஸோ அவர் கிட்ட வந்து இவன் தானான்னு ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவார். அதனால்
0: ஓகே, இவங்க வந்து பாத்ரூம்லேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினச்சிட்டு மீட்டு உன்னோட பிரச்சனை என்னன்னு ஃபஸ்ட் டைம் அவங்களுக்குள்ளே வந்து அந்த பின்னாடி முன்னாடி தூரமாக இருப்பாங்க. அவங்க ப்ரோ அப்படிம்பாங்க, பயங்கரமான சிரிப்பு வரும். அந்த ப்ரோ அதை மட்டும் சொல்லாத அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கடுத்து அது ரிப்பீட் ஆகும்போது அந்த இடம் எழுதும்போது எப்படி இருந்துச்சு
1: பார்த்துட்டான். அதிர்ச்சியோட உச்சத்தில் இருக்கான். அவனை திரும்பி பார்க்க வைக்கணும்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பேசும்போது என்னங்கன்னு கூட முடியாது, ஏங்கன்னு கூப்பிட்டாலும் இதாக இல்லை, மருதுன்னு கூட முடியாது. இவளுக்கு அவன் யாரோ ஒருத்தன் தானே, ப்ரோன்னு தான் கூடுவாங்க. ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே அது ரைட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு.
0: பாக்யராஜ் சார், வி சேகர் சார், பாணியலான படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி கதைகள் சிலருக்கு தான் அதை அப்படி ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போகலாங்கிறது அமையும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த கட்டா குஸ்தி படம் ஆண் பெண் வச்சுட்டு நடக்கிற உரையாடலில் ஆண் இப்படி அப்படின்னு பெண்ணோட பார்வை, பெண் இப்படின்னு ஆணோட பார்வையில் இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப நகைச்சுவையாகவே கொண்டு போவாங்க. அந்த பாணி உங்கள்கிட்ட இந்த படத்தில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க?
1: இல்லை, அது அந்த தாக்கம் இருந்தால் நல்லதானே. ஒரு இடத்துல சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கும் ஆண் பெண் உறவு சிக்கல் தான் காரணம். அம்மா பையன் உறவாகட்டும், அக்கா தம்பி உறவாகட்டும், அண்ணன் தங்கச்சி ஆகட்டும், காதலன் காதலி ஆகட்டும், புருஷன் முன்னாடி ஆகட்டும், எல்லா வகையிலையும் புதில் வந்துட்டாலே நம்ம மனுஷங்களை பார்க்குற விதமுமே மாறிடும். இப்போது அம்மா பொண்ணு இருக்காங்க, தலை குளிச்சிட்ட கிச்சனுக்குள்ளே வராத அப்படின்ற தாட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் பரவாயில்ல வந்துட்டு சாப்பிட்டு நீ வா சாப்பிடுன்னு சொல்கிற அம்மாவுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. எதுக்கு தீட்டு பார்க்குறீங்கன்ற இதெல்லாமே இருக்குல்ல. பையன் உன் தங்கச்சி எப்படி மரியாதை நடத்துகிறானோ அவன் அப்படி தான் அவன் முன்னாடி நடத்த போகிறான். தங்கச்சியே போய் தண்ணி எடுத்துருவானா அவன் தண்ணி எடுத்துனா சொல்ல போகிறோம். தங்கச்சி வந்து ஏய் நீ போய் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லியிருந்தானா பொன்னாடிக்கிட்டையும் நீ வேணாம் நானே போய்க்கிறேன். இந்த உறவு சிக்கல் இப்போ ஆம்பளை இப்போ எதிரியாகவே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அதை மாற்றிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நட்சத்திரனார் இதுன்னு ஒரு படம் வந்துருச்சு. அதில் வந்து ஒரு கலை அந்த ரெனே கேரக்டர் ஆகட்டும், இந்த இவர் கலையரசம்மன கேரக்டர் ஆகட்டும், தெரிலன்னா சொல்லுங்கடா மாற்றிக்கிறோம், அதை ஏன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அதுதான் இங்கே இருக்கிற சில ஆண்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்குமே சொல்லிக்கிறது. ஏன்னா நாங்கள் வளர்ந்துடும் தெரியலனா சொல்லுங்க மாத்திக்கிறோம், ட்ரை பண்றோம் நாங்கள்.
0: மரியாதை அப்படிங்கிற ஒரு வேர்டு அல்டிமேட்டு, அது வந்து பயங்கரமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சொல்லுவாரு, உனக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன எனக்கு மரியாதை தரல மரியாதை தரலன்னு உன் மரியாதையை நீயே
1: கெடுத்துக்கிறேன்.
0: உங்களுடைய காலேஜ் டைம் எப்படி, காலேஜ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: அருந்தவாளா தெரிஞ்சது தான், ஒரு மாதிரி சேட்டை பண்ணிட்டு அந்த மாதிரி எப்பவுமே கிளாஸ்க்குள்ளே நிற்பான். ஆனால் படிச்சிடும், எப்படியோ ஒரு 85% எடுத்துரும். ஸோ அந்த வகையில் படிக்கிற பையன் தான். ஆனால் இந்த மாதிரி சும்மா ஏதாவது நானும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், லாஸ்ட் பெஞ்ச் தான், ஏதாவது பார்த்து இது பண்ணுறது, அந்த அட்டென்ஷன் வாங்குறது இருக்குல்ல. நம்ம டக்குன்னு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ பேசிட்டு டக்குனு நம்ம ஒரு கவுண்டர் போடணும்னா சிரிச்சாங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அந்த ஜாலியாக வச்சுக்கிறது ரொம்ப சமூக பொறுப்பாக மாறணுன்றது சென்னை வந்த அப்புறம் நடந்தது.
0: லைஃப்பில் உங்களோட இந்த ட்ராவலில் இந்த சக்ஸஸில் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
1: முதல் நன்றி ஆப்வியஸாக அம்மாவுக்கு தான். அந்த நன்றியும் தாண்டி மன்னிப்பும் இருக்குது. நம்ம கனவை தூக்கிட்டு நம்ம ஓடுறதுக்காக இன்னொருத்தங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்கல்ல. இப்போது வந்து உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துட்டான்றது வெளியே பெருமையாக சொல்லலாம், ஆனால் அந்த கஷ்டத்துக்கு நானும் காரணமாக இருந்தேன். அந்த மிகப்பெரிய நன்றியும் மன்னிப்பும் எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். அப்புறம் என் தம்பிக்கு மிகப்பெரிய நன்றி, மாரின்னு சொல்லிட்டு. இந்த படம் இவ்வளோ ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்கு, சென்னையில் போகிறத விட இன்றைக்கி போட்ட வீடியோவிலேருந்து படத்துக்கு பெருசாக எங்களால் போஸ்டர்ஸோ எதுவோ இருந்திருக்காது, பார்த்துட்டிங்கன்னா எங்கேயுமே இருந்திருக்காது, தியேட்டர்ஸில் கூட பேனர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் அது கையில் எடுத்துக்கிட்டாங்க படத்தை. அதுக்கு நாங்கள் பண்ண ப்ரொமோஷன், அதில் என் தம்பி பண்ணது மிகப்பெரிய விஷயம். என் தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் படகுல வந்துட்டு பேனரை கட்டிட்டு உள்ளே போயிட்டு வந்தான், அது வீடியோ எடுத்துலாம் போட்டான். ரொம்ப நம்ம தம்பியோடையான படை கஞ்சன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, பவித்ரன், மீனா, கேதர், ஜெயஸ்ரீ. இந்த 4 பேரும் நம்ம யாரோ நம்ம அவனாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீ காலைல கூட பவிட்டு தான் காசு வாங்கிட்டு தான் வந்தேன், கையில் காசு இல்லை அனுப்பிவிடு இப்படின்னா வந்துடும், ஏதோ மனசு விட்டு புலம்னுனாலுமே எல்லோரும் தூரமாக இருக்காங்க. இது ஒன்று. அப்போ என்னுடைய இந்த

0: படத்துடைய டீம், என்னோடய டைரக்ஷன் டீம், டிஓபி டீம், எல்லா பேர் சொன்னால் சொல்லிட்டு நிறையா போகும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரிஷி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, அனிஷ்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்புறம் என் வாழ்க்கையில் இருந்த எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரியான நல்ல பேட்டமும் தட்டி கொடுத்ததுக்கும் அந்த எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நீங்கள் வானொலி வந்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, நீங்களும் ரொம்ப பிஸி, அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு காலம் அட்டன் பண்ணி வெற்றிக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே மனதில் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சிம்பிளிசிட்டியான செலிபிரிட்டியாக வந்தீங்க. வானொலி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே.
2: தலை சுத்தி சுத்தி ஒம்புத்தி கெட்டு போயாச்சு.
0: ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்று தாவேக கூறியுள்ளது. விதிமீறல் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக திமுகவும் அஇஅதிமுகவும் குற்றஞ்சாட்டியுள்ளன. தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்ருல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோ இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7:01 ஆயிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் எங்கிருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் செய்வதில் ஒன்றே ஒன்று தான், நம்முடைய சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க போஸ்ட்கில் உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அந்த பாடல் ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக என்னை நோக்கி பாயும் தூட்டா திரைப்படத்தில் ஸ்ரீராமோட வாய்ஸில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதுள்ள

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 நேரம் 7:11 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யநாராயணன் கேட்டிருக்காங்க. மஜ்னு திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலாக அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்போ மிஸ் செமதோல.

சாட்பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடல உழவன் திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்துருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணி 23 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ எஃப்எம் 91.4. நீங்கள் சிலர்த்த பாடல் உங்களுக்காக அழகி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக அருள்குமரன் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அவருக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கேன். கேட்டு நீந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் ஏழு மணி 31 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ ஷார்ட் பாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இந்த பாடல் தகடி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் யார் தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா மலை பட்டாபி கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்காரு.

ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடத்தினுடைய விருப்பப்பாடல ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. பையா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரமேமணி 41 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தொண்ணிட்டு விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மந்தை வழியிலிருந்து விநாயகம் கேட்டிருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் தேவைப்படுத்தல இருந்து அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடல் தன்னுடைய விருப்பப்பாடலில் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா சுஜாதா சந்திரசேகரன் அவங்க கேட்டிருக்காங்க. வாழ்க்கை தெரியப்படுத்தின ஒரு பாடலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 7:53 ஆயிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தொடர்ந்து விருப்ப பாடலா வன்னை கணேசன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல், அவருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: 7 மணி 58 நிமிஷம் ஆச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய நேர்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்களோட ஃபேவரட் சாங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம ராஜேஷ் எல்லாம் காத்துட்ருக்காங்க. ஸோ நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்கிறது நான் யானி, தொடர்ந்து கேட்டணிந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஃபோனில் வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு வளர்க்கும் போது போனு,

0: ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும்போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில்

1941 ஆம் ஆண்டு பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 9:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் நிறைய உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக இசை திரைப்படத்திலிருந்து சின்மையோட குரலில் மதன் கார்க்கினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.

நேரம் 9:07 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ராங்கல் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காவிய தலைவன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. சில பாடல்கள் நம்ம வந்து கேட்கும்போது கவிதை மாதிரி இருக்கும், ஏன்னா நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த உணர்வுகளை வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான சில பாடல்கள் இருக்கும். அப்படியான ஒரு பாடல் தான் இப்போ உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஸ்வேதா மோகனோட குரல்களில், பாபுஜியினுடைய வரிகளில் ஏ ரஹ்மானோட சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 எப்பவுமே சமதோளா.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

9:13 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ ராங்கல் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சிலாரது பாடல் உங்களுக்காக ஜில்லா திரைப்படத்தில் இந்த விஜய் அண்ட் ஸ்ரேயா கோஷலோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் டிஎம்மானுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:20 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிகிரந்தால் திரைப்படத்துல இருந்து ரீட்டா அண்ட் அந்தோனிதாசனோட குரல்கள்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இப்ப மிஸ் சமதுள்ள

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அமர காவியம் திரைப்படத்துல இருந்து சித்ரா அண்ட் சௌமியா மகாதேவனுடைய குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:42 ஆயிட்டு ரெயின்போ ராகுகள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் உங்களுக்காக அஞ்சான் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா அண்ட் சூரஜ் சந்தோஷோட குரல்கள் கவிழனுடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜானுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகல் கேட்டுட்ருக்கேன். இங்கே எல்லாத்து பாடலும் உங்களுக்காக இரும்பு குதிரை திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார், பவதாரணி அன் யானியோட குரல்களை, தாமருடைய வரிகளை ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ramai tu malu.
1: நேரம் 9:59 ஆச்சு. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்டு நிந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுள்ள

0: റെയിൻബോ റിവൈൻഡ്.
1: നേരം 10 മണി 1 നിമിഷം ആയിട്ടൊക്കെ എനിക്ക് കേട്ടിട്ടിരിക്കുന്ന ഇന്ന് നികഴ്ച്ചി റെയിൻബോ റിവൈൻ അറ്റി തിങ്കൾ നിലവിൽ நேரம் நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக மேல்நாட்டு மனுவில் திரைப்படத்தில் இருந்து வானஜேரமோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4.

அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இந்த பால் கேட்டு முடிச்ச நேரம் 10:11 ஆயிட்டு ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலர்த்து பாடல் உங்களுக்காக வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளை, எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

அவன் தான் மனிதன் திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:19 ஆயிட்டு ரெயின்போ ரிவைண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க ரெயின்போ 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல உங்களுக்காக நாளை நமது திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் பி சுஷிலாவோட குரல்களில் வாலினுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

அவனாலே தெரியப்படுதுன்னு பால் கேட்டு முடிச்ச நேரம் 10:39 ஆயிட்டுருக்கு. ரெயின்போரிவான் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்பிய ஆரோயிரி திரைப்படத்திலிருந்து வாணிஜரமோட குரலில் வாலியுடைய வரிகளை MS விஸ்வநாதனுடைய சில பாடலில் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: சிவகாமியின் செல்வம் திரைப்படத்தில் பால் கேட்டு முடிச்ச நேரம் பத்தொன்னே 47 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போரவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக
1: வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில் பீசஸ் லாவோட குரல் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 10:55 ஆயாச்சு. ரெயின்போ ரவை நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் இருந்து பி சுசிலாவோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

அடுத்த அறிவிப்புகள் இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்

ஜி ராஜா இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பகல் ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்த நம்மோட மனசுக்கும் உடலுக்கும் இப்போது கொஞ்சம் வந்து ஓய்வு தேவை. அந்த ஓய்வோடு சில இனிமையான நினைவுகளையும், சில அழகான உணர்வுகளையும், சில மனதை வருடும் மெலோடி பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறது இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்தில் உங்கள் மனதோடு சேர்ந்து பயணிக்க போகிறது மனசு மயங்கும். அதனால் விளக்குகளை எல்லாம் சற்று மங்களாக்குங்க, மனசை கொஞ்சம் அமைதியாக்குங்க, ஹெட்ஃபோன் இருந்தால் மாட்டிக்கோங்க. இனி பாடல்கள் பேசட்டும், நினைவுகள் தொடரட்டும், மனசு மயங்கட்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மய ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தாவின் நட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

இது போல அருமையான பாடல்களை தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி முழுதும் நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததாக இந்த மாதிரியே வரக்கூடிய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ குரலில் வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

அருமையான மெலோடி பாடல்களை இந்த மாதிரியான இனிமையான இரவு வேளைகளில் கேட்குறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை. எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வித் பாரதி தமிழ் FM 2.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 11:26 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் கேட்டுட்டு இருக்கோம் அழகாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மெலோடி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் கோ திரைப்படத்திற்காக வெண்பணியே அந்த பாடல் தான் கேட்டீங்க. அடுத்ததாக வரக்கூடியது சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சிந்துரி குரலில் மதன் கார்கே வரிகளில் விஷால் சந்திரசேகர் அருமையான இசையில் இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:35 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில் நம்ம இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அருமையான இனிமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில.

நேரம் 11:45 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையை நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்ட பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திற்காக சார சார காற்றை பாடல் தான் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல விவேகா வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அதற்கடுத்து பருத்திவீரன் திரைப்படத்திற்காக அடுத்தடுத்து நிறைவான பாடல்கள் இதற்கடுத்து 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காற்றின் மொழி 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம் 2 மணிக்கு தூங்காத விழிகள் 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். Still I remember my first letter.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.
2: அடப்பாதங்களே, நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

பந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போரே ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகா.

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று நீ

விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாஞ்சிச்சாஞ்சாம். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி இன்பமே.

அம்மோ கேண்டி அம்மா, ஆள நல்லா பார்த்துப்பட்டு பேசம்மா, பல வருஷமாக வேஷம் போடும் ஆளம்மா, சும்மா பயப்படாம

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூ

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாராயே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். முதலாவதாக சேவ சாதனம் திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் வரும் பாடல்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பத்திய ராகம் என்னவோ?
1: பாதானி பமகம பாதானி ததா பமகரி கமகரி பமகனி நாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தானிதமகரி தோடி
0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

Dari, dari, dari.

நேரம் 4:10 கடந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் கேட்கலாம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரோம்பேட் வி நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஹரூர் வி மூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக நின்னுக்கோரி என்ற ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது மோகன ராகம் ஆதிதாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கஜானனயுதம் கணேஸ்வரம் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய கீர்த்தனை கேட்கலாம். சக்கரவாகம் ராகம் ஆதித்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஞானம் கிருஷ்ண ஐயர் இயற்றியது ஆதிதாளம் பந்துவராளி ராகத்தில்.

நேயர்கள், நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குரோம்பேட் வி நாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். அரூர் வி மூர்த்தி அவர்கள் தவில். நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

0: நேரம் 5:21 இணைந்திருக்கிறோம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சத்து